நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 28ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி இன்று சனிக்கிழமை 102.8 மெகர்ஸ் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:49:36 தொடர்வது மங்கள இசை.

நாலுறு குறள். இணைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். குறள் எண் 207, அதிகாரம் தீவினை அச்சம். இக்அதிகாரத்தில் அமைந்த இக்குறளுக்கான விளக்கம், எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும், ஆனால் தீயவை செய்தால் வரும் தீவினையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தும்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காரா, அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
6: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
7: அப்படியே பேசிட்டாலும்
5: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
8: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
6: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லாது
5: நாட்டாம. இப்ப இந்த பி

0: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.
2: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
3: தெரியாது சார்.
2: கோரி மேடு
3: தெரியவே தெரியாது சார்.
2: கீழூரு, அரியூரு, பங்கூரு
3: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
4: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
5: நேரம் 6 மணி. FM ரெயின்போ புதுவை 102.8 உங்கள் நினைவிற்கு காலை 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். நெற்பயிரில் இலைவண்ண அட்டை மூலம் தழைச்சத்து உரமிடுதல் குறித்து காத்தமுத்து கர்த்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். பல்லுயிர் பாதுகாப்பிற்கான கட்டமைப்பு வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ. பூஞ்சை தொற்று ஏன் மீண்டும் மீண்டும் வருகிறது? விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். 7:30 வணக்க மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சாண்டன். 8:55 சைபாலின் என்ற ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 வரையிலும் மீண்டும் 11:48 முதல் 12 மணி வரையிலும் மெலடி மேஜிக். பதினொன்று:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு கல்லூரி பூக்கள் வழங்குகிறார் ஏஞ்சலா வின்னரசி. மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே மேக்ஸ். 6:20 முதல் 7 மணி வரையிலும் 7:02 முதல் 7:15 வரையிலும் மீண்டும் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 10 மணி வரையும் மீண்டும் 10:20 முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்துதே வானம். 10:00 முதல் 10:20 வரை ஜப்பானில் நடைபெறும் 2026 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த முன்னோட்டம் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 புதுவை வானொலியின் FM ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும் இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து

மின்னஞ்சல் ஆகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 10:30 பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் பங்கேற்கும் புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்யும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியல் 2026 குறித்த 2 நாள் சர்வதேச மாநாட்டின் தொடக்க விழாவின் நேரடி நிகழ்வை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:15 வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆலப்பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ER அனிருத் அவர்கள் உடன் பாடியுள்ளார். வி கணேஷ் பிரசாத் அவர்களின் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம். 11:02 நேரலையில் நேயர் நேரம். தலைப்பு 60 சினம். நெறிப்படுத்துகிறார் கல்யாண சுந்தரம். நண்பகல் 12 மணிக்கு துலாக்கோல் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொள்பவர் பி மாதவி. 12:30 பன்னிசை மாலை. பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் நேர் விருப்ப பாடல். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம். கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீதேவி, கற்றுக்கொள்பவர் எஸ் சாதனா. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். எழில்ராமன் அவர்களின் பக்தி பாடல் கேட்கலாம். நெய்வேலி வி லலிதா அவர்களின் வயலின், வி வசந்தராஜா அவர்களின் மிருதங்கம். மாலை 4 மணிக்கு மௌனம் சம்மதம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, கதை எஸ் என் சௌமி, வசனம் ஏ குணா, இயக்கம் கே மது. 5 மணிக்கு இளைய பாரதம். நேரலையில் இணைகிறார் ஏஞ்சலினா பின்னரசி. மணிக்கு சின்னஞ்சிறு கிளிகள். புதுச்சேரி சுசிலாபாய் அரசு பெண்கள் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரை துறை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுதல் கிடைக்கும் லாபம் குறித்து திருவள்ளுவர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவம். கன்னியாகுமரி மாவட்டம் பாக்கோடு பரவலை பி தங்கலீலா அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல். 8:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து துறை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு அகில பாரதிய இசை நிகழ்ச்சி. திருவனந்தபுரம் எஸ் ஹரிக்குமார் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். பதினோரு மணிக்கு நிகழ்ச்சி நேரல், 11:10 முதன்மை அலைவரிசைகள் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

இதற்கிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். சென்னை அஞ்சல்.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
3: கோபம் என்பது மனிதனை அழிக்கும் மிக மிக மோசமான எதிரியாகும். அதனை பொறுத்து கொள்வதும் நல்ல குணங்களை வளர்த்து கொள்வதும் மிக உயரிய அறமாகும். கோபத்தை விடுத்து நற்குணங்களை பின்பற்ற வேண்டும் என்பதை நீதி இலக்கியமான அறநெறிச்சாடம் அழகான பாடலில் அருமையான ஓமையோடு விளக்குகின்றது. அந்த பாடல் என்ன? உயிரும் உடம்பும் பிரிவு உண்மை உள்ளி செயிரும் சினமும் கடிந்து பயிரிடை புல் களைந்து நெல் பயன் கொள்ளும் ஒருவன் போல் நல் பயன் கொண்டு இருக்கற்பாற்று. இப்பாடலுடைய பொருள்தான் என்ன? உயிரும் உடம்பும் வேறு வேறாக பிரிந்து செல்வது உண்மையானது என்பதை நினைத்து உழவன் பயிர்களின் இடையே தோன்றிய களைகளை பிடுங்கி எரிந்துவிட்டு பயிரினை காத்து நெல்லாகிய பயனை அடைகின்றான். அவனை போல் மயக்கத்தையும் கோபத்தையும் நீக்கிவிட்டு இன்பத்துக்கு காரணமாகிய நல்வினையை மேற்கொண்டு நடத்தல் நல்லது என்று கூறுகின்றது. இப்பாடலின் ஆழமான கருத்து என்ன தெரியுமா? கூடுவிட்டு உயிர் உடலை விட்டு பிரியும் நாள் வருமே, தேடறிய உண்மை நெஞ்சில் தினமும் நினைக்கணுமே. நெல் விளையும் வயலினிலே நெருங்கி வளரும் களைகளைப் போல் நம்முள் வளரும் சினத்தினையும் தீய வினையையும் களைந்திடணுமே. புல்லை நீக்கி நெல் மணிகள் போற்றி சேர்க்கும் உழவன் போல் தீமையை நீக்கி நன்மைகளை சேர்த்து மன அமைதி கொள்ளணுமே. எனவேதான் வள்ளுவரும் வெகுளாமை என்ற அதிகாரத்தையே அமைத்துள்ளார். கோபம் என்பது உன்னை மட்டும் அழிப்பதல்ல, உன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு. சுற்றம் நட்பு எல்லாவற்றையும் அழிக்க வல்லது என்பதையே வள்ளுவர் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி என்று தனது திருக்குறளில் கூறியுள்ளார். எனவேதான் ஔவையாரும் 60 சினம் என்று கூறியுள்ளார். ஒருவனுக்கு கோபம் அதிகமானால் அவனிடம் இருக்கும் நற்குணங்கள் யாவும் அழிந்துவிடும் என்கிறது கொன்றை வேந்தன். சிலப்பதிகார காப்பிய நாயகியான கண்ணகி கோபத்தால் மதுரையை எரியூட்டிய பிறகு அதன் உக்கரத்தை அடக்கி அமைதி அடைவதை இளங்கோவடிகள் அழகாக விளக்குகிறார். பாண்டிய மன்னனின் அவசர கோபமே பாண்டிய வம்சத்தின் வீழ்ச்சிக்கு காரணமானது. ராமாயணத்தில் இலக்குவன் மிகுந்த கோபம் கொள்ளும் போதெல்லாம் ராமன் அவனுக்கு அமைதியை போதித்து சினத்தை விடுத்து பொறுமையை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்துகிறார். கோபத்தினால் வருவது ஒன்று இல்லை, தர்மமே வெல்லும் என்று ராமன் இலக்குவனுக்கு கூறும் அறிவுரைகள் கோபத்தை விடுவதே வாழ்வை நல்வழிப்படுத்தும் என்பதை ஆணித்தரமாக பறைசாற்றுகின்றன. கோபம் என்பது நம் அறிவை மயக்கி நம்மை சார்ந்தவர்களையும் அழிக்கும் நெருப்பு. அதை அன்பாலும் பொறுமையாலும் அணைத்து நற்குணங்களை வளர்த்து கொள்வதே மனித வாழ்வின் உண்மையான அறம். கோபத்தை கட்டுப்படுத்த பல வழிகள் இருந்தாலும் முடிந்தவரை கோபப்படும் நபரின் ஏதேனும் ஒரு நல்ல குணத்தை நம் மனக்கண் முன் கொண்டு வந்தால் நிச்சயம் கோபத்தை எளிதாக வெல்லலாம். கோபம் என்பது உனக்குள் நீயே வளர்த்து கொள்ளும் தீ. அது அடுத்தவர்களை சுடுவதற்கு முன்னால் உன்னைத்தான் முதலில் சா

0: அம்பலாக்கும் என்கிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். மனிதன் தன் கோபத்தை அடக்கி நிதானத்தை கடைப்பிடித்தால் அவனுடைய வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் தெய்வத்தன்மையுடனும் இருக்கும். எனவே கோபத்தை கைவிட்டு நற்குணங்களை வளர்த்து கொள்வோமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலைத்து நேரம் 6:15.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம்.

0: ரெயின்போ 102.8 நிலைத்து நேரம் 6:15.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்க கேட்கலாம் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடல்.

இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 2 சனிக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இன்று நெற்பயிரில் இலைவண்ண அட்டை மூலம் தழை சேர்த்து உரமிடுதல் குறித்த காத்தமுத்து கார்த்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: கருத்தமுத்து
1: சைக்கிள் வருது, ஓரம்பா ஓரம் ஓரம் ஓரம் ஓரம்.
0: ஏப்பா கருத்தமுத்து நில்லுப்பா நில்லு.
1: இரு கருத்தமுத்து, இது வர வர அர்ஜென்டா போயிருக்கிறேன்.
0: ஏப்பா நில்லுப்பா, என்ன இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க? நேத்து என்னமோ ரொம்ப ஸ்லோவா போன, இன்னைக்கு இம்மா வேகமா சைக்கிள் மிதிக்கிற.
1: இருப்பா இருப்பா, நிக்கிறேன்பா நிக்கிறேன்பா நிக்கிறேன்பா. காத்தமுத்து, என் நெல்லு வயல்ல பூச்சி அதிகமா அடிச்சு போச்சே.
0: எப்பா பூச்சி அதிகமா அடிச்சு போச்சுன்னா அதுக்கு காலையில எங்க போயிட்டு இருக்க நீ?
1: விவசாய அதிகாரிய பாக்க வேகமா போயிட்டு இருக்க, அவரு வர வேற வயலுக்கு போறேன்னு சொல்லியிருந்தாரு.
0: எப்பா நான் நேத்தே வயல் சைடு போனேன், வயலு ரொம்ப பச்சையா இருக்குப்பா. அந்த மாதிரி ரொம்ப பச்சையா இருந்ததுனாவே இந்த பூச்சி நோய் தாக்குதல் எல்லாம் அதிகமா இருக்கும்பா.
1: அப்படியா சொல்ற? காத்தமுத்து, நெல் வயலுக்கு உரம் பார்த்ததுன்னு நான் வர யூரியா ரெண்டு மூட்டை அதிகமா போட்டு விட்டேன்.
0: அதுதான்ப்பா காரணம். எப்பா தேவையில்லாம தழைச்சத்து உரத்தை அதிகமாவும் கொடுக்க கூடாதுப்பா.
1: அப்படியா?
0: ஏன்னா ரொம்ப பச்சை பிடிச்சதுனாலும் பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாயிடும்.
1: பச்சை அந்த தானே நெற்கதிரெல்லாம் நிறைய வரும்
0: அப்படி நீ நினைச்சுக்கிற, அதெல்லாம் கிடையாது.
1: ஓஹோ,
0: நீ அதிகமா உரம் போட்டினா பூச்சி நோய் தாக்குதலும் அதிகமா இருக்கும். அப்புறம் அதுக்கும் மருந்து அடிக்கணும், கண்டு முதல்ல அந்த அளவுக்கு இருக்காது.
1: ஓஹோ, சரி காதமுத்த, இதுக்கு என்னதான் வழி? மத்த உரம் எதனா போடணுமா? அதை பத்தின விவரம் தான் சொல்ல.
0: எப்பா தழைச்சத்தை பொறுத்த அளவுக்கு இலை வண்ண அட்டை இத பயன்படுத்தி தழைச்சத்து உரம் போடணும்.
1: என்ன காத்தமுத்த, சின்ன பசங்க அட்டை பூச்சி விளையாடுமா? அது மாதிரி விளையாட்டு அது மாதிரி சொல்லுங்க.
0: எப்பா நெல் பயிர்ல தழைச்சத்து உரத்து மேலாண்மையில இந்த இலை வண்ண அட்டைங்கிறது ரொம்ப முக்கியம்பா. விவசாயிகள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்.
1: அப்படியா சொல்ற?
0: ஆமாப்பா.
1: அதான் காத்தமுத்து, போன வாரம் ட்ரைனிங் சொன்னாங்க, நான் தான் போவாத விட்டுட்டேன். ஒரு சமயம் அன்னைக்கு சொல்லிருப்பாங்களோ?
0: நிச்சயமா எல்லா ட்ரைனிங்லயும் அதிகாரிகள் சொல்லிதான் அனுப்புறாங்க. சரி, இந்த இலை வண்ண அட்டையை பத்தி நான் சொல்றேன் கேளு.
1: சொல்லு காத்தமுத்து.
0: ஒன்னு இல்லப்பா, பிலிப்பைன்ஸ் நாட்டுல சர்வதேச நெல் ஆராய்ச்சி கழகத்தால இத பரிந்துரை செஞ்சு உலகம் முழுக்க கடைபிடிக்கிறாங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு எளிய கருவிப்பா இது. ஒன்னு இல்லப்பா, வண்ண அட்டை தான். இந்த இலை வண்ண அட்டை ஆறு பாகம் அல்லது நாலு பாகமா பிரிச்சுக்கணும்பா.
1: ஓஹோ, ஏன் காத்தமுத்தா? இந்த மழை பெஞ்சா வானத்துல கலர் கலரா வானவில் வருதா, அது மாதிரி கலரா இல்ல வேற கலரா?
0: எப்பா அந்த மாதிரி எல்லாம் இல்லப்பா. நம்ம நெல்லு பயிர் பச்சை கலர்ல இருக்கு இல்லையா?
1: ஆமா.
0: அதுல அடர் பச்சையிலிருந்து வெளிர் பச்சை வரைக்கும் அந்த நிறத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்கணும்.
1: ஓஹோ,
0: ஆறு அல்லது நான்கு பாகமா பிரிச்சுக்கணும்பா.
1: சரி சரி,
0: இப்ப இந்த கலர்ல அட்டையை தயார் பண்ணிக்கணும். புரிஞ்சு போச்சா?
1: புரிஞ்சுது.
0: இப்ப நாற்று நடவு செய்யப்பட்ட 14வது நாள்ல இருந்து அல்லது விதைப்பா இருந்ததுன்னா 21வது நாள்ல இருந்து பூக்கும் தருணம் வரைக்கும் இத பயன்படுத்தி நம்ம தழைச்சத்து இடணும்.
1: ஓஹோ,
0: இந்த இலை வண்ண அட்டையை 7 to 10 நாட்கள் இடைவெளியில நாம பயன்படுத்தணும். புரியுதா?
1: புரியுது. காத்தமுத்த, இலை வண்ண அட்டையை பயன்படுத்தணும்னு சொன்ன, நானும் அந்த அடர் பச்சை வெளிர் பச்சை அந்த ஞாபகத்திலே இருக்கிறேன். அதனால எப்படி பயன்படுத்தணும் சொல்லுப்பா விவரமா.
0: ஒண்ணு இல்லப்பா, இலை வண்ண அட்டை இப்ப ரெடி ஆயிடுச்சு.
1: சரி,
0: இப்ப நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கும் போது, நல்ல ஆரோக்கியமான பூச்சி நோய் தாக்காத செடியை தான் நம்ம தேர்வு செய்யணும்.
1: ஓஹோ.
0: ஆமா, ஒவ்வொரு செடியிலையும் முழுவதுமா நல்லா வளர்ந்து விரிந்து காணப்படக்கூடிய அந்த இலை இருக்குல்ல, அதை தேர்ந்தெடுத்து அந்த இலையோடைய நடுப்பாகத்தை இந்த இலை வண்ண அட்டையில் உள்ள அந்த பச்சை நிறத்தோட ஒப்பிட்டு பாக்கணும். அப்படி கிட்ட வச்சு அப்படி பார்த்தோம்னா, இந்த 6 நம்பர் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அல்லது 4 நம்பர் வச்சிருக்கோம் இல்லையா, இதுல எது கூட அது ஒத்து போகுது அப்படிங்கறத நம்ம குறிச்சுக்கணும்.

0: இது மாதிரி வயல்ல 10 இடத்துல ஒரு 10 செடிகளை இதே மாதிரி தேர்வு செஞ்சு நம்ம பாக்கணும்பா. புரிஞ்சு போச்சா?
1: புரிஞ்சுது.
0: இப்ப பச்சையத்தோட அளவு சராசரி அளவை விட குறைஞ்சு இருந்ததுன்னா நாம ஒரு ஹெக்டருக்கு 30-35 கிலோ தழைச்சத்து, அதாவது யூரியா சத்தை வந்து பயிர்களுக்கு இடலாம். இல்ல இலை வண்ண அட்டையோடைய இந்த பயிருடைய கலர் வந்து அதிகமாவே இருக்கு அப்படின்னா, ஓஹோ தழைச்சத்து அதிகமாவே இருக்கு, நாம இப்ப போட வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவு செஞ்சுக்கலாம். ஆனா இந்த அட்டைய வந்து அந்த இலை கூட ஒட்டி நம்ம பாக்குறோம் இல்லையா, ஒன்னா இருக்கான்னு, அப்ப சூரிய வெளிச்சம் டைரக்டா அந்த இலை மேல படாத மாதிரி பாத்துக்கணும். அந்த வண்ண அட்டையிலையும் படாத மாதிரி பாத்துக்கணும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, முடிஞ்ச வரைக்கும் கால நேரத்திலேயே எடுக்கணும். கொஞ்சம் வெயில் ஏறி போச்சுன்னா நாம உடம்பு பகுதி, அதாவது முதுகு பக்கம் சூரியன் இருக்கிற மாதிரியும் நாம மறைச்சு நின்னு அந்த இலைகிட்ட இந்த வண்ண அட்டைய கொண்டு போய் பாக்குற மாதிரியும் வச்சுக்கணும்.
1: ரெண்டும் ஒத்து போதானே?
0: ஆமாப்பா. இப்படி நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உரம் போடலாம். இதுல நன்மைகள் அப்படின்னு நீ கேப்பன்னு பார்த்தா அதை கேட்க மாட்டேங்கிறியா?
1: ஆமா காத்த முத்த, இதனால என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும்?
0: முதல்ல வந்து நீ உர செலவை குறைச்சிக்கலாம்.
1: சரி.
0: இந்த இலை வண்ண அட்டைய கையாள்றது ரொம்ப எளிது.
1: ஆமா.
0: எங்க வேணாலும் எடுத்துட்டு போலாம். அப்புறம் அதிகாரிகளுடைய உதவி இன்றிய நாமளே கணக்கீடு செஞ்சு தேவையான தழைச்சத்தை கொடுக்கலாம்.
1: நான் உட விவசாய ஆபீசருக்கு போன் பண்ணியா, எவ்வளவு யூரியா போடணும் எவ்வளவு உரம் போடணும் நான் போன் பண்ணி கேப்பேன்.
0: எப்பா நீ கேக்குறது வந்து தப்பு கிடையாது, ஆனா இந்த இலை வண்ண அட்டை இருந்ததுன்னா நீயே முடிவெடுக்கலாம்னு சொல்ல வந்த. புரியுதா?
1: கரெக்டா சொன்ன.
0: உரம் வீணாவதையும் நம்ம தவிர்க்கலாம். ஏன்னா தேவையான அளவு மட்டுமே நம்ம போடும் போது பணமும் மிச்சம், பூச்சி நோய் தாக்குதலும் இருக்காது. அப்புறம் அளிக்கப்படக்கூடிய அந்த உரம் பயிருக்கு முழுமையா கிடைக்கும். அப்ப தழைச்சத்தோடைய பயன்பாடானது மேம்படுது. இப்படி எல்லாம் இருக்குதுப்பா. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, தழைச்சத்துக்கு மட்டும்தான் இந்த இலை வண்ண அட்டை.
1: சரி.
0: மற்ற முக்கிய சத்துக்களான அதாவது மணிச்சத்து, சாம்பல் சத்து, அப்புறம் துத்தநாக சத்து, இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதுக்கு மண் பரிசோதனை செஞ்சு அதனுடைய அடிப்படையில தான் நாம உரம் போடணும். அதிகாரிகள்ட்ட இது சம்பந்தமா நம்ம கேட்டுக்கணும்.
1: அது மண்வள அட்டையோ?
0: எப்பா அது மண்வள அட்டைன்னு ஒண்ணு இருக்குது, அது நீங்க மண்ண பரிசோதனை செஞ்ச பிறகு அவங்க கொடுப்பாங்க, அதுபடியும் நீ உரம் போட்டுக்கலாம். புரிஞ்சு போச்சா?
1: நல்லா புரிஞ்சது காத்த முத்த.
0: இருந்தாலும் உன் பயிர்ல இப்ப பூச்சி அடிச்சு போச்சு, இத கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன வழியோ அதையும் அதிகாரிகள்ட்ட கேட்டு செய்ய.
1: சரி சரி.
0: எதிர்காலத்துல இலை வண்ண அட்டைய பயன்படுத்தி இந்த தழைச்சத்தை வந்து தேவையான அளவு போட்டு நாமும் லாபம் அடையணும், சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு இல்லாத வகையில நம்ம செய்யணும்.
1: ஆமா காத்த முத்து, கரெக்டா சொன்ன.
0: சரி சரிப்பா, நான் கவனிட்டுமா?
1: காத்த முத்த நெல்லு கத்த முத்த.
0: சொல்லுப்பா கத்த முத்து.
1: போன வாரம் விவசாய பண்ணிக்கு போன, பூச்செடி 4-5 வாங்கிட்டு வந்தேன். உனக்காக இந்த பூச்செடி நீங்க எட்டு வந்த குடுக்கறதுக்கு.
0: ஓஹோ, வாடா மல்லிப்பா. அது
1: எப்படி கத்த முத்து கரெக்டா சொன்ன?
0: எப்பா நாம சின்ன பிள்ளை எல்லாம் இருக்கும் போது எல்லாரும் வீட்டு வாசல்லையும் இந்த வாடாமல்லி செடியை வளர்ப்பாங்க.
1: ஆமா காத்த முத்து, அழகா இருக்கும். நம்ம கூட கிள்ளி கிள்ளி குடிச்சு விளையாடுவோமே.
0: ஆமாப்பா, பூவை பார்த்தாவே ரோஸ் கலர்ல அழகா இருக்கும்பா. தோல்ல ஏற்படக்கூடிய சுருக்கம், தோல் பராமரிப்பு, ஆஸ்துமா, இதுக்கெல்லாம் நல்ல ஒரு நிவாரணிப்பா இந்த வாடாமல்லி. இதெல்லாம் இப்ப மறந்துட்டு வராங்க.
1: ஆமா,
0: ஞாபகப்படுத்துற மாதிரி அந்த செடியை கொண்டு வந்து ஏன்ட்டியே குடுக்கறியப்பா.
1: ஆமா காத்த முத்த, வீட்டுல வளர்த்து பாரு, ரொம்ப அழகா இருக்கும்.
0: நிச்சயமா என் வீட்டு வாசல்ல வாடாமல்லிய நான் வளர்க்க போறேன்.
1: ஆமா,
0: உன் ஞாபகத்தமா இந்த செடிய பாக்குறப்பெல்லாம் உன்னை பத்தி நினைச்சுக்கோம்பா.
1: சரி காத்த முத்த.
0: சரிப்பா, நான் கிளம்புறேன்ப்பா,
1: பாத்து போயிட்டு வா.
2: உழவர்களுக்கான செய்திகளில், நெற்பயிரில் இலைவண்ண அட்டை மூலம் தழைச்சத்து உரமிடுதல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று வழங்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட கல்வி நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கத்சே கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6,000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று வழங்கவுள்ளார். இது தொடர்பாக நடைபெறவுள்ள வேலைவாய்ப்பு திருவிழாவில் அவர் காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதற்காக நாடு முழுவதும் 45 இடங்களில் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நிதி, ரயில்வே, பாதுகாப்பு, உள்துறை, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை என மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை மத்திய அரசு நிரப்பி வருகிறது. இதுவரை நடத்தப்பட்டுள்ள பிரதமரின் வேலைவாய்ப்பு திருவிழாவில் 12,75,000 பேருக்கு பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரிகளில் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட கல்வி நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கத்சே கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற துணைவேந்தர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இளைஞர்கள் நலன் சார்ந்த முன்முயற்சிகளில் உயர்கல்வி நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்களிப்பையும் அவர்கள் தலைமை பண்பையும் ஈடுபடுத்தும் வகையில் ஆக்கப்பூர்வமாக கலந்துரையாடல்களுக்கு பல்கலைக்கழகங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று திருமதி ரக்ஷா கத்சே கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6,000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப விரைவில் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2,700 மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் விரைவில் பணியமர்த்தப்படுவார்கள் என்று கூறினார். கடந்த ஆட்சியில் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்ததாகவும், ஆனால் தற்போது அந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மாநில அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இது தொடர்பான வழக்குகளில் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் இன்னும் முடிவெடுக்காத நிலையில் துணைவேந்தர் நியமனத்திற்கு விரைவில் நல்ல முடிவு ஏற்படும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். ஹிந்தி உட்பட எந்த மொழியையும் திமுக எதிர்க்கவில்லை என்றும் இருமொழிக் கொள்கையைத்தான் வலியுறுத்தி வருவதாகவும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நவோதயா பள்ளிகளை அனுமதிப்பது தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு ஹிந்தி மொழிக்கு எதிரான மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தெரிவித்த கருத்து குறித்து அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்தந்த மாநிலங்கள் தாங்கள் விரும்பும் மொழிக் கொள்கையை பின்பற்ற அனுமதிப்பதே நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு வலு சேர்ப்பதாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நவோதயா பள்ளிகளை அனுமதிப்பது தொடர்பான விஷயத்தில் தற்போதுள்ள மாநில அரசு உறுதியான வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.

மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சிகளின் வேட்பாளர்கள் உள்ளிட்ட 48 பேர் மனு தாக்கல் செய்தனர். அவர்களில் 28 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் பிரதான அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் உட்பட 53 பேர் மனு தாக்கல் செய்த நிலையில் மனுக்கள் பரிசீலனையின் போது 22 மனுக்கள் ஏற்கப்பட்டன. இந்நிலையில் மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். இதையடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா கிராமத்தில் சிப்காட் அமைக்க நிலங்களை கையகப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கையை மாநில அரசு திரும்பப் பெற்றுள்ளது. கடந்த 1 தேதி வெளியிடப்பட்ட தமிழ்நாடு அரசிதழில் செய்யாறில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவின் 3 கட்ட பணிகளுக்கான மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் பேரில் மேல்மா கிராமத்தில் நிலங்களை கையகப்படுத்த அறிவிக்கை வெளியிடப்பட்டதாகவும், ஆனால் அந்த அறிக்கை திரும்பப் பெறப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்துவதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இந்த முடிவை மாநில அரசு எடுத்துள்ளது. நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச்செய்திகள். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ரஷ்யாவில் உள்ள கர்ஸ்க் அணுமின் நிலையத்தின் மீது யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு சர்வதேச அணுசக்தி முகமை கண்டனம் தெரிவித்துள்ளது. ஹரித்வாரில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கும்பமேளாவிற்கு மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உத்தராகண்ட் மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் நேற்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். 2025-26 நிதியாண்டில் நாட்டின் மின்பொருள் சேவை ஏற்றுமதி 8.2% அதிகரித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்ட ஏற்றுமதி மேம்பாட்டுக் குழு சார்பில் ஏற்றுமதி விழிப்புணர்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. தூத்துக்குடியில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் மீன்வள பெண்களுக்கு இருசக்கர வாகனத்துடன் கூடிய குளிர்காப்பு பெட்டிகளை மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் நேற்று வழங்கினார். காரைக்காலில் நேற்று 100 மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன. பிரயாக்ராஜ் நெல்லை இடையே இன்று முதல் அடுத்த மாதம் 10 தேதி வரை சனிக்கிழமைதோறும் சிறப்பு ரயில் இயக்கப்படவுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கண்டத்தின் மிகப்பெரிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒன்றான ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 4 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் ஐச்சி, நகோயா என 2 நகரங்களில் நடைபெறவுள்ளன. இதில் 43 பிரிவுகளில் 45 நாடுகளைச் சேர்ந்த 11,000 மேற்பட்ட விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் 36 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இப்போட்டிகள் இன்று பிற்பகல் ஜப்பானின் நகோயா நகரில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்குகின்றன. தொடக்க விழா அணிவகுப்பின் போது இந்தியா சார்பில் தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜிந்தர்பால் சிங் தூர் ஏந்தி செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கிரிக்கெட் உள்ளிட்ட அதிக நேரம் நடைபெறும் விளையாட்டுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. இத்தாலியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பைக்கான இளையோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மகளிருக்கான இதே பிரிவில் இந்தியாவின் ஷபேரா ஹாரிஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய போதும் நூலிழையில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டார். இதேபோல் பவ்யா திருப்பதி, கிருஷிகா ஜோஷி ஆகியோரும் இறுதிப் போட்டியில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட கல்வி நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கத்சே கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6,000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று

0: உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலத்தி நேரம் 6:55 தொடர்வது
2: நேர்கள் கேட்கிருப்பது.
3: பல்லுயிர் பாதுகாப்பிற்கான கட்டமைப்பு
2: வழங்குபவர்
3: முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.
4: 2002 உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் உயிரியல் பன்முகத்தன்மையை பாதுகாத்தல், நிலையான பயன்பாட்டை ஊக்குவித்தல் மற்றும் நியாயமான பலன் பகிர்வை உறுதி செய்தல் ஆகியவற்றுக்கான இந்தியாவின் முதன்மை சட்டமாகும். இது தேசிய, மாநில மற்றும் உள்ளூர் மட்டங்களில் உள்ள நிறுவனங்கள் மூலம் உயிரியல் பன்முகத்தன்மை நிர்வாகத்திற்கான சட்டபூர்வ அடிப்படையை வழங்குகிறது. 2023 உயிரியல் பன்முகத்தன்மை திருத்தச் சட்டம் இதன் செயலாக்கத்தை எளிதாக்கி இந்த சட்டம் திறம்பட்ட பாதுகாப்பிற்கு முக்கியமான சமூக பங்கேற்பு மற்றும் உள்ளூர் உயிரியல் பன்முகத்தன்மை ஆவணப்படுத்தலையும் வலுப்படுத்துகிறது. இந்த சட்டமும் அதன் திருத்தமும் இணைந்து இந்தியாவின் பல்லுயிர் பாதுகாப்பு முயற்சிகளுக்கு ஒரு சமச்சீரான சட்ட அடித்தளத்தை வழங்குகின்றன. உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 3 படிநிலைகள் மூலமாக நிர்வாக கட்டமைப்பிற்கு வழிவகை செய்கிறது. இதன் முதல் நிலைப்படியாக தேசிய அளவில் தேசிய பல்லுயிர் பாதுகாப்பு ஆணையம், இரண்டாம் நிலையாக மாநில மற்றும் யூனியன் பிரதேச அளவில் மாநில பல்லுயிர் வாரியங்கள் மற்றும் யூனியன் பிரதேச பல்லுயிர் மன்றங்கள், 3 படிநிலையாக உள்ளூர் அளவில் பல்லுயிர் மேலாண்மை குழுக்கள் ஆகியவை அமைகின்றன. இந்தியாவின் தேசிய பல்லுயிர் பாதுகாப்பு ஆணையம் தலைமையகம் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலம் சென்னையில் அமைந்துள்ளது. இதன் உறுப்பினர்கள் மத்திய அரசால் நியமிக்கப்படுகின்றனர். இதன் முக்கிய பணிகள் பல்லுயிர் பாதுகாப்பையும் அதன் நீடித்த பயன்பாட்டையும் ஊக்குவிப்பதற்கு உகந்த சூழலை உருவாக்குவது, உயிரியல் வளங்களை அணுகுவதற்கும் நியாயமான மற்றும் சமமான பலன் பகிர்வுக்குமான நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துவது மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்குவது. இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக பெறப்பட்ட எந்த ஒரு உயிரியல் வளம் அல்லது அத்தகைய உயிரியல் வளங்கள் தொடர்பான அறிவு ஆகியவற்றின் மீது இந்தியாவிற்கு வெளியே உள்ள எந்த ஒரு வெளிநாட்டினரும் அறிவுசார் சொத்துரிமைகளை வழங்குவதையோ அல்லது கோருவதையோ எதிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் எடுப்பது ஆகியவை. மேலும் பல்லுயிர் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை பாரம்பரிய தலங்களாக அறிவிக்க தேர்ந்தெடுப்பதில் மாநில அரசுகளுக்கு ஆலோசனை வழங்குவதுடன் அவற்றின் மேலாண்மைக்கான நடவடிக்கைகளையும் NBA பரிந்துரைக்கிறது. அடுத்ததாக வரும் மாநில பல்லுயிர் வாரியங்கள் உறுப்பினர்கள் அனைவரும் அந்தந்த மாநில அரசுகளால் நியமிக்கப்படுகின்றனர். இதன் முக்கிய பணிகள் மத்திய அரசால் வெளியிடப்படும் வழிகாட்டுதல்களுக்கு உட்பட்டு பாதுகாப்பு, நீடித்த பயன்பாடு அல்லது நியாயமான பலன்களை பகிர்ந்தெடுத்தல் தொடர்பான விஷயங்களில் மாநில அரசுக்கு ஆலோசனை வழங்குவது, மக்களால் எந்த ஒரு உயிரியல் வளத்தையும் வணிக ரீதியாக பயன்படுத்துவதற்கோ உயிரியல் ஆய்வு மற்றும் உயிரியல் ரீதியாக பயன்படுத்துவதற்கோ அனுமதிகளை வழங்குகிறது. யூனியன் பிரதேசங்களுக்கென மாநில பல்லுயிர் வாரியங்கள் எதுவும் அமைக்கப்படவில்லை என்பதால் அவற்றின் அதிகாரங்களையும் பணிகளையும் தேசிய பல்லுயிர் ஆணையம் மேற்கொள்கிறது. அடுத்ததாக வரும் பல்லுயிர் மேலாண்மை குழுக்கள் அதாவது BMC உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்பால் பரிந்துரைக்கப்படுவார்கள். உள்ளூர் மக்களுடன் கலந்தாலோசித்து மக்கள் பல்லுயிர் பதிவேட்டை தயாரிப்பதே BMC முக்கியமான பணியாகும். இப்பதிவேட்டில் உள்ளூர் உயிரியல் வளங்களின் இருப்பு மற்றும் அவை குறித்த அறிவு ஆகியவற்றின் மருத்துவ அல்லது வேறு ஏதேனும் பயன்பாடு அல்லது வேறு ஏதேனும் தொடர்பான விரிவான தகவல்களை அடங்கியிருக்க வேண்டும். இந்த கட்டமைப்பு உலகளாவிய மற்றும் தேசிய உயிரியல் பன்முகத்தன்மை இலக்குகளை கிராமங்கள், நகரங்கள் மற்றும் மாநகரங்களுக்கு கொண்டு செல்ல உதவுகிறது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம்.
3: பல்லுயிர் பாதுகாப்பிற்கான கட்டமைப்பு
2: வழங்கியவர்
3: முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.

0: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலமான 20வது ரோஜ்கர் மேளாவில் பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 இளைஞர்களுக்கு நியமன கடிதங்களை வழங்குகிறார். இன்று காலை புதுடெல்லியில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியலின் எதிர்காலம் குறித்த சர்வதேச மாநாட்டை பிரதமர் தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரியில் இந்திராகாந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை மேம்பாலம் அமைக்கும் பணிகளுக்கான சாலை மற்றும் நிலங்களை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் திரு வீரசெல்வம் மற்றும் இதர அதிகாரிகள் நேற்று நேரில் ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர்களிடம் ஒப்படைத்தனர். ஸ்வச் பாரத் இயக்கத்தின் கீழ் புதுச்சேரியில் நடைபெறும் 1 மாத கால தூய்மை திருவிழாவின் ஒரு பகுதியாக கழிவுகளை தரம் பிரித்து அகற்ற வேண்டியதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பாரதி பூங்காவில் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நகராட்சி சுகாதார ஊழியர்கள் மற்றும் கிரீன் வாரியர் ஊழியர்களும் கலந்து கொண்டனர். உழவர்கரை நகராட்சி சார்பில் இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு திடக்கழிவு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் கால்வாய் மற்றும் கட்டுமான கழிவுகளை தரம் பிரிக்கும் மையத்திற்கு களப்பயணமாக அழைத்துச் செல்லப்பட்டனர். புதுச்சேரியில் உலக சுற்றுலா தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக வரும் 26ஆம் தேதி சனிக்கிழமை பாரதி பூங்காவில் மாபெரும் ஓவியக் கலை விழா நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்ள விரும்பும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அந்தந்த பிரிவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு தலைப்பை தெரிவு செய்து போட்டியில் கலந்து கொள்ளலாம் என சுற்றுலாத்துறை அறிவித்துள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை வரும் 23ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணிக்குள் சுற்றுலாத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய விளையாட்டு ஆணைய பயிற்சி மையத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான விளையாட்டு வீரர்கள் சேர்க்கைக்கான தேர்வு போட்டிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இத்தேர்வு போட்டிகள் லாஸ்பேட்டையில் உள்ள பயிற்சி மையத்தில் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளன. இப்பயிற்சி திட்டத்தில் சேர விருப்பமும் தகுதியும் உள்ள மாணவர்கள் இத்தேர்வு போட்டிகளில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என இந்திய விளையாட்டு ஆணைய புதுச்சேரி பயிற்சி மைய பொறுப்பாளர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
0: நேரம் 7:02. புதுவை புதுமையில் தொடர்வது
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் FM ரெயின்போவில் நினைவலைகள். நினைவலைகள் நிகழ்ச்சிக்காக என்னோட கூட சந்தோஷ்குமார் புதுச்சேரியிலிருந்து இணைந்திருக்காங்க. வணக்கம் சந்தோஷ்.
4: வணக்கம் மேடம்.
3: ஓகே, சொல்லுங்க, உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்களேன்.
4: என்னோட பேர் வந்து சந்தோஷ்குமார். நான் வந்து பாண்டிச்சேரியில இருக்கேன்.
3: என்ன பண்றீங்க?
4: நான் வந்து ஒர்க் போயிட்டு இருக்கேன்.
3: சரி, ஓகே.
4: ஸ்கூல் வரைக்கும் பாண்டியில படிச்சது, மீதி வந்து காலேஜஸ் எல்லாம் வந்து வெளியூர்ல படிச்சேன்.
3: ஓகே, இப்ப புதுச்சேரியை தாண்டி வெளியில இருக்க எல்லா ஊருமே வெளியூரு. சரி, ஓகே. எங்க படிச்சீங்கன்னு சொல்ல வேண்டாம். நீங்க இப்ப நினைவலைகள் நிகழ்ச்சியில என்ன ஷேர் பண்ண போறீங்க?
4: எனக்கும் அந்த ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். அங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான், இருந்தாலும் ரொம்ப நிறைய மெமரிஸ் அங்க இருக்கு. அப்படியே நாங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து விளையாடுறது, அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு ஏதோ கடையில வாங்கி சாப்பிடுறது, அத மாதிரி.
3: ஓகே, 4th வரைக்கும்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 9 வயசுக்குள்ள தானே இருக்கும்?
4: ஆமா ஆமா.
3: ஓகே, அப்பவே எல்லா சேட்டையும் பண்ணிருக்கீங்களோ?
4: ரொம்ப சேட்டெல்லாம் சொல்ல முடியாது, சும்மா அப்ப ரொம்பவும் போக மாட்டேன், சும்மா ரொம்ப அட்டாச்சடான ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் இருக்கிறது தான்.
3: ஓகே,
4: அப்ப அந்த டைம்ல இருந்தெல்லாம் ரொம்ப மெமரிஸ் நிறைய இருக்கு. அது இன்னமும் நம்மளால திங்க் பண்ணக்குள்ள ஒரு நல்ல

0: இப்படி ஒரு
1: குறிப்பா
0: ஹாப்பியா
1: ஏதாவது
0: இருக்கும்.
1: ஒண்ணு சொல்ல முடியுமா? ஒரு நிகழ்வு ஏதாவது?
0: குறிப்பா ஒரு நிகழ்வுனா, அங்க வந்து அந்த டைம் வந்து ஒரு டூர் மாதிரி கூப்பிட்டு போனாங்க.
1: சரி.
0: அது எங்கன்னா பாண்டியில் தான் கூட்டு போனாங்க, நம்ம ஜவஹர் பால் பவன் தான் கூட்டு போனாங்க.
1: ஓகே.
0: அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போறோம், அது மாதிரி நம்ம ஒரு டூர் வந்திருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ஹாப்பியோட இருந்தது அந்த டைம்லாம். நல்லா ஜாலியா விளையாடிட்டு ஒரு நல்ல ஒரு இதுவா இருந்துச்சு.
1: லைன்ல போங்கன்னு சொன்னா ஒரு பக்கமா ஓடிட்டு இருந்தீங்களா?
0: அத மாதிரி தான்.
1: சரி.
0: அப்புறமா வந்து
1: இல்லாதானா?
0: 4th அப்புறம் வந்து வேற ஸ்கூல் ஒண்ணு வந்தோம். அங்க வந்து ரொம்ப அப்படியே ஜெயில் மாதிரி தான். ஆனா அப்பவும் வந்து பசங்க கூட, கிளாஸ்மேட் கூட ஜாலியா பேசிட்டு இருக்கிறது, அப்புறம் வேன்ல போக்குள்ள பேசிட்டு போறது, இதை மாதிரி ஒரு நல்ல நிறைய இது இருக்கு. அது மாதிரி மறுபடியும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ வந்து பார்க்கக்குள்ள அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இந்த டைம்ல எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க, ரொம்ப மிஸ் பண்றோம் அவங்கள.
1: குறிப்பா யாராவது நபர்கள்?
0: குறிப்பா என்னோட நண்பர் வந்து நிஷாந்த், அவர்
1: அவர் எங்க
0: வந்து
1: இருக்காரு இப்போ?
0: அவர் இப்போ வந்து பெங்களூர்ல இருக்காரு.
1: சரி.
0: ஸோ அவர் எப்போது வீக்கெண்ட்ல மந்த்லி 1 or 2 times வருவார். அப்படி வரக்குள்ள நாங்க இங்க வெளியே பீச் போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரோம்.
1: சரி, உங்க நட்புல மறக்க முடியாத நிகழ்வுன்னு ஏதாவது இருக்கா ஷேர் பண்றதுக்கு?
0: மறக்க முடியாத நிகழ்வுகள்னா
1: ரெண்டு பேரும் சேர்ந்து மாட்டின விஷயம் ஏதாவது இருக்கா?
0: அத மாதிரிதான். எதுவும் இல்லை மேடம்,
1: ஓ, அந்த மாதிரி பிள்ளைங்க இல்ல
0: அது
1: நீங்க.
0: மாதிரிதான் இல்லை.
1: சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயாவது போய் அந்த மாதிரி
0: நாங்க
1: எதுவும்?
0: எங்கேயும் போனது இங்க பாண்டியிலே தான் சுத்துவோம், அவ்வளவுதான். நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 or 5 பேர் வந்து பசங்களுக்குள்ள பர்த்டே எல்லாம் போய் கேக் கேக் வெட்டுறது, இந்த மாதிரி ஒரு சிம்பிளா சின்ன சின்ன இது மட்டும்தான். ரொம்ப பெரிய அளவுக்குலாம் நாங்களும் போல. இருந்தாலும் அந்த ஒரு சின்ன சின்ன மெமரிஸ் வந்து ரொம்ப ஹாப்பினஸோட இருந்தது.
1: சரி.
0: ஆசிரியரை பத்தி சொல்லலாம். நான் இப்ப பிரைவேட் ஸ்கூல் சொன்னா, அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு சார் ஒருத்தர், இங்கிலீஷ் சார் அவரு. அவரு இன்னமும் அவரு ரொம்ப கான்டாக்ட்ல இன்னும் டச்ல இருக்காரு. ஒரு எப்படின்னா ஒரு பிரதர்ஸ் மாதிரியே நாங்க பேசிப்போம், ஒரு பிரதர்ஸ் மாதிரியே எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. அவர் வந்து மறக்க முடியாத ஒரு இது. அவர் ஸ்கூல் டூர் போக கூட எங்களை வந்து ரொம்ப கேரிங்கா பாத்துப்பாரு. ஆனா ஒரு பிரதர் மாதிரி. ஸோ இன்னமும் அவரு எங்கேயா பார்த்தனாலும் நின்று, ரோட்ல போகல பைக்ல போகல பாரு, நின்று பேசிட்டு போவோம்.
1: சரி.
0: காலேஜ் டைம்ல வந்து வெளியூர்ல தான் படித்தேன். அந்த டைம்ல வந்து என்னோட ரூம்மேட்ஸ் வந்து ரொம்ப ஒரு அட்டாச்மெண்டான ஒரு ரூம்மேட்ஸ். ஸோ அவங்க வந்து இன்னமும் ரொம்ப மிஸ் பண்றேன் அவங்கள. எப்படின்னா எல்லா ரூம்லயும் வந்து சின்ன சின்ன சண்டைகள்லாம் இருக்கும், ஆனா எங்க ரூம்ல வந்து எப்பயுமே ஒரு சின்னதா ஒரு சண்டை வந்தா கூட உடனே நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகி நல்ல ஒரு இதோட இதுவாகிடும். அதே மாதிரி வந்து அவுட்டிங் போவோம், ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவதுனா அந்த ஃபங்க்ஷன் ஒரு நாள் தான் இருக்கும், நாங்க போறது வந்து ஒரு 5 or 6 நாள் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நினைவுகள் நிறைய இருக்கு.
1: குறிப்பா
0: அப்புறம்
1: எந்த
0: வந்து
1: இடத்துக்கு போயிருக்கீங்க?
0: ஊட்டி போயிருக்கோம், ரொம்ப நாள் இருந்தது ஊட்டி தான். ஊட்டியில நம்ம ஃப்ரெண்டோட வீடு கொடுத்துன போறாங்க, அங்க அங்க போனோம். போயிட்டு ரொம்ப சுத்தி பார்த்தோம், நல்லா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்க எங்கேயும் வெளில போல, அதான் எங்க லாஸ்டா நாங்க போனது.
1: சரி. ஓகே. ஆல் தி வெரி பெஸ்ட். இப்போ யாருக்காக பாடல் நீங்க டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன பாடல் உங்களுக்கு வேணும்? நண்பர்களுக்காகவா?
0: நண்பர்களுக்காகவே கேட்கலாம். மியூசியம் ஒர்க்ல இருந்து ஒரு பாட்டு வரும்,
1: இப்போ வேற ஏதாவது ஷேர் பண்ணுமா? அவ்வளவுதானா?
0: அவ்வளவுதான் மேடம்.
1: சரி. ஓகே. தேங்க்யூ. மீசிய முறுக்கு படத்துல இருந்து உங்களுக்கான ஒரு பாடல்.

பாதி வெற்றி நம்ம நம்பிக்கையில, ஆனா மீதி வெற்றி நம்ம நண்பர்கள் கையில.

0: நேர்களை மீண்டும் அடுத்த வாரம் நினைவலைகள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவே.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் காலை 7:35 கேட்கலாம் நகர்புலா.

0: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
1: தெரியாது சார்.
0: கோரி மேடு
1: தெரியவே தெரியாது சார்.
0: கீழூரு, அரியூரு, பங்கூரு
1: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
2: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
3: இன்னும் சில நொடிகளில்

0: கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். அதனைத் தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். உலகக்கோப்பைக்கான இளையோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்தி.

0: தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். உலகக்கோப்பைக்கான இளையோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்துள்ள சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலையின் எதிர்காலம் என்ற தலைப்பிலான இந்த மாநாடு 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதில் சுற்றுச்சூழல் நிபுணர்கள், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற மற்றும் மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் பங்கேற்கின்றனர். மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகள், மாநில சட்டசேவை ஆணைய உறுப்பினர்கள், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையர்களின் பிரதிநிதிகள் மாநாட்டின் அமர்வுகளில் கலந்து கொள்ள உள்ளனர். சுற்றுச்சூழலை பராமரிக்கவும் அதற்கான கொள்கைகளை உருவாக்கி செயல்படுத்துவதில் உள்ள இடைவெளியை போக்கும் வகையில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற தென் மாநிலங்களுக்கான மண்டல வேளாண் மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், மத்திய அரசும் மாநில அரசுகளும் குழுவாக செயல்பட்டு வேளாண் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். விவசாயிகளுக்கான அடையாள அட்டைகளை உருவாக்கும் பணியில் தென் மாநில அரசுகள் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும், தெலங்கானா, கர்நாடகா மாநிலங்கள் இதில் 75% பணிகளை முடித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாடு, கேரளம் மாநிலங்களும் அந்தமான் நிக்கோபர் யூனியன் பிரதேசமும் இந்த பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும், வரும் ஆண்டுகளில் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் இந்த அடையாள அட்டைகளை சார்ந்திருக்கும் என்பதால் குறிப்பிட்ட காலத்திற்குள் பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை மேற்கொள்வது தொடர்பாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கனடா வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மனிந்தர் சித்துவுடன் புதுதில்லியில் நேற்று ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பான பேச்சுகளை விரைவுபடுத்தி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இரு நாடுகளும் இந்த ஆலோசனையின் போது விருப்பம் தெரிவித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தால் வர்த்தகம், முதலீடு மற்றும் சேவை துறைகளில் இந்தியா கனடா இடையே பொருளாதார ஒத்துழைப்பு அதிகரித்து பல்வேறு துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த கேரள அரசு தயாராக உள்ளதாக அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு மோன்ஸ் ஜோசப் தெரிவித்துள்ளார். கோட்டயத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த மாதம் சென்னையில் நடைபெற்ற தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டின்போது இது தொடர்பாக கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசனும் தமிழக முதலமைச்சர் திரு விஜயும் ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறினார். அடுத்தகட்ட பேச்சுவார்த்தை குறித்து தமிழக அரசிடமிருந்து முறையான அழைப்பு ஏதும் வரவில்லை என்றும், ஆனால் பேச்சுவார்த்தைக்கு கேரளம் எப்போதும் தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு புதிய அணை கட்டப்பட வேண்டும் என்றும், தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை கேரளம் வழங்கும் என்றும் திரு மோன்ஸ் ஜோசப் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: புத்தொழில் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்திய இளைஞர்கள் புதிய உச்சத்தை எட்டி வருவதாக குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக காந்தி நகரில் நேற்று நடைபெற்ற இளைஞர்களுடனான கலந்துரையாடலில் பங்கேற்று பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். 15 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டில் புத்தொழில் நிறுவனங்களுக்கென மத்திய மாநில அரசுகளின் ஆதரவு கிடைக்கவில்லை என்று அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி புத்தொழில் இந்தியா திட்டத்தில் கவனம் செலுத்தியது

0: மூலம் இளைய தொழில் முனைவோர்களுக்கு ஆதரவு அதிகரித்துள்ளதோடு வேலைவாய்ப்புகளும் உருவாகி வருவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் கழிவுப் பொருட்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துதல், நீர் மேலாண்மை ஆகிய துறைகளில் இளைஞர்கள் உருவாக்கியுள்ள புதிய மாதிரிகள் புதுமையான தீர்வுகளாக உள்ளன என்றும் திரு பூபேந்திர பட்டேல் கூறினார். சண்டிகரில் கூட்டுறவு அடிப்படையிலான பாரத் டாக்ஸி சேவையை பஞ்சாப் மாநில ஆளுநர் திரு குலாப்சந்த் கட்டாரியா நேற்று தொடங்கி வைத்தார். சொந்தமாக கார் வைத்திருக்கும் ஓட்டுநர்கள் முழுமையாக பயனடையும் வகையில் ஏற்கனவே பல்வேறு நகரங்களில் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஓட்டுநர்களும் பொதுமக்களும் பயனடைவார்கள் என்று நிகழ்ச்சியில் பேசிய திரு குலாப்சந்த் கட்டாரியா தெரிவித்தார். நாட்டில் தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண்களின் சதவீதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டுள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் தொழிலாளர்களின் சந்தை நிலவரம் குறித்த புதிய அறிக்கையில் இது தெரியவந்துள்ளது. இதன்படி மக்கள் தொகை அதிகமாக உள்ள 100 மாவட்டங்களில் குஜராத் மாநிலம் சூரத் மாவட்டத்தில் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு அதிகமாக உள்ளது. பீகார் மாநிலம் தர்பங்கா குறைந்த அளவு பெண் தொழிலாளர்களை கொண்ட மாவட்டமாக உள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை திருத்த சட்ட மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. குழுவின் தலைவர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டு மசோதாவில் இடம்பெற்றுள்ள முக்கியமான விதிமுறைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளித்தனர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால், கூட்டம் சுமூகமாக நடைபெற்றதாகவும் மசோதா தொடர்பாக உறுப்பினர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியதாகவும் தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் துகராஜா பட்டணத்தில் கப்பல் கட்டும் தளத்தை அமைப்பது தொடர்பாக பொதுத்துறை நிறுவனமான மஸ்கான் கப்பல் கட்டும் நிறுவனத்திற்கு ஆந்திர மாநில அரசுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அடுத்த 6 ஆண்டுகளில் இத்திட்டத்திற்காக 15,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. தேவையான அரசு அனுமதி மற்றும் ஒப்புதல்கள் கிடைப்பதன் அடிப்படையில் முதலீடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஆந்திர மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த கப்பல் கட்டும் செயல்பாட்டிற்கு வந்தால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 45,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். அந்த இரு நாடுகள் மீதும் பொருளாதார நிபந்தனை அதிகரிக்கும் வகையில் இந்த சட்டத்தில் அதிபர் கையெழுத்திட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ரஷ்யாவிற்கு எதிரான சட்டப்பூர்வ தடைகள், வரிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தற்போதைய தடைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. இந்த புதிய சட்டத்தின்படி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை குறிப்பிட்ட அளவில் வாங்கும் நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 100% வரை வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பைக்கான இளையோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மகளிருக்கான இதே பிரிவில் இந்தியாவின் சபேரா ஹாரிஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய போதும் நூலிழையில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டார். இதேபோல் பவ்யா திருப்பதி, கிருஷ்ணகா ஜோஷி ஆகியோரும் இறுதிப் போட்டியில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் ஐச்சி, நகோயா என 2 நகரங்களில் நடைபெறவுள்ளன. இதில் 43 பிரிவுகளில் 45 நாடுகளைச் சேர்ந்த 11,000-க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் 36 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இப்போட்டிகள் இன்று பிற்பகல் ஜப்பானின் நகோயா நகரில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்குகின்றன. தொடக்க விழா அணிவகுப்பின் போது இந்தியா சார்பில் தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜிந்தர்பால் சிங் தூர் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கிரிக்கெட் உள்ளிட்ட அதிக நேரம் நடைபெறும் விளையாட்டுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25 தொடர்வது.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.

0: நலமாய் வாழ
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிருமாம்பாக்கம் பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7788997899.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பூஞ்சை தொற்று ஏன் மீண்டும் மீண்டும் வருகிறது என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.
3: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு வணக்கம். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பற்றி நாம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து ஒரு காமனான ஸ்கின் கண்டிஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கின். பூஞ்சை தொற்று ஏன் மீண்டும் மீண்டும் வருகிறது, இது நாம் நிறைய பேஷண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற இந்த ப்ராப்ளம். டாக்டர், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு மெடிசன் எடுத்தேன், சரியாகிடுச்சு, 2 வாரத்தில் மீண்டும் வந்துருச்சு. இதை நாம் அடிக்கடி கேட்குறோம், இது ஏன் நடக்குது? ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்றது ரொம்ப ஒரு காமனான கண்டிஷன். குறிப்பாக வெப்பம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் நம்மளுடைய கிளைமேட் கண்டிஷனில் இது அதிகமாக இருக்கலாம். இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை நம்ம டீனியா இல்லைனா டெர்மட்டோஃபைட்டோசிஸ்னு நம்ம சொல்லுவோம். இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் உடலில் பல பகுதிகளில் ஏற்படலாம். ஏற்கனவே சொன்ன போது வியர்வை ஈரப்பதம் மட்டும் இல்லாமல் டைட்டான ட்ரெஸ், டைட்டான குளோத்திங், ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் போல காரணிகள் சிலருக்கு ரிஸ்க்கை வந்து அதிகரிக்கலாம். முக்கியமாக இன்னொரு விஷயம், வீட்டில் ஒருத்தவங்களுக்கு இருந்தால் மற்றவங்களுக்கு பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வீட்டில் அதே டவல் இல்லை மற்ற கிளாத்ஸ் இல்லை பர்சனல் ஐட்டம்ஸ் நாம் அதை பகிர்ந்து கொண்டால் அதுமாரி பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் ட்ரீட்மெண்ட், மருத்துவர் கொடுத்த மெடிசனை மருந்து வந்து அதை முழுசாக பயன்படுத்தினா முழுமையான காலத்துக்கும் பயன்படுத்தணும். டாக்டர், நீங்கள் கொடுத்த மருந்து வந்து 1 வாரத்திலே சரியாயிடுச்சு, நான் எதுக்கு 6 வாரத்துக்கு இந்த மாத்திரையை போடணும் கேட்குற பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நமக்கு வந்து விசிபிளாக தெரியக்கூடிய வியாதி தான் மருந்து இருக்கு. இந்த ஃபங்கஸ்ன்றது வந்து நம்ம மைக்ரோஸ்கோப் கீழே மட்டும்தான் தெரியும். அதனால் அது ஃபுல்லாக சரியாகிற வரைக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி ஃபங்கல்ஸ் வந்து கிருமியை வந்து ஃபுல்லாக சாகடிக்கிறது கிடையாது. அந்த கிருமி மல்டிப்ளிகேஷன் அது வந்து இன்னும் பெருக்கிறது தான் குறைக்குது. நம்ம ஸ்கின்னாக வந்து அதாவது நம்ம டாப் லேயரில் இருக்க ஸ்கின் ஸ்ட்ராட்டம் கார்னியம்னு சொல்லுவோம், அது வந்து 4 வாரத்துக்கு ஒரு முறை ஷெட் ஆகிட்டே இருக்கும். பாம்பு தோல் உரிகிற மாதிரி நமக்கும் தோல் உரியுது, ஆனால் அவ்வளோ ரேப்பிடாக உரியதில்ல, மெல்லமாக. ஸோ ஸ்டேட்டம் காரணியத்தில் இருக்கிற கீழேயில் இருக்கிற ஃபங்கஸ், ஏன்னா அதுக்கு தாண்டி கீழே போகாது, அது மேல் லேயருக்கு வந்து கீழே ஷெட் ஆகிற வரைக்கும் நாம் இந்த ஃபங்கஸ் வந்து அதிகமாக மல்டிப்ளை ஆகாமல் பார்த்துக்கிறது தான் நம்ம கொடுக்குற மாத்திரை மற்றும் ஆயின்மெண்ட்டோட வேலை. அதனால் நம்ம மருந்து போட்டு 1 வாரத்தை குறைஞ்சிச்சுன்னா வியாதி கிளியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. மினிமம் 4-6 வாரம் நாம் இந்த மருந்து கம்ப்ளீட்டாக பயன்படுத்தணும். மருத்துவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம பண்ணணும். அதேமாதிரி அரிப்புக்கான டேப்லெட்டு வந்து கொஞ்ச நாளைக்கு நம்ம சாப்பிட வேண்டி இருக்கலாம், இல்லைன்னா நம்ம சொரிஞ்சு சொரிஞ்சு பரப்பி விடலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நகத்தில் தான் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா நகத்துக்கு வந்து ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கலாம், பல மாதங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். தோல் இருக்கிறது மட்டும் சரியாயிட்டோன்னா நம்ம நகத்தில் இருக்கிறது ஒரு ரிசர்வாயராக ஆக்ட் பண்ணி திரும்ப நம்மளுக்கு அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை திரும்ப கொண்டுட்டு வரலாம். அதனால் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரையோ ஆயின்மெண்ட்டோ நெல் லேக்கரோ வந்து மருத்துவர் கொடுப்பாங்க, அது ஃபுல் காலத்துக்கு நம்ம அதை பயன்படுத்தணும். மேலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டீராய்டு கண்டெய்னிங் காம்பினேஷன் கிரீம்ஸை தவிர்க்கணும். ஸ்டீராய்டு அரிப்பை வேணால் வேகமாக குறைக்கலாம், ஆனால் நோய் குணமாகிவிட்டது என்று நினைக்க வேண்டாம். இது ஃபங்கஸ் தொடர்ந்து இருக்கும், இதனால் இன்ஃபெக்ஷன் பரவியும் தோற்றம் மாறியும் ஸ்டீராய்டு மாடிஃபைட் டீனியம் சொல்லுவோம், இந்த சிகிச்சை நீண்ட காலமாகியும் விடலாம். ஒருவருக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தால் அவருடைய ஹைஜீன் மோசம்ன்றது தவறான கருத்து. இது யாருக்கு வேணாலும் வரலாம். சம்டைம் சுகர் டயபெட்டிஸ் அதிகமாக அன்கண்ட்ரோல்டாக இருந்தாலும் இந்த ரெக்கரண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம். ஸோ மீண்டும் மீண்டும் இன்ஃபெக்ஷன் வந்தால் நிச்சயமாக மருத்துவரை பார்த்து இது ஏன்னு கண்டுபிடிக்கணும். சருமத்தை வந்து உலர வைத்து கொள்ளலாம், டைட் குளோத்திங் இல்லாமல் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி குளோத்திங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்சனல் ஹைஜீன் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஒரே கிரீம்ன்ற கான்செப்டை விட்டுட்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனு சரியான டயக்னோசிஸ், சரியான ஆன்டிஃபங்கல் ட்ரீட்மெண்ட், சரியான டியூரேஷன், சரியான கால அளவு, இந்த மூணுத்தையும் நம்ம பயன்படுத்தினா ஃபங்கஸுக்கு நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோம்னா திரும்ப வராது. அதுமாரி ஃபேமிலியில் வேற யாருக்கா இருந்தால் அவங்களையும் கிளியர் பண்ணிட்டோம்னா திரும்ப வராது. நன்றி.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
4: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம், 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பூஞ்சை தொற்று ஏன் மீண்டும் மீண்டும் வருகிறது என்பது குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர்.

0: என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30:45 நேர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பரான கூலான குட் மார்னிங் சொல்லிட்டு நான் வந்தாச்சு உங்க ஆர்ஜே லாவண்யா. என்ன ஷோ அப்படின்னா நம்மளோட வணக்க மக்களை ஷோக்கு. எஸ் ஸோ வணக்கம் மக்களை அப்படின்றது வந்து நம்மளுடைய மார்னிங் வைப நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போல கொடுக்கக்கூடிய ஒரு ஷோ இல்லையா. ஸோ அப்படி மார்னிங் வைப கொடுக்கக்கூடிய நம்மளோட இந்த வணக்க மக்களை ஷோவை நம்ம எப்பவுமே ஒரு பாசிட்டிவிட்டியோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ் ஸோ உங்களுக்காகவே நான் கொண்டு வந்திருக்க அந்த பாசிட்டிவ் கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் இஸ் அ ஜேர்னி, வாக் இட் வித் த கான்ஃபிடன்ஸ் அண்ட் சக்சஸ் வில் ஃபாலோ யூ. ஸோ நம்மளோட வாழ்க்கையே அப்படின்றதே ஒரு பயணம் தான். அதை நம்ம எப்பயுமே வந்து நம்பிக்கையோடு நடந்து சென்றோம் அப்படின்னா வெற்றி நம்மளை தான் பின்தொடர்ந்து வரும் அப்படின்றதான் இந்த கோட்டுக்கான ஒரு அழகான மீனிங். ஸோ இந்த மீனிங்ஃபுல்லான இந்த ஒரு கோட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட லைஃபை நம்ம கொண்டு போயிட்டே இருக்கணும். எஸ் ஆமாங்க, நம்மளோட லைஃப் அப்படியே நம்ம இன்னைக்கு ஆஹா இல்லை இந்த 1 மினிட் ப்ளீஸ் ஸ்டாப் அப்படின்னு சொன்னால் நின்று போகிறது கிடையாது. ஸோ அதை வந்து கண்டினியூட்டாக ஒவ்வொரு செகண்டை நகர்ந்துட்டே தான் போக போகுது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த பயணத்தில் ஒவ்வொரு நிமிடங்களையும் சரி ஒவ்வொரு நொடிகளையும் சரி ஒரு நம்பிக்கையோட நம்ம கடந்து போனோம் அப்படின்னா வெற்றி கண்டிப்பாக நம்மளை பின்தொடர்ந்து வரும் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் நம்ம எந்த ஒரு இடத்துலையும் விட்டுறவே கூடாது அப்படின்றது தான் இந்த கோட்டோடைய அர்த்தம். ஸோ அதே மாதிரி தான் உங்களோட லைஃப்பில் நீங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கும் உங்களுக்கு வந்து சக்ஸஸே கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷஸோட இன்னைக்கு நம்மளுடைய வணக்க மக்களை ஷோக்குள்ளே போகலாம். எஸ் ஸோ வணக்க மகளை ஷோ அப்படின்னோடனே நம்மளுடைய எஃபி கொஷனுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து ரெடி அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கான எஃபி கொஷின் இன்னைக்கு நம்மளோட வணக்க மகளை ஷோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சமீபத்தில் தொடங்கப்பட்ட உள்நாட்டு ஒருங்கிணைந்து அவசர கால எச்சரிக்கை அமைப்பு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதோடைய பெயர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு தான் இன்னைக்கு நீங்கள் நம்மளோட ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்னு கூடிய அதாவது நம்மளோட எஃபி பேஜில் போயிட்டு உங்களோட கமெண்ட்ஸை பாஸ் பண்ண போகிறீங்க. மறுபடியும் உங்களுக்காக நான் க்வெஸ்சன் சொல்கிறேன், இந்தியாவால் சமீபத்தில் தொடங்கப்பட்ட உள்நாட்டு ஒருங்கிணைந்த அவசர கால எச்சரிக்கை அமைப்பின் பெயர் என்ன? ஸோ சீக்கிரமாக என்ன பண்ணும் அப்படின்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்னு கூடிய எஃபி பேஜில் போயிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை சீக்கிரமா டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. இந்த ஷோவோட எண்ட்ல யாரெல்லாம் சூப்பர் ஹிட்டான ஆன்சர்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத நான் ரிவீல் பண்ணுவேன். சோ அதுக்காக நீங்க இந்த ஷோவை ஃபுல்லா கண்டிப்பா கேட்டுதாங்க ஆகணும். சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்காக மோட்டிவேஷனல் கோட்ஸ் கொடுத்தீங்க, மோட்டிவேஷனல் சாங்கையும் கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. சோ உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மோட்டிவேஷனல் சாங் தான் வருது நம்மளோட ஃபர்ஸ்ட் சாங் நெற்றிக்கண் திரைப்படத்துல இருந்து.

வணக்கம் மக்களே, ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ என்ன க்வெஸ்சன் எஃப்ஐல கொடுத்துருந்தா அப்படின்னா, இந்தியாவில் சமீபத்தில் தொடங்கப்பட்ட உள்நாட்டு ஒருங்கிணைந்த அவசர கால எச்சரிக்கை அமைப்புடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் இல்லையா. ஸோ எதுக்காக இந்த அவசர கால எச்சரிக்கை அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இயற்கை பேரிடர்கள், அதாவது வெள்ளம், நிலநடுக்கம், இல்லை சுனாமி போன்ற இந்த இயற்கை பேரிடர்கள் வரும்போது, அந்த அவசர காலங்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள பொதுமக்களுடைய மொபைல் போன்களுக்கு இணைய வசதி, அதாவது இன்டர்நெட்டோடைய அந்த இது வசதிகள் வந்து இல்லாமலே போகலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் செல் ப்ராட்காஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த தொழில்நுட்பத்தின் மூலமா ஒரே நேரத்தில் எச்சரிக்கையுடைய செய்திகளையும் சரி, இல்லை ஒலியையும் அனுப்ப இந்த அமைப்பு பயன்படுத்தலாம். நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை பேரிடர், கொஞ்சம் நமக்கு மழை வரும் போதே வந்து நமக்கு தெரியும், அதாவது அந்த டவர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் போது நிறைய நமக்கு வந்து நெட்ஒர்க் இஷ்யூஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அங்கிருந்து வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து நமக்கு வரும் இல்லையா. ஸோ அப்படி அந்த கம்யூனிகேஷன்ஸை வந்து நம்ம வந்து இன்டர்நெட்னால நமக்கு கிடைக்க முடியல அப்படின்றக்கூடிய அந்த நேரத்தில் இந்த மாதிரி செல் ப்ராட்காஸ்ட் வழியாக வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஏதாவது எச்சரிக்கை செய்திகளை அனுப்புறதுக்காகவும் இல்லைன்னா வந்து ஒளியை எழுப்புறதுக்காகவும் தான் வந்து இந்த அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதோட பேர் தான் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு எஃபி பேஜில் போயிட்டு கமெண்ட் பாக்ஸில் போட போகிறீங்க. ஸோ நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட் சாங் வருது, கேட்டுட்டு வாங்க. மதராசி திரைப்படத்தில் இருந்தேன்.

7:44 வணக்க மக்களை ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா உங்களுக்காக சோலார் நிறுவனத்தில் உள்ள ஒரு வேலை வாய்ப்பு தகவல் தான். இந்திய சூரிய ஒளி மின்சார நிறுவனத்துல காலியாக உள்ள இடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கு. ஸோ இதில் என்னெல்லாம் போஸ்டிங் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் இன்ஜினியர் 11, துணை மேனேஜர் 10 இருக்கு, ஆஃபீஸர் 3, அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் 1, ஜென்ரல் மேனேஜர் 2 உட்பட மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 28 இடங்கள் காலியாக இருக்கு. இதுக்கான கல்வி தகுதி பிஇ, பிடெக், பிஎல், எம்பிஏ, சிஏ. ஸோ வயது வரம்பு 23/9/2026 உள்ளபடி 18 முதல் 45 வரை இருக்கலாம். இதோடைய தேர்ச்சி முறை பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து தேர்வும் உண்டு, நேர்முக தேர்வும் உண்டு. ஸோ விண்ணப்பக்க முறை வந்து ஆன்லைன் தான். ஸோ ஆன்லைனுடைய விண்ணப்ப கட்டணம் வந்து ₹1000. இதுவே வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ₹500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதோடைய அந்த இணையதள முகவரி என்ன அப்படின்னா SECI.CO.IN. மறுபடியும் நான் சொல்றேன், SECI.CO.IN இதான் அதோடைய இணையதள முகவரி. ஸோ இந்த முகவரியில் முழு விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்னைக்கு அப்படின்னா 23ஆம் தேதி, அதாவது இந்த மாதத்தோட 23/9/2026 அப்படின்றது தான் லாஸ்ட் டேட். ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பில் உங்களுக்கு அட்வான்ஸ் ஆல் தி பெஸ்ட் விஷஸ்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வணக்கம் மக்களே, ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்காக மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு தகவல், உரம் ரசாயன நிறுவனத்திற்கான வேலைவாய்ப்பு தகவல் தான். மத்திய அரசின் கீழ் செயல்படும் ராமகுண்டம் உரம் ரசாயன நிறுவனத்தில் காலியாக இடங்களுக்கான அறிவிப்பு தான் வெளியாகியிருக்கு. இன்ஜினியர் 19, அசிஸ்டன்ட் மேனேஜர் 8, ஆபீசர் 8, அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் அப்படின்னு நிறைய போஸ்டிங்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கு. ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஇ, பிடெக், எம்பி.

ஏசிஏ. ஸோ இதோடைய வயது வரம்பு வந்து 24/9/2026 என்று உள்ளபடி 18 முதல் 40 வரை. ஸோ இதுக்கான தேர்ச்சி முறை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வு. ஸோ இதுவும் வந்து நம்மளோட ஆன்லைன் தான் விண்ணப்பிக்கணும். ஸோ இதுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா ₹1000. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து கட்டணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான இணையதள முகவரி என்ன அப்படின்னா rfcl.co.in. ஸோ இந்த ஒரு வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மாதம் 24ஆம் தேதி.

தொடங்கப்பட்ட உள்நாட்டு ஒருங்கிணைந்த அவசர கால எச்சரிக்கை அமைப்பின் பெயர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சௌஷித் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ SACHET. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா சிஸ்டம் ஃபார் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் அண்ட் ஹோலிஸ்டிக் எமர்ஜென்சி டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஆன்சரை வந்து நிறைய பேர் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிந்தம்பேட்டையிலேருந்து வீரமணி பாலன், ராமகிருஷ்ணன் கொழும்பும் கொண்டாடிலேருந்து ஜான் மகாஜா, நஜமுதீன் கொடிக்கால் பாளையம்லேருந்து, கோவையிலேருந்து லூயிஸ் செல்வராஜ், பிரகாஷ் ஷாம்லா திருப்பதியிலேருந்து, பொன்னிமேட்லேருந்து வனே கணேசன், அதே மாதிரி விஜயராகவன் காரைக்கால்லேருந்து, புலுவப்பாளையம்லேருந்து ஆனந்த முருகன், எரவஞ்சேரி ஷாகுல் அமித், தனுஷ் அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து, மணிகண்டன் தென் பொன்முடி அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க, செல்வம் வந்து பொம்மிநாயக்கன்பட்டியிலேருந்து, நெம்மேலி ஆர் நந்தகுமார், ஹரிஹரன் ஷாகுல் அமித் ராஜா கொடிக்கால் பாளையம்லேருந்து, அதே மாதிரி ராஜன் அனுப்பியிருக்காரு, பாபு முல்லக்காட்லேருந்து, மயிலிருந்து பட்டாபி அனுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லை அப்படியே அனுப்பிட்டே இருக்காங்க. அடுத்தது யார் பார்த்தீங்கன்னா திட்டச்சேரியிலேருந்து நிஷான் அனுப்பியிருக்காரு, பிரபு வீரா, அதுக்கப்புறம் மதுரையிலேருந்து சோ சண்முக சுந்தரம் கரெக்டாக அனுப்பியிருக்காங்க, அதுக்கப்புறம் பெரிய வளையம்லேருந்து ரவிச்சந்திரன் சாந்தி கரெக்டாக அனுப்பியிருக்காங்க, புவனகிரியிலேருந்து சுமதி பாபு, வீரதுறை அரியலூர்லேருந்து செய்யார்லேருந்து சந்திரசேகர் கரெக்டாக அனுப்பியிருக்காங்க, அப்புறம் ரோசையா கரெக்டாக அனுப்பியிருக்காங்க, முத்துராமன் கரெக்டாக அனுப்பியிருக்காரு, சோமசுந்தர பிரபு அவரும் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து கரெக்டான ஆன்சரை நம்மளோட நிகழ்ச்சியில் கொடுத்துட்டே இருக்காங்க. என்னப்பா ஒரு பாஸ் அப்படின்னு கேட்குறீங்களா, இன்னும் அனுப்பிட்டே இருக்கீங்களே, அதனால தான் அந்த பாஸ் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்மளோட என்ன மாதிரியான ஒரு க்வெஸ்சன் கேட்டாலும் அப்படியே எஃபி பேஜை போய் ஃபுல்லாகவே நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் அப்படியே ஆன்சர்ஸை பயங்கரமாக தெரிக்க விடுற நம்மளோட இந்த நேயர்களோட அந்த பாசிட்டிவிட்டிக்கே பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. அதே மாதிரி உங்களோட பெஸ்ட் விஷஸ் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா எப்படி ஒரு க்வெஸ்சன் கொடுத்தாலும் சரி அதுக்கான ஆன்சரை, அதாவது நான் வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டேன், ஆனால் அந்த ஆன்சருக்கான ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்ததுக்காக தான் உங்கள் எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ். ஸோ இன்றைக்கி ஆன்சர் பண்ண எல்லா நேயர்களுக்கும் நம்மளோட நிறையத்தின் சார்பாக பாராட்டுக்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிகழ்ச்சியோட எண்டில் சூப்பரான ஒரு சாங் வருது டியூட் திரைப்படத்துலேருந்து. ஸோ நம்ம எஃப்எம் ரெயின்போட அடுத்த நிகழ்ச்சி எந்த ஸ்பாட் உங்களை மாதிரி நானும் வெயிட்டிங்கில் இருக்கேன் நம்ம புதுவாய் ஷோக்காக.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் காணொலி காட்சி மூலமான 20வது ரோஜ்கர் விழாவில் பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 இளைஞர்களுக்கு நியமன கடிதங்களை வழங்குகிறார். நாடு முழுவதும் 45 இடங்களில் நடைபெறும் இம்மேளாவில் 12,75,000 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் பெறவுள்ளனர். முன்னதாக இன்று காலை புதுடெல்லியில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியலின் எதிர்காலம் குறித்த சர்வதேச மாநாட்டை பிரதமர் தொடக்கி வைக்கிறாா்.

புதுச்சேரி அரசின் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஸ்வச் சாகர் சுரக்ஷித் சாகர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக 1 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு 4 பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டன. பள்ளி அளவில் சிறந்த ஓவியங்கள் தேர்வு செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா கடற்கரை சாலையில் உள்ள பென்ஷனேட் அரசு பெண்கள் பிரெஞ்சு பள்ளியில் இன்று காலை நடைபெறுகிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய விளையாட்டு ஆணைய பயிற்சி மையத்தின் 2026-27 கல்வியாண்டிற்கான விளையாட்டு வீரர்கள் சேர்க்கைக்கான தேர்வு போட்டிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இத்தேர்வு போட்டிகள் லாஸ்பேட்டையில் உள்ள பயிற்சி மையத்தில் இன்றும் நாளையும் நடைபெறுகின்றன. மாணவர்கள் தங்கி பயிலும் வகையில் பளுதூக்குதல், கோ கோ, கபடி, வாலிபால் ஆகிய விளையாட்டுப் பிரிவுகளுக்கு தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன. 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா ஜப்பானில் உள்ள ஐச்சி நகோயாவில் உள்ள பலோமா மிசுஹோ மைதானத்தில் இன்று பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. 2 முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்ற துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனுபாகர் மற்றும் குண்டியறிதல் வீரர் தஜேந்தர் பால் சிங் தூர் ஆகியோர் இந்திய அணி சார்பில் தேசிய கொடியை ஏந்த உள்ளனர். 45 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் இவ்விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். இப்போட்டி 3வது முறையாக ஜப்பானில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, சுட சுட காஃபியோட சும்மா கலகலப்பான பாட்டுகளையும் சேர்த்து உங்க சனிக்கிழமை காலை பொழுதை வேற லெவல்ல வைபாக காத்திருக்கும் நம்ம அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிப்பான காலை வணக்கங்கள். இது உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரேட் எந்த நேரமும் இசை சரவடியா சொல்றடிக்கிறேன். 102.8 FM ரெயின்போ புதுவையோட கெத்து. நகரத்தோட சுறுசுறுப்பு, நம்ம ஊர் மக்களின் கள்ளங்கபடம் இல்லாத சிரிப்பு, அப்புறம் தெருவுக்கு தெரு பறக்கிற லோக்கல் எனர்ஜி, இது எல்லாத்தையும் அப்படியே லைவ்ல உங்க காதுகள் வழியா மனசுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிற உங்களுக்கு பிடிச்ச ஷோ இது நம்ம புதுவை. வழக்கம் போல ஸ்டுடியோவோட மெயின் கண்ட்ரோல் ரூம்ல ஏசி காத்த குளிர்ந்தபடியே மைக் முன்னாடி செம எனர்ஜியோட உட்காந்துருக்கேன் நான், உங்க அன்பிற்குரிய ஆர்ஜே சீனு. இன்னைக்கு நம்ம புதுவை அவுட்டோர் வண்டி நம்ம ஊரோட ஒரு செம பிஸியான மக்கள் நடமாட்டம் ஆள்ற மாசான லொகேஷன்ல போய் நின்றுகிட்டு இருக்கு. காலையிலேயே பரபரப்பா இயங்குற நம்ம உழைக்கும் சாம்பியன்ஸ் கடையை திறக்கிற வியாபாரி அண்ணுங்கள் சொல்லிட்டு அந்த ஏரியாவே இப்ப செம வைப்ரேஷனா இருந்துட்டு இருக்கு. ஸ்பாட்ல இருந்து மக்களோட எனர்ஜி அல்ல, கையில மைக்கோட தயாரா இருக்காங்க நம்ம அவுட்டோர் ஆர்ஜே. அவங்க யாருன்னு சொல்லிட்டு நாம கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: அனைவருக்கும் ஒரு அழகான காலை வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே சாண்டி. வணக்கம் எல்லாருக்கும். நாம நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு இருக்கிற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தவளக்குப்பம் தான். தவளக்குப்பம்ல இருக்கிற மக்கள் கிட்ட தவளக்குப்பத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில இப்ப ஒருத்தர் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். உங்க பேர்? தவளக்குப்பம் இந்த பகுதி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜங்ஷன் வந்து ஒரு அப்மரி எல்லா ஊரும் கனெக்ட் ஆகிற ஒரு இந்த தவளக்குப்பம் பத்தி சொல்லணும் அப்படின்னா டக்குனு என்ன நடக்கும்?
2: தவளக்குப்பம்னா பூர்ணாம்பு சொல்லலாம், நெல்லவாடு ரோடு சொல்லலாம், வப்சேப்பா சொல்லலாம், கடலூர் ரோடு, மெயின் ரோடு. இது வந்து இட்டு கூட கிராமங்களை வந்து புது உப்பும் நல்லபாடு, ஆண்டாடுப்பாளையம், அப்சேப்பாக்கம், இடையாறுபாளையம், நானமேடு, இது உள்பட்டு செக்ஷன் இங்கே பூரா இங்கே தான் பழக்க வழக்கங்கள் அனைத்தும் இங்கே இருக்கு. இங்கே ஃபேமஸான கோயில் ஒன்று இருக்கு, பக்கத்தில் வந்து செஞ்சிரி கோயில்,

0: அதுக்கு அடுத்தது பண்ணா பூர்ணமாப்பம் ஸ்ரீ அங்காளம்மன் கோயில் மிக பிரசித்தி பெற்ற கோயில். பத்து நாள் திருவிழா, பத்து நாள் உற்சாகம். வெளிநாட்டு வெளி மாநிலத்துல இருந்து நிறைய வருவாங்க, நிறைய கடை தேர்வுங்கள்லாம் நிறைய வந்து
1: நிறைய
0: மிக மிகப்பெரியான கோயில் இந்த அங்காளம்மன் கோயில். அங்கே பத்து நாள் சச்சியும் பாட்டு வச்சது எல்லாம் நடக்கும், எல்லா விசேஷங்களும் வராங்க. பத்து நாள் தங்கி வைப்பாங்க. இது முக்கியமானது. இந்த ஏரியாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பழமை வாழ்ந்ததுன்னு சொல்ல போனால் தவளவப்பில் ஹாஸ்பிட்டல் பூர்ணமாப்பம் இந்த செக்ஷன் வரதுக்கு முன்னாடி பூர்ணமாப்பம் தான் தவளவப்பம்.
1: ஓகே,
0: பஸ்ஸே வந்து அப்போலாம் பஸ் இல்லாத காலத்தில் எப்பயோ ஒரு வருஷம் வரும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப்னு பார்த்தோம்னா பூர்ணமாப்பம் ரோடு தான். இதுக்கு வந்து புதிய காலத்தில் ஒரு பத்து பாஞ்சு வருஷமாக தான் இங்கே வந்து இந்த நாள் ரோடுன்னு சொல்கிறோம்னா இது வந்து ஃபேமஸ் ஆச்சு. இதுக்கடியில் சொல்ல போனால் ஒன்று பயல்வேலின்னு சொல்லலாம். இங்கே வந்து பாம்பு நடமாடும், மிருகம் சில காடு மாதிரி இருந்தது. இந்த வருமானம் வனப்பகுதி மாதிரி ஒரு ஆறு மணி வயசுல இந்த வருமானம் மாதிரி இருட்டாயிடும். நிறையா சின்ன சின்ன மிருகங்கள்லாம் வரப்போக ஆரம்பிச்சு. புதிய காலத்தில் இந்த வருஷம்
1: இப்போ வந்து ரேபிட் டெவலப்மெண்ட் சொல்றீங்க.
0: ஆமாம், நல்லா தான்.
1: இப்போ வந்து டெவலப்மெண்ட் இப்போ வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த இடம்லாம் நம்ம இப்படி இருந்துச்சு நம்ம விளையாடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க, இந்த டெவலப்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க?
0: டெவலப்மெண்ட் இவ்வளோ குறிக்கிறவங்களாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நம்ம வந்து வெயிட் வர மாதிரி இவ்வளோ ஒரு காலத்தில் நம்ம வந்து இந்த ஒரு இடத்துல நடக்குமா பகல நடக்குமான்னு கூட தந்தேன். பகலில் கூட அவ்வளோ தேட்டம் அவ்வளோ இதாக இருக்கும், காடு மாடி இருக்கும். இங்கே நடமாட்டம் மக்கள் நடமாட்டம்தான் இருக்காது. இந்த வடம் போய் இவ்வளோ இன்னைக்கு பார்க்க போனால் இவ்வளோ நைட்டும் பகலமா இன்னைக்கு எந்த வழி வேணுமோ போகலாம். இங்கே 24 மணி நடப்பாது இருப்பாங்க. அப்போ 6 மணி ஆச்சுனா மத்தியானம் ஆச்சுனாலும் இங்கே வழியே கிடையாது, எந்த ஒரு நடமாட்டமும் கிடையாது, காடு மாதிரி இருக்கும். இவ்வளோ சிறப்பம்சமான இங்கே தவளை வைப்போம். இன்னைக்கு வந்து ஃபேமஸாக இருக்கும்,
1: ரொம்ப ஃபேமஸாக இருக்கேன். இப்போ வந்து பஸ் ரூட்டுங்க வந்து சொல்லுங்க. இப்போ வந்து
0: பஸ் வந்து இங்கே வந்து நான் ஒரு 5 நிமிடம் சொல்லலாம். கடலூர் பண்டிகை அடிக்கடிக்கு பஸ் நாங்கள் அதுக்கு மட்டும் பஸ் ஏறணும்னா மணிக்கணும் நடப்பாத்தி தான் நடந்து போனோம். அப்போல்லாம் பஸ் வந்தது அதிகம் கிடையாது. லாரி மாதம் ஆறுனு கூட அந்த பலூன் அந்த மாதிரி தான் அடித்தாங்க. இப்போ தான் எலக்ட்ரானிக்கு தான் எல்லாமே இருக்குது, எல்லா வசதிக்கும் எல்லாம் டூ வீலர். அன்றைக்கி ஒரு சைக்கிளை பார்த்தாலே பெரிய விஷயமா தெரியும். அன்றைக்கி அன்னைக்கு காலகட்டத்தில் ரேடியோன்னு சொல்ல போனால் யாரோ ஒரு வீட்டில் இருக்கணும். அந்த வீட்டு ரேடியோ காலத்துக்கு பல வருஷம் 60 கிலோவும் கேட்காது. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லா வசதியும் இருக்குது, செல் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் எதுவுமே இல்லை. சைக்கிள் வசதி பார்த்தாலும் அது ஒரு ஃபேமஸாக பார்ப்போம். ஒரு சைக்கிளை பார்த்தா அது ஒரு பெரிய அவங்க தான் பணக்காரன்ற மாதிரி நினைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இந்த காலகட்டத்தில் எல்லாம் ஆறு வீட்லேயும் டிவி இருக்குது, ரேடியோ இருக்குது, அது பெரிய ஃபேமஸாக இருக்குது. நல்லா
1: டெவலப்மெண்ட் என்னென்ன வகையான பீச்சஸ்லாம் வந்து கனெக்ட் ஆகுது?
0: நீங்கள் வந்து பார்க்க போனாலும் நேராக புது பூர்ணாம்பு வழியாக போனாலும் பீச்சு அது நல்லா ஃபேமஸான ஃபோட்டோஸ் எல்லாம் எல்லா வசதியும் அங்கே இருக்குது. எல்லாம் கடை தேர்வுகள் எல்லாம் நல்லா இருக்கும். இன்றைக்கி வந்து வெளி மாநிலத்தினாலும் நிறைய பேர் வராங்க. இதுக்கடையில் போனால் இப்போ நல்லவாட்டு ஓட்டு போனால் அங்கேயும் பீச்சு இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் தான் பீச்சு இருக்குது. அங்கே வந்து மாசி மாதம் வந்து மாசு திருவிழா நடக்கும். இங்கே ஒரு திருவிழா நல்லவாட்டு நடக்கும். அதுக்கு அந்த பூர்ணம் தருவோம்னா எப்பப்பவுமே ஃபேமஸாக வந்து புதுக்குப்பத்தில் இருக்கும். புதுக்குப்பத்தில் எல்லா சுற்றுலாத்தலமாக ஆகிப்போச்சு.
1: இப்போ வந்து நீங்கள் இந்த ஊர்லேருந்து வெளியூர்லாம் போனீங்க அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா?
0: ஆமாம்,
1: இப்போ இது வந்து நம்ம ஊர் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபீல் இருக்கு.
0: எனக்கு நான் ஊட்டிக்கு போனால் கூட நம்ம ஊரை தான் ஃபேமஸாக போட்டோ சொல்லிட்டு இங்கே தான் ஃபேமஸ். நான் வெளி மாநிலத்தில் நிறைய வாட்டி ஃபோட்டோஸ்லாம் போயிட்டு இருக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு ஃபோட்டோஸ் மாதிரி அங்கே கிடையாது. வெளி மாநிலத்தில் நான் சுற்றுலாத்தலத்துலாம் போய் கிடைச்சு சில வாட்ட. ஆனால் இங்கே இருக்கிற சுற்றுலாத்தலம் மாதிரி அங்கே இல்லை. இவ்வளோ அவ்வளோ ஒரு சிறப்பாக நான் சொன்னது
1: ஊரை பற்றி கேட்டவனே சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்.
0: இன்னைக்கு வந்து பூர்ணாமத்தில் மங்காளம்மன் கோயில் அங்கே சாப்பாடு வசதியே இல்லாமல் இருந்தேன். இன்னைக்கு வந்து டெய்லியும் சாப்பாடு போட ஆரம்பிச்சிடுறாங்க பூர்ணாமத்தில் டெய்லியும். அது தனியார் நிறுவனம் வர்றது செய்வாங்க, டெய்லியும் சாப்பாடு போடுறோம். அது ரொம்ப சிறப்பு அம்சங்க. அந்த ஊருக்கு வந்தது நம்ம வந்து எப்போ எப்பெல்லாம் பசி இருக்கோ அப்பெல்லாம் சாப்பிடுவோம்.
1: ஊரை பற்றி கேட்டோடனே ஒரு சிறப்பாக அழகாக எங்களுக்கு எல்லாருக்கும் டீட்டெயிலாக சொன்னீங்க. மிக்க நன்றி. நேர்லேயே தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம புதுவை எஃப்எம் ரெயின்போ 102.7.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: நம்ம புதுவை நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்கலாம். தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் சரப்ஜீத் கவுர். த ஹெட்லைன்ஸ். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டு டிஸ்ட்ரிபியூட் மோர் தென் 51,000 அப்பாயின்ட்மெண்ட் லெட்டர்ஸ் டு நியூலி அப்பாயின்டெட் யூத் அட் 20th ரோஸ்கார் மேலா திஸ் ஆஃப்டர்நூன். Prime Minister Modi to inaugurate International Conference on the Future of Environment and Climate Dynamics in New Delhi today. India and Canada reaffirm

0: The agreement leaves Greenland under Denmark's sovereignty while giving the US what Trump described as a larger security role. A low-pressure area is likely to form over the North Andaman Sea and adjoining areas around this evening. According to India Meteorological Department, the system is expected to intensify gradually and move west-northwestwards towards the South Orissa, North Andhra Pradesh coast during the following 3 to 4 days. Its movement is likely to enhance rainfall activity over Orissa from around September 22nd, particularly over southern parts of the state. The grand opening ceremony of the 20th edition of the Asian Games 2026 will start at the Paloma Mizuho Stadium in Aichi, Nagoya, Japan today at 2:30 p.m. Indian time. We have a report.
1: The Asian Games will run from today to October 4th, with more than 500 Indian athletes set to compete across 37 sports. Double Olympic medalist Manu Bhakar and shot putter Tajinder Pal Singh Tur will be India's flag bearers at the opening ceremony. The Indian contingent will feature 5 individual Olympic medalists, despite withdrawal of defending javelin throw champion Neeraj Chopra due to an ankle injury. PV Sindhu will spearhead the badminton campaign, while Meerabai Chanu leads the weightlifting contingent. Shooting will feature Manu Bhakar, Lovlina Borgohain will compete in boxing, and Aman Sehrawat will represent India in wrestling. With Bimal's report, Jigyasa Pandey, Akashwani News, Delhi.
0: And now for a look at today's newspapers, it's over to Tanvi Khurana.
2: Thank you, Sarabjit. On the Tata Group row, the Hindustan Times leads with Tata Sons Chandrasekharan move short of shareholder math. In the backdrop of the tussle between the two factions of Trinamool Congress, the pioneer rides, symbol stripped, Mamta faces her darkest hour. The statesman takes note, UAE President calls up PM Modi, reaffirms commitment to West Asia peace and stability. The Hindu notes, India-Nepal discuss post-flood recovery reset in bilateral ties. In view of alleged regulatory violations, the Financial Express takes note, FSSAI move against Nestle infant products. 80 chefs, 450 menu items inside Asian Games kitchen. It's a culinary Olympics, says the Indian Express. Marathi film Gondhal is India's pick for Oscars 2027, informs the Hindu. And finally, the Asian Age on its middle page captures a picture of mother cheetah along with her cubs. India-born cheetah gives birth to 4 at Kuno. And with that, it's back to you, Sarabjit.
0: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to distribute more than 51,000 appointment letters to newly appointed youth at 20th Rozgar Mela this afternoon. Prime Minister Modi to inaugurate International Conference on the Future of Environment and Climate Dynamics in New Delhi today. India and Canada reaffirm their commitment to expedite comprehensive economic partnership agreement negotiations to further deepen economic ties. India ranks first in business climate among 41 global markets, reports Swedish Chamber of Commerce, and 20th edition of Asian Games 2026 set to begin in Japan today. And with that, we end the morning news. Have a great day.
3: நேரம் 8:30 ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
4: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: டிராபிக்ல வண்டி மெதுவா போனாலும் நம்ம 102.8 எனர்ஜி என்னைக்குமே ரேஸ் காரை விட வேகமா தான் பறந்துகிட்டு இருக்கும். இது 102.8 FM ரெயின்போ. நேரம் 8:31 புதுச்சேரியோட அசல் மனிதர்கள் அவங்களுடைய அசல் குரல்களை சொல்லிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை. காலையிலே ஆபீஸ் வேலை கடைன்னு ஓடுற நம்ம ஊர் சாம்பியன்களோட அந்த சுறுசுறுப்பே தனி

0: இப்போ தவளகுப்பத்தில் நின்றுட்டு இருக்க இடத்துல இருந்து காலையிலேயே பிஸியாக ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம மக்கள் கிட்ட பேசி அவங்க காலை நேர பொழுது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்காங்க ஆர்ஜே சாண்டி. இப்போ நம்ம அவங்க கூட திரும்ப கனெக்ட் ஆயிடலாம். ஹலோ சாண்டி,
1: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ 102.8. இப்போ வந்து தவளகுப்பம் பகுதியை பத்தி தான் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப ஒரு நேயர் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: உங்க பேர்
2: குமார்.
1: எத்தனை வருஷமா இந்த பக்கத்துல இருக்கீங்க?
2: நான் ஒரு 30 வருஷம் இருக்கேன் மேடம்.
1: தவளகுப்பம் எதனால இந்த பேர் வந்தது அப்படின்னு சொல்லுங்க.
2: எனக்கு அவ்வளவு டீட்டெயிலா தெரியல, ஆனா என் அப்பா சொல்லிருக்காங்க இந்த நோய் தீக்கிற ஒரு வகையான பூ இங்க வந்து அதிகமா இருந்ததாகவும், அப்புறம் இரவுல வந்துட்டு இந்த தவளைங்க சத்தம் அதிகமா இருக்கும், விவசாய நிலம் அதிகன்றதுனால தவளைங்க சத்தம் அதிகமா இருக்கும். சோ அந்த ரீசன்னால இந்த ஊர் பேர் வந்து தவளகுப்பம் வந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
1: இப்ப வந்து சுத்தி இருக்க ஊர்களை விட பாத்தீங்கன்னா தவளகுப்பம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜங்ஷன் ரொம்ப ஃபேமஸான ஜங்ஷன், அதை பத்தி சொல்லு.
2: மேம் இந்த ஜங்ஷன் பாத்தீங்கன்னா பல ஊர்களை கனெக்ட் பண்ற ஒரு ஜங்ஷன் தான் மேம். என்னன்னா இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடலூர் பக்கம் இருந்து பார்த்தா கன்னிக்குயிலு, கடலூர் இருந்து வர பஸ் எல்லாமே இந்த பக்கம் வரும். பாகூர் இந்த சைடு பாத்தீங்கன்னா மடுகரை, கரியாம்புத்தூர், விழுப்புரம் அந்த மாதிரி ஊர்களுக்கு போற பேருந்துகளும் இந்த பக்கம் போகும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புதுச்சேரி, அதை சார்ந்த சென்னை எல்லாமே இந்த பக்கம் போகும். இந்த சைடு பாத்தீங்கன்னா கடலூர், சிதம்பரம், சீர்காழி, நாகப்பட்டினம் எல்லாமே இந்த சைடு தான் மேம். இது வந்து ஈசியாவில் இது ஒரு முக்கியமான ஜங்ஷன் தான் மேம். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சுற்றின நிறைய சின்ன சிறு கிராமங்கள், மீனவ கிராமங்கள், விவசாய கிராமங்கள் நிறைய இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் இது ஒரு முக்கியமான ஜங்ஷன்.
1: ஓகே, மீனவ கிராமங்கள்லாம் வந்து என்னென்ன ஊர்லாம் இருக்கு, விவசாய கிராமங்கள்லாம் என்னென்ன ஊர்கள்?
2: மீனவ கிராமங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நல்லவாடு, பூர்ணாங்குப்பம், திரு வீராம்பட்டினம் இருக்கு. விவசாய கிராமங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அபிஷேகப்பாக்கம், கோர்க்காடு, வில்லியனூர், பாகூர், கரிக்கலாம்பாக்கம் அந்த மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்கு. எல்லா இடத்துலயும் விவசாயங்கள் அதிகமா பண்ணுவாங்க.
1: இப்போ எல்லா மக்களுமே வந்து சேர்ற ஒரு இடம் சரிங்களா? இப்ப வந்து இங்க நின்னு பார்த்தாலுமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து வேலைக்கு போறவங்கல இருந்து இந்த ராபிட் டெவலப்மெண்ட் எப்படி பாக்குறீங்க
2: மேம்? முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்டே கிடையாது. இப்ப நிறைய வந்து காலேஜஸ் வந்துருச்சு. இப்ப பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்ல ஒரு சின்ன ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே நியர்பைல இருக்கிற காலேஜஸ் தான் எல்லாமே இருக்கு. நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தான் மேம் ரீசன்ட் டைம்ல.
1: ரீசன்ட் டைம்ல ஒரு ராபிட் டெவலப்மெண்ட். ஓகேங்களா சார், என்ன வகையான பீச்சஸ் எல்லாம் வந்து கனெக்ட் ஆயிருக்கு
2: மேம்? இங்க வந்துட்டு நாங்க இங்க மீனவ கிராமங்களுக்கு கிட்டக்க இருக்கிறதுனால இங்க நல்லவாடு பீச்சஸ் இருக்கு, பூர்ணாங்குப்பம் பீச்சஸ் இருக்கு. பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அந்த பாரடைஸ் பீச், அந்த போட் ஹவுஸ் வந்து கனெக்ட் ஆகும் சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கு. இதுல பீச்சஸ் வந்து பெருசா வந்து நாங்க இங்க இருந்து வெளியில போயிட்டு தான் பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கிடையாது மேம். நாங்க தடுக்கணும் பீச் தான் எங்களுக்கு. சோ அதனால பிரச்சனை இல்ல.
1: உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்.
2: ஆமா,
1: படிக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். இப்போ சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த இடம்லாம் இப்படி இருந்துச்சு, இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டீங்களா, அதை எப்படி பாக்குறீங்க
2: மேம்? சின்ன பிள்ளையா இருக்கும் போது எப்படி பாத்தீங்கன்னா நாங்க நிறைய விளையாடி இருக்கோம் மேம். இங்க இருந்து அபிஷேக பக்கத்துல ஒரு ஏரி இருக்கு, அங்க போயிட்டு விளையாடுவோம், மீன் பிடிச்சி விளையாடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எங்கெங்கெல்லாம் விளையாடணுமோ எல்லாத்தையுமே வெளிநிலமாக்கி வீடு கந்துருச்சு. இப்ப விளையாடுறதுக்கு கிரவுண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டம்.
1: என்னென்ன வகையான விளையாட்டுல விளையாடுவீங்க?
2: அதுதான் மேம், நாங்க 90s கிட்டு அவங்க என்னெல்லாம் விளையாடுவோம்.
1: கோட்டிப்புல விளையாடுவீங்க?
2: கோட்டிப்புல விளையாடி இருக்கோம், கிரிக்கெட் ஆடி இருக்கோம், பம்பரம், கோலி அதெல்லாம் இப்ப இல்ல. ஐ மீன் அதிகமா இல்ல, நாங்க விளையாண்ட அளவுக்கு இல்ல. அடுத்தது அந்த அதை சொன்னால ஏரிக்கு போவோம், நாங்க மீன் பிடிச்சி நிறைய விளையாட்டு இருக்கோம்.
1: நீங்களே மீன் எல்லாம் பிடிச்சி எதுக்கா வந்து வீட்டுல எல்லாம் மாட்டிருக்கீங்களா? ஏன்னா தேடும் போது டக்குன்னு கிடைக்காது.
2: அடி வாங்கியிருக்கேன்.
1: சரி ஓகே. இப்போ தவளகுப்பம் பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி ஸ்டாச்சுக்கு அப்புறம் வந்து இங்க ஒரு ஜங்ஷன் சரிங்களா? இந்த ஜங்ஷனை தாண்டி ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு அமைதி இருக்கும்ல, ஒரு கிராமத்துக்குள்ள போனா அந்த ஒரு டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு?
2: மீனவ கிராமமும்
1: சரி, பாண்டிச்சேரியில் வேற என்ன

0: இடங்கள்லாம் போயிருக்கீங்க?
1: மேம் பாண்டிச்சேரியில் நிறைய பேர் போயிருக்கோம் மேம். ஒயிட் டவுனு, ஆரோவில்லு, ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எல்லா இடத்துலயுமே நமக்கு போயிருக்கோம்.
0: என்னென்ன வகையான திருவிழாக்கள் வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ்
1: மேம்? இங்க பாத்தீங்கன்னா கூறாங்குப்பத்தில் அங்காளம்மன் கோவில் இருக்கு மேம், அந்த திருவிழா ரொம்ப ஃபேமஸ். இந்த அபிஷேகப்பாக்கம்ல நரசிம்மர் கோவில் இருக்கு, அங்க திருவிழா பண்ணுவாங்க, அதுவும் ஃபேமஸ். நல்லவாட்டில் ஒரு அம்மன் கோவில் இருக்கு, அந்த திருவிழாவும் ஃபேமஸ். எல்லா திருவிழாவும் 10 நாள் நடக்கும், மாசி மாதம் இருக்கு. ஸோ எல்லா திருவிழாவுமே நாங்கள் கொண்டாடுவோம். ஸ்ரீராம்பட்டினம் தேர் திருவிழா கூட இருக்க மாதிரி. ஸோ எல்லாமே திருவிழாவுமே 10 நாள் நடக்கும். ஸோ
0: ரொம்ப ஜாலியா இருக்கும். சரி, ஊரை பத்தி கேட்டவொடனே வந்து ரொம்ப ஸ்வீட்டா வந்து எங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். நேர்லே நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்க கேட்டு இருக்கிற ரெயின்போ 102.8 நம்ம புதுவை.
2: நம்ம புதுவை நிகழ்ச்சியில இப்ப நம்ம பாடல் கேட்கலாம். வாரணம் 1000 திரைப்படத்துல இருந்து

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: மனசு சோர்வா இருந்தா ஒரு கப் டீ குடிங்க கூடவே நம்ம எஃப்எம் ஆன் பண்ணி வைப்ரேஷன் எகிற வைங்க. இது 102.8 எஃப்எம் ரெயின்போ. நேரம் 8:43. ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு கதை இருக்கு, அத உங்ககிட்ட சொல்றதுதான் நம்ம புதுவை நிகழ்ச்சியோட ஸ்டைலு. அப்படி சொல்லிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு தவளகுப்பத்துல இருந்து அஜய் சாண்டி அங்க இருக்கிற மக்கள் கூட பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அவங்க திரும்பவும் கூட கனெக்ட் ஆயிடலாம்.
3: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை. தவளகுப்பம் பகுதியை பத்தி தான் வந்து மக்கள் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஒருத்தர் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: உங்க பேர் சார்?
4: ராமச்சந்திரன்.
3: எத்தனை வருஷமா தவளகுப்பம் பகுதியில இருக்கீங்க?
4: 40 வருஷமா இருக்கு.
3: தவளகுப்பம் எதனால தவளகுப்பம்னு சொல்றாங்க?
4: தவளகுப்பம் வந்துட்டு தெரியல.
3: ஓகே, தவளகுப்பம் பாத்தீங்கன்னா ஒரு வகையான ஜங்ஷன்.
4: கடலூருக்கு போவோம், பாண்டிக்கு போவோம், விழுப்புரம் போவோம், எல்லாமே இங்க இருந்து எல்லா பஸ்ஸுமே இருக்கு.
3: எல்லா பஸ்ஸுமே இந்த வகையா தான் வந்து போகுது.
4: என்னென்ன
3: திருவிழா?
4: மேடம் இங்க பாத்தீங்கன்னா பூர்ணமப்பர் திருவிழா ஃபேமஸ் மேடம். இங்க வந்து வீராம்பட்டினம் தேர் திருவிழா, இங்க லோக்கல்ல இருக்கிற எங்களோட அம்மன் கோவில் எல்லாமே இருக்கு. அந்த திருவிழா எல்லாமே 10 நாள் நடக்கும் மேடம். பக்கத்துல நரசிம்மர் கோவில் இருக்கு, சிங்கிரி கோவில் சொல்லுவாங்க.
3: இப்போ ஒரு டெவலப்மெண்ட் பாத்தீங்களா, இப்போ நீங்க சின்னதா இருக்கும் போது இந்த டெவலப்மெண்ட் இருக்காங்க, அந்த டெவலப்மெண்ட் இருக்கு
4: மேடம். இந்த குறுகிய நாள்ல தான் மேடம் இவ்வளவு தூரம் வந்து காலேஜ் எல்லாம் வந்துருச்சு மேடம். முன்னாடி எல்லாம் கிடையாது. ஸோ இப்ப இந்த பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு முன்னாடிலாம் வந்து பாண்டிக்கு போய் படிக்கணும்னு இப்ப அதெல்லாம் கிடையாது. பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இங்க கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, நிறைய இன்ஜினியரிங் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் நிறைய வந்துச்சு மேடம். இப்போ இந்த பிரச்சனையும் இல்ல.
3: ஓகே,
4: எல்லா நாங்க எல்லாமே இங்க வந்து நிறைய பள்ளிக்கூடம் வர வந்துருச்சுங்க.
3: நேர்லயே தவளகுப்பம் பகுதிக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில எந்த ஊருக்காவது நம்ம போகும்போது நம்ம கடந்து போற ஒரு பகுதி தான். ஆனா இந்த பகுதிக்கு தவளகுப்பம்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா தவளம் அப்படின்னா தமிழ்ல வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு வகையான மருத்துவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு வெள்ளை நிற பூ வந்து இங்க அதிகமா கிடைச்சதுனாலயும் இது ஃபுல்லா வந்து வயல் வழியா இருந்து இரவுகள்ல தவளைகளோட சத்தங்கள் வந்து அதிகமா இருந்ததுனால இது தவளகுப்பம்னு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஊரை பாத்தீங்கன்னா நின்னு பார்க்கும் போதே அப்படியே பரபரப்பா இருக்கு. ஒரு பக்கம் ஸ்கூலு, காலேஜ், வேலை, பீச்சு, ஒரு பரபரப்பான ஏரியானே சொல்லலாம். இங்க நின்று கிடைக்காத இடமே கிடையாது.

0: அடுத்த தடவை இந்த பக்கத்தை கடந்து போகும்போது எதனால தவகுப்பம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்கிட்ட பேசி ஊரை பத்தி என்கிட்ட சொன்ன எல்லா நேயர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு, கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு, உள்ள இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ஆர்ஜே சீனு அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, வேற ஒரு நம்ம புதுவை நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே சாண்டி.
1: நன்றி சாண்டி. ஆஹா, என்ன ஒரு எனர்ஜி, என்ன ஒரு கலகலப்பான காலை பொழுது. இன்னைக்கு நம்ம புதுவை லைவ் ஷோல நம்ம ஊரோட பரபரப்பான தவளக்குப்பம் ஏரியாவிலிருந்து நம்ம ஃபீல்டு ஆர்ஜே சாண்டி நேரலையில் கொண்டு வந்த நம்ம மக்களின் அன்பும் எனர்ஜியும் சும்மா வேற லெவல் லைவ்ல இருந்துட்டு இருந்தது. காலையிலே வேலையில அவசரத்துக்கு நடுவுலையும் நம்ம மைக் முன்னாடி வந்து ரொம்ப யதார்த்தமா பேசின நம்ம தவளக்குப்பம் மக்கள் எல்லோருக்கும் எஃப்எம் ரெயின்போவோட நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த நாள் முழுக்க இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்க கூடவே இருக்கட்டும். மீண்டும் நாளைக்கு காலை 8 மணிக்கு இன்னும் ஒரு ஜாலியான ஏரியாவிலிருந்து புதிய சுவாரஸ்யமான தகவலோட உங்களை வந்து நாங்கள் லைவ்ல மீட் பண்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பிற்குரிய ஆர்ஜே சீனு from Sandy.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: நேரம் 8:55.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கம் சைபால், இடையில் அடையார் சைபால், செத்து புண்ணம் சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: அது ஒரு புகைவண்டி நிலையம். அங்க ஒருத்தர் காலார நடந்து வந்துகிட்டு இருந்தார். அவரு தன்னுடைய வீட்டுல உட்கார்ந்து ரொம்ப நேரம் எழுதுவார். எழுதுற நேரம் போக மற்ற நேரங்கள்ல தம்முடைய சொந்த வயல்கள்ல வேலை பார்ப்பார். அது முடிஞ்சதும் என்ன பண்ணுவார்னா, பக்கத்துல இருக்கிற புகைவண்டி நிலையத்துக்கு போவார். அங்க கொஞ்ச நேரம் அப்படியே காலார நடந்து வருவார். இது அவருடைய அன்றாட வழக்கம். அன்னைக்கும் அது மாதிரிதான் அவரு நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். அந்த சமயத்துல அங்க நடைமேடையில ஒரு அம்மையார் நின்றுட்டு இருக்கிறாங்க. இவரை கண்டதும் கையை தட்டி கூப்பிட்டாங்க. இங்க கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னாங்க. இவர் போனார், என்னங்கன்னு விசாரிச்சார். அந்த அம்மையார் விவரம் சொன்னார். ஐயா, நானும் என்னுடைய வீட்டுக்காரரும் இங்க வந்தோம். அதுவும் நிக்கதே அந்த ரயில்ல ஏறி ஊருக்கு போகணும். என்னுடைய வீட்டுக்காரரு அதுவும் அந்த உணவு விடுதிக்கு போயிருக்காரு, இன்னும் வரல. அவர் வர்றதுக்குள்ள ரயில் புறப்பட்டுரும் போல இருக்கு. நீங்க ஓடி போய் அவரை அழைச்சிக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரின்னார் இவர். உடனே அந்த அம்மா தன்னுடைய கணவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற அடையாளங்களை கொஞ்சம் சொல்லி அனுப்புனாங்க. போய் தேடிட்டு இருக்க வேண்டாமேங்கிறதுக்காக, பார்க்கறதுக்கு எப்படி இருப்பார், இந்த மாதிரி ஆடை அணிஞ்சிருப்பார் அப்படின்னு விவரமாக சொன்னாங்க.

0: அதை அவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். நீங்கள் போய் அழைச்சிட்டு வாங்க, வந்த உடனே உங்களுக்கு உண்டான கூலியையும் கையோடு கொடுத்து விட்றேன் அப்படின்னாங்க அந்த அம்மா. இவர் போனார். அந்த அம்மா சொன்ன அடையாளங்களை வச்சு அவர் வீட்டுக்காரரை கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டார். கூட்டிகிட்டு வந்து அந்த அம்மாக்கிட்ட ஒப்படைச்சார். உடனே அவரும் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அவருக்கான கூலி பணத்தையும் கொடுத்தாங்க. அவரும் எதுவும் மறுப்பு சொல்லாமல் அதை வாங்கிட்டார். வாங்கிக்கிட்டு திரும்பினார். அந்த சமயத்தில் எதிரில் வந்த ஒருத்தர் அவரை அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிட்டார். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது இவங்க காதில் விழுந்தது. அப்போ தான் இவங்களுக்கு அது புரிஞ்சுது. இவங்கக்கிட்ட கூலி வாங்கினவர் யாருன்னா அவர் தான் பேரறிஞர் லியோ டால்ஸ்டாய் அப்படிங்கிறது புரிஞ்சுது. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத வச்சு ரஷ்ய நாட்டின் மிகப்பெரிய ஞானி லியோ டால்ஸ்டாய், சோவியத் நாட்டின் ஈடு இணையற்ற இலக்கிய மேதை. இது தெரிஞ்ச உடனே அந்த அம்மா அவர்கிட்ட ஓடினாங்க. ஐயா, உங்களுக்காக நான் கூலி கொடுத்தேன், நான் பெரிய தவறு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. பரவாயில்ல, ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்த கூலி பணத்தை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அது வந்து நான் உழைச்சி பெற்ற தொகை அப்படின்னார். யாருக்குமே அதிக மகிழ்ச்சியை தரக்கூடிய பணம் எதுன்னு கேட்டால் அது அவங்க உழைப்புக்கு ஊதியமாக கிடைக்கிற பணம் தான். நம்ம ஆட்கள் சில பேருக்கு உழைக்காமல் கிடைக்கிற தீய வழியில் வருகிற பணம் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒரு பெரிய தொழிற்சாலை, அதோட முதலாளி கடுமையான ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருந்தார். அது என்ன கட்டுப்பாடுன்னா, இந்த தொழிற்சாலைக்கு உள்ள யாரும் சிகரெட்டு பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஒரு நாள் அந்த முதலாளி தன்னுடைய தொழிற்சாலையை சுற்றி பார்த்துக்கிட்டு வரார். அப்போது ஒரு இளைஞன் உள்ள சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தான். அதை பார்த்து விடுறார். அவ்வளோதான், அவருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே உதவியாளரை கூப்பிட்டார். அதோ பாரு, அந்த சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறானே, அவன் கணக்கை முடித்து வெளியில் அனுப்பி வச்சிரு அப்படின்னு உத்தரவு போட்டார். அது பிரகாரம் உடனே அவனை அழைச்சிட்டு போய் கணக்கு பார்த்து சம்பள பாக்கி அப்புறம் உதவித்தொகை எல்லாத்தையும் மொத்தமாக கையில் கொடுத்து வெளியில் அனுப்பி வச்சுட்டாங்க. அவன் பணத்தோடு வெளியில் வந்தான். ஏதோ யோசனை பண்ணபடியே நின்றுக்கிட்டு இருந்தான் அவன். என்னப்பா யோசிக்கிற அப்படின்னாரு எதிரில் வந்தவர். இவன் சொன்னான், ஒன்றும் இல்லை, என்னோட நண்பன் ஒருத்தனை பார்க்கறதுக்காக உள்ளே போனேன். பேர் என்னன்னு கேட்டுவிட்டு ஒரு 50,000 ரூபா பணத்தையும் கொடுத்து வெளியில் அனுப்பி வச்சுட்டாங்க. அதுதான் ஏன்னு புரியல, யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நானா இவன். அதனால் நாம் வந்து உழைச்சி சம்பாதிக்கிற பணம் தான் உயர்வு, சும்மா வர்ற பணம்லாம் மகிழ்ச்சியை தராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட ஞானி ரஷ்ய மேதை அவர் பாருங்கள், அந்த பணத்தை வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன்னுட்டார். ஏன்னா அது உழைத்து பெற்ற தொகை, அதை நான் வந்து கொடுக்க மாட்டேன்னார். அதனால் நமக்கு வந்து செல்வம் சேர்க்கறது பெருசு இல்லை, அந்த சேருகிற செல்வம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும். அதுக்கு என்ன வழின்னா, நாம் வந்து உழைத்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத அதிலிருந்து புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால உழைப்போம் உயர்வோம், இதுதான் வெற்றியின் ரகசியம்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். 20வது ரோஜ்கர் விழாவில் பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 இளைஞர்களுக்கு நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பிற்பகல் காணொலி காட்சி வாயிலாக வழங்குகிறார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இந்திய கடலோர காவல்படை சார்பில் புதுச்சேரி கடற்கரை தூய்மைப் பணி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக கடலோர காவல்படையின் செயல்பாடுகள் குறித்த புகைப்படங்களை துணைநிலை ஆளுநர் பார்வையிட்டார். உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், தலைமை செயலர் திரு சரத் சௌகான், இந்திய கடலோர காவல்படை இயக்குநர் திரு தசீலா, செயலர் திருமதி ஸ்மிதா, கல்லூரி மாணவர்கள், தன்னார்வலர்கள் ஆகியோர் இத்தூய்மைப் பணியில் கலந்து கொண்டனர். விநாயகர் சதுர்த்தி விழாவின் தொடர்ச்சியாக முக்கிய நிகழ்வான விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்கும் நிகழ்வு நாளை நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக தற்காலிக போக்குவரத்து மாற்றங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளை காவல்துறை வெளியிட்டுள்ளது. லெனின் வீதி சந்திப்பு முதல் பட்டாணிக்கடை சந்திப்பு வரை அனைத்து வகையான வாகனங்களும் நாளை பிற்பகல் 2 மணி முதல் ஊர்வலம் கடந்து செல்லும் வரை முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் சாலை பயனாளர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க

வழங்கும்படி காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசின் ஸ்வச் பாரத் திட்டத்தின் ஒரு அங்கமான தூய்மை திருவிழா 2026 கடந்த 17ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 2ஆம் நாள் நிகழ்ச்சியாக நேற்று முத்தியால்பேட்டை பாரதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் 4 வகையாக கழிவுகளை பிரித்தெடுக்கும் விழிப்புணர்வு பற்றிய ஓவியப் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியை தூய்மை இந்தியா திட்ட உறுதிமொழியுடன் அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் தொடக்கி வைத்தார். வெற்றி பெற்ற முதல் 3 மாணவிகளுக்கு முறையே 5000, 3000, 2000 ரூபாய் ரொக்க பரிசு, அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று கம்பன் கலையரங்கில் நடைபெறவுள்ள தூய்மை திருவிழாவில் வழங்கப்படவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03 22 நொடிகள். நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு சூப்பரான கூலான குட் மார்னிங் சொல்லிட்டு நான் வந்தாச்சு. உங்க ஆர்ஜே லாவண்யா. என்ன ஷோ உங்களோட ஃபேவரட்டான இணைய வழி நேர் விருப்பம். ஸோ உங்களோட ஃபேவரட் சாங்ஸை கேட்கறதுக்கான 1 ஹவர் தான் இது. ஸோ எப்படி கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் வழியா தாங்க. ஸோ உங்களோட ஃபேவரட் சாங்கை உங்களோட ஃபேவரட்டான எஃப்எம் ரெயின்போல கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படின்னு கூடிய நம்பருக்கு. ஸோ மறுபடியும் நம்பர் சொல்றேன், 7598510505 அப்படின்னு கூடிய நம்பர்ல உங்களோட ஃபேவரட் சாங் எஃப்எம் ரெயின்போ அனுப்பி உங்களோட ஃபேவரட் சாங் எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிங்க. எஸ் ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நேயர் யாருக்கு சாங் கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டிலிருந்து செந்தில்குமரன் விருப்ப பாடல் கேட்டிருக்காரு வசீகரா திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: விருப்பம் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபேவரட் சாங்ஸை கொடுக்கறதுக்காக தான் நான் இங்கே ரெடியாக இருக்கேன். ஸோ உங்களோட ஃபேவரட் சாங்ஸை கேட்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, எஃப்எம் ரெயின்போக்கு வாட்ஸ்அப் பண்ணும் 7598510505 அப்படின்னு கூடிய நம்பரில். நிகழ்ச்சியோட அடுத்த ஃபேவரட் சாங் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப்பாக சேர்ந்து விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. கண்டாச்சி மங்கலம்லேருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன். என்ன திரைப்படத்திலிருந்து அப்படின்னா கூலி திரைப்படத்திலிருந்து அவங்களுக்கான விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

இனிய வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க சரஸ்வதி பத்மநாபன் மாதவரம்ல இருந்து. அவங்களுக்கான விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்திலிருந்து.

இணையவழி விருப்பம் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட ஃபேவரட் சாங் உங்களோட ஃபேவரட்டான எஃப்எம் ரெயின்போல கேட்கறது இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ உங்களோட ஃபேவரட் சாங்கை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா உடனே எஃப்எம் ரெயின்போக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படின்னு கூடிய நம்பருக்கு. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் ஓட்டிலிருந்து சுரேஷ் விருப்ப பாடல் கேட்டிருக்காரு, சிங்கம் 2 திரைப்படத்திலிருந்து.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: இணைய வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் சாங் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்கருப்புல இருந்து மணிகண்டன் விருப்ப பாடல் கேட்டிருக்காரு மாயி திரைப்படத்திலிருந்து.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 108,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: 9:30 நம்மள இந்த ஹாஃப் அன் அவர் எப்படி போச்சு அப்படின்னு தெரியாத அளவுக்கு நம்மளுடைய ஃபேவரட்டான சாங்ஸ் எல்லாருமே நம்மளோட நேயர்களை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ உங்களோட ஃபேவரட் சாங்ஸ் தான் வந்து நாங்கள் கொடுக்கறதுக்காக எங்க ரெடியா இருக்கும் எஃப்எம் ஸ்டுடியோவில். ஸோ நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, எஃப்எம் ரெயின்போல இப்போ உங்க பாட்டை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா உடனே எஃப்எம் ரெயின்போக்கு வாட்ஸ்அப் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணி யார் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமகிருஷ்ணன் கொழும்பும் கொண்டான்ல இருந்து விருப்ப பாடல் கேட்டிருக்காரு, தாஸ் திரைப்படத்துல இருந்து.

நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க சுமதி திருவள்ளூர்ல இருந்து. அவங்களுக்கான விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

9:44 நிமிடம் 12 நொடிகள் ஆயாச்சு. டைம் போது தெரியாத ஒரு பிஸி அப்படின்னா நம்மளுடைய இந்த இணைய வழி நேர்விருப்பம் ஷோ தான். ஏன்னா ஃபேவரட் சாங் வந்து நம்மளோட நேர்கள் கேட்டுட்டே இருப்பாங்க, அதை நம்ம ரசிச்சுட்டே கொடுக்கும் போது அதில் அந்த டைம் போகிறதே தெரியாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு ஃபேவரட்டான ஷோவில் தான் இருக்கும் இணைய வழி நேர்விருப்பம். ஸோ நிகழ்ச்சியில் நெக்ஸ்ட் ஃபேவரட் சாங் யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலேருந்து விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க ராதா பிரியா தேனி மாவட்டம்லேருந்து, அவங்களுக்கு தான் பாடல் கொடுக்க போகிறோம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
2: இணையவழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பட்டத்து யானை திரைப்படத்திலிருந்து விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க கலைவாணி கணிஷ்மா செஞ்சியிலிருந்து.

இணைய வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பாட்டு கொடுக்க முடியல. டோன்ட் வரி, உங்களுக்காக ஈவினிங்ல மனம் விரும்புதே ஷோ இருக்கு. ஸோ அதுல விருப்ப பாடல் கேளுங்க. இன்னைக்கு சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல், மகளிருக்கான உங்கள் சாய்ஸ் இருக்கு. ஸோ அதுலயும் நீங்க விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம நேயர்களுக்கு நம்ம சாங் கொடுக்க முடியல, அவங்களுக்கு ஒரு சின்ன சாரி சொல்லிட்டு அவங்களோட நேம் நான் சொல்லிடுறேன் யார் யாருன்னு. பனைபுரம்ல இருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன்தாசன், பூமி நாயக்கன்பட்டியிலிருந்து செல்வம், ராஜேந்திரன் உளுந்தூர்பேட்டையிலிருந்து விஜய் ராகவன், காரைக்கால்ல இருந்து ஆண்டிப்பட்டியிலிருந்து ஆராதனா, அதுக்கப்புறம் அடையாளம்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி, சரஸ்வதி மூலச்சத்திரம்லேருந்து ஜெயராஜ், ஜெயந்தி, ஜெயபிரபா கடலூர்லேருந்து, தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம், சி சீதாலட்சுமி, பூத்தூர்லேருந்து சிவசுப்ரமணியம், பொன்னியமேட்லேருந்து வனே கணேசன், நாகப்பட்டினம்லேருந்து பாபு, சத்யா, சித்தப்பிரியா, சஷ்டிகா, திட்டக்குடியிலிருந்து கல்யாணி செல்வராசு, வில்லிவாக்கம்லேருந்து குபேந்திரன், திருமசையிலிருந்து ராணி மணிவண்ணன், முத்தரசநல்லூர்லேருந்து நவீன சுந்தர், வாரியங்காவிலிருந்து கதிரவன், நன்னையிலிருந்து ஐயப்பன், பட்டாளம்லேருந்து ரமேஷ் ஜெயந்தி, பிரதீபா, பிரதீப், ஸ்ரீதேவி, கும்பகோணம்லேருந்து ஸ்ரீபிரியா, திருச்சியிலேருந்து தங்கப்பாண்டி, முள்ளியார்பேட்டிலேருந்து இடுக்கியிலிருந்து குமார், அது கூடவே இன்னும் கொஞ்சம் பேர் அனுப்பியிருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவா, பிரேம், கபில், சிவான், சங்கீத், லிப்பி, திவாலி. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சாரி சொல்லிவிட்டு உங்கள் எல்லாருக்காகவும் நான் ஒரு சாங் டெடிகேட் பண்ணுறேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் காணொலி காட்சி வாயிலாக 20வது ரோஜ்கர் விழாவில் நாடு முழுவதும் பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். முன்னதாக இன்று காலை புதுடெல்லியில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியலின் எதிர்காலம் குறித்த சர்வதேச மாநாட்டை பிரதமர் தொடக்கி வைக்கிறார். ஸ்வீடன் வர்த்தக சபை நடத்திய தொழில் முனைவோர் சூழல் ஆய்வு 2026 அறிக்கையில் உலகின் 40க்கும் மேற்பட்ட உலகளாவிய வர்த்தக சந்தைகளில் இந்தியா முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தனது சமூக வலைதள பதிவில் பதிவிட்டுள்ளார். சர்வதேச பொருளாதார ஸ்திரமற்ற நிலையிலும் வணிக சூழல் வளர்ச்சி மற்றும் தொழில் செய்வதை எளிதாக்குவதில் இந்தியா மிகச்சிறந்த உலகளாவிய தரநிலையை அமைத்து வருகிறது என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஸ்வச் சாகர் சுரக்ஷித் சாகர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக 1 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு 4 பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டு பள்ளி அளவில் சிறந்த ஓவியங்கள் தேர்வு செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கடற்கரை சாலையில் உள்ள பென்ஷனேட் அரசு பெண்கள் பிரெஞ்ச் பள்ளியில் இன்று காலை பரிசுகள் வழங்கப்பட்டன. விநாயகர் சதுர்த்தி விழாவின் தொடர்ச்சியாக புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்படும் விநாயகர் சிலைகள் சாரம் அவ்வைத்திடலில் ஒன்று கூடி அங்கிருந்து காமராஜர் சாலை வழியாக ஊர்வலமாக சென்று நாளை கடலில் கரைக்கப்பட உள்ளன. இதன் காரணமாக தற்காலிக போக்குவரத்து மாற்றங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளை காவல்துறை வெளியிட்டுள்ளது. லெனின் வீதி சந்திப்பு முதல் பட்டாணிக்கடை சந்திப்பு வரை அனைத்து வகையான வாகனங்களும் நாளை பிற்பகல் 2 மணி முதல் ஊர்வலம் கடந்து செல்லும் வரை முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் சாலை பயனாளர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்கும்படி காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, வான்வெளியில் என்றும் வசந்தம் வீசும் நம்ம புதுச்சேரி மக்களின் இதய துடிப்பு 102.8 இது FM ரெயின்போ. இந்த சனிக்கிழமை காலை 10 மணி நேரத்தை சும்மா கலகலப்பாக்கம் உங்க ரேடியோ பெட்டிக்குள்ளார ஒரு மின்னல் வேக எனர்ஜியோட வந்து இறங்கியாச்சு. நீங்க தினமும் ஆவலோட காத்துட்டு இருக்கிற உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் லைவ் கேம் ஷோ இது கெட் செட் கோ. அடுத்து இந்த விறுவிறுப்பான ஆட்டத்தை பந்த கோல் போஸ்டர் நோக்கி தள்ளுற மாதிரி செமமாசா உங்களுக்காக இன்னைக்கு தொகுத்து வழங்க போறது நான் வேற யாரும் இல்லைங்க, 102.8 எனர்ஜி கிங் அதிரடி ஆர்ஜே சீனு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். மக்களே, மைதானத்துல வேணும் வேகம், நம்ம லைவ் காலர்ஸ் கிட்ட வேணும் விவேகம், நீங்க போன்ல வந்து பதில் சொல்ற அழகே ஒரு தனி ராகம். இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ ஷோல மிக பிரம்மாண்டமா தொடங்க போற 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகள் அதாவது ஏசியன் கேம்ஸ் 2026 பத்தின சுவாரஸ்யமான GK கேள்விகள் தான் கத்துக்கிட்டு இருக்கு. இதோ நம்ம ஸ்போர்ட்ஸ் திருவிழாவின் முதல் செக்மெண்டோட முதல் கேள்வி. 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெறுகின்றன? கேள்வியை திரும்ப சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெறுகின்றன? பதில் தெரிஞ்சவங்க டக்குன்னு உங்கள் லேண்ட்லைன் மற்றும் மொபைலை கையில் எடுத்து நம்ம ஸ்டுடியோ தொலைபேசி எண்களான 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களுக்கும் இப்போவே கால் பண்ணுங்க. உங்களுக்காக இப்போ ஒரு செம மாசான பாட்டு பிளே ஆக போகுது. பாட்டை கேட்டுக்கிட்டே எண்களை சொல்லிட்டுருங்க. லைனில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட நீங்க எடுங்க.

0: வான்வெளியில் என்றும் வசந்தம் வீசும் நம்ம புதுச்சேரி மக்களின் இதய துடிப்பு 102.8 FM ரெயின்போ பண்பலை சனிக்கிழமை காலை 10 மணி நாளை நம்ம விரல்களுக்கு வேகம் கொடுக்க வந்துடும் அதிரடி கேம் ஷோ இது. கெட் செட் கோ. பாட்டுக்கு முன்னாடியே நம்ம ஆசிய விளையாட்டு திருவிழா தொடங்க நான் கேட்ட அந்த முதல் கேள்வி இதுதான். அதாவது 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெறுகின்றன, இதுதான் நம்ம கேள்வி. இந்த கேள்விக்கு சூப்பரா பதில் சொல்ல நம்ம ஸ்டுடியோ லேண்ட்லைன்ல கெத்தா வந்து வெயிட் பண்ற அந்த முதல் சாம்பியன் யாரு? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், வெள்ளியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன்.
0: ஓகே சார், நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நன்றி
0: சார். கச்சிதமான பதில், ஆசியாவின் விளையாட்டு திருவிழா இந்த முறை ஜப்பான்ல தான் நடக்குது. இன்னைக்கு முதல் புள்ளிய பிடிச்ச நம்ம நேயருக்கு வந்து வாழ்த்துக்கள் நாம சொல்லிக்கலாம். செம ஷார்ப்பா பதில் சொல்லியிருக்கிறாரு. நிகழ்ச்சியில நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் கேள்வியை நம்ம நேயர்கள், முதல் கேள்விக்கான பதிலை நம்ம நேயர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம இரண்டாவது கேள்வி, நாடு ஜப்பான்னு தெரிஞ்சாச்சு, ஆனா அது எந்த நகரத்துல இந்த போட்டிகள் நடக்குது? 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் முக்கிய நகரம் எது? 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் முக்கிய நகரம் எது? பதில் தெரிஞ்சவங்க மொபைல் மற்றும் லேண்ட்லைனை கையில எடுத்து டக்குன்னு நம்ம ஸ்டுடியோ எண்களான 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களுக்கும் இப்பவே கால் பண்ணுங்க. உங்களுக்காக இப்ப ஒரு அடுத்து செம எனர்ஜியான பாடல் பிளே ஆக போதும். பாட்டை கேட்டுக்கிட்டே கால் பண்ணி லைன் பிடிங்க. இது FM ரெயின்போ புதுவை 102.8 இல் கெட் செட் கோ.

0: இசை மழையில் நனைய வைக்கும் என்றும் உங்கள் ஃபேவரட் சாய்ஸ் 102.8 FM ரெயின்போ கலத்தல ஆடனா அது ஆட்டம். நம்ம லைவ் கால்ல பதில் சொன்னா அதுதான் உங்க அறிவோட ஓட்டம். பாட்டுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் வீசின அந்த இரண்டாவது கேள்வி இதுதான், 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் முக்கிய நகரங்கள் எது, அதாவது முக்கிய நகரம் எது, இதுதான் கேள்வி. மியூசிக் அதிரடி முடிஞ்சாச்சு. இப்ப நம்ம கெட்செட் கோ அதிரடி ஸ்போர்ட்ஸ் உலகத்தை விரல் நுனியில வச்சுக்கிட்டு லைன் வெயிட் பண்ற அந்த அறிவு புலி யாருன்னு சொல்லிட்டு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: புதுச்சேரி கொம்பாக்கம் சாம்பசிவம்.
0: ஓகே சார், சூப்பர். சொல்றதே பார்த்தா செம எனர்ஜெட்டிக்கா இருக்குது. அப்ப கேமுக்குலாம் ரெடி ஆயிட்டீங்க பாக்குறதுக்கு?
1: ரெடி.
0: ஓகே சூப்பர், சொல்லுங்க கேள்விக்கான பதில் என்ன?
1: ஜப்பான்ல ஐச்சி மாகாணத்துல இருக்க நகோயான்ற இடம்.
0: ஓகே சார், சூப்பர், சரியான பதில். ஜப்பானோட ஐச்சி நகோயா நகரங்கள தான் வந்து போட்டிகள் பிரம்மாண்டமா நடக்கப்படுது. மாசா ஒரு பாயிண்ட் அடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி
0: சார். நகரங்கள் தெரிஞ்சாச்சு, ஆனா இந்த பிரம்மாண்ட போட்டிகள் எப்ப தொடங்குது, அதுதான் நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வி. 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகள் எப்ப தொடங்குகின்றது, அதாவது எப்போது தொடங்குகின்றன? பதில் தெரிஞ்சவங்க டக்குன்னு நம்ம ஸ்டுடியோ எண்களான 2271760 அல்லது 2271770 இப்பவே கால் பண்ணுங்க. இப்ப உங்களுக்கு இன்னும் ஒரு அதிரடியான பாட்டு பிளே ஆக போதும், கேட்டுக்கிட்டே லைன் படிங்க. இது FM ரெயின் புதுவை 102.8 இல் கெட் செட் கோ.

0: தமிழ் மக்களின் நெஞ்சங்களுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரே அலைவரிசை 102.8 FM ரெயின்போ. மைதானத்துல வேணும் வேகம், நம்ம லைவ் காலர்ஸ் கிட்ட வேணும் விவேகம். பாட்டுக்கு முன்னாடி உங்க மைண்டுக்கு நான் கொடுத்த வேலை, நம்ம மூன்றாவது கேள்வி இதுதான். 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எப்போது தொடங்குகின்றன? இதுதான் கேள்வி. பாட்டு முடிஞ்சாச்சு, ஆனா நம்ம லேண்ட்லைன் பில் சும்மா ஸ்டேடியம் விசில் சத்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. லைன்ல இப்ப கில்லியா வெயிட் பண்ற அந்த சாம்பியன் யாருன்னு சொல்லிட்டு கேட்டலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? எங்க சார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு பாபு.
0: ஓகே, சூப்பர். சொல்லுங்க சார், பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? தொடங்கும் தேதி தெரிஞ்சாச்சு, ஆனா இந்த விளையாட்டுகள் எப்போது நிறைவடைகின்றன? அதுதான் நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வி. 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எப்போது நிறைவடைகின்றன? யோசிச்சு நம்ம ஸ்டுடியோ எண்களான 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களுக்கும் இப்பவே கால் பண்ணுங்க. உங்களுக்காக இப்ப ஒரு சூப்பர் ஹிட் சாங் பிரேக் வரப்போகுது. இது FM ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: தமிழ் மக்களின் எனர்ஜி பூஸ்டர் என்றும் இளமையோடு 102.8 FM ரெயின்போ. விளையாட்டுல வேணும் திறமை, நம்ம லைவ் ஷோல இருக்கு பெருமை. பதில் சொன்னா அதுதான் உங்க அறிவுக்கு கிடைக்கிற ஒரு மகிமை. சூப்பர் ஹிட் பாட்டுக்கு முன்னாடி நான் கேட்ட அந்த கேள்வி இதுதான். 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எப்போது நிறைவடைகின்றன, இதுதான் கேள்வி. பாட்டை கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இப்ப ஆன்சரை சொல்லி என்ஜாய் பண்ணலாம் வாங்க. நம்ம போன் லைன்ல சும்மா புல்லட் வேகத்துல வந்து வெயிட் பண்ற அந்த ஆல்ரவுண்டர் யாரு? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க சார்?
2: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்களா?
2: ஓகே, நம்முடைய நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பதில சொன்னாரு. யாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வேலூர்ல இருந்து சந்திரசேகர் கரெக்டா சொன்னாரு. அவரு வந்து பதில் சொல்லி கலக்கிட்டாரு. இப்ப நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, தேதிகள் வந்து தெரிஞ்சாச்சு, ஆனா இந்த ஆசிய விளையாட்டு போட்டிகள் எத்தனாவது பதிப்பு, அதாவது எத்தனையாவது பதிப்பு, அதுதான் நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வி. 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகள் எத்தனையாவது ஆசிய விளையாட்டு போட்டிகள்? பதில் தெரிஞ்சவங்க டக்குன்னு நம்ம ஸ்டூடியோ எண்களான 2271760 அல்லது 2271760 என்ற எண்களுக்கும் இப்பவே கால் பண்ணுங்க. இப்ப உங்களுக்காக ஒரு துள்ளலான பாடல் வெயிட்டிங்ல இருக்கும். இதே FM ரெயின்போ புதுவை 102.8 இல் கெட் செட் கோ.
4: Give me one touch, tie, yeah.

0: எங்கு போனாலும் எதை கேட்டாலும் 102.8 FM ரெயின்போ தர அந்த ஃபீலே தனி ராகம். பேட்ல பட்டா அது ரன்னு நம்ம போன் லைன்ல பேசினா நீங்க தான் வின்னு. பாட்டு முடிஞ்சு உங்க சீனும் மீண்டும் வந்தாச்சு. பாடல் பிரேக்கு முன்னாடி நான் கேட்ட 5வது கேள்வி இதுதான். 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகள் எத்தனையாவது ஆசிய விளையாட்டு போட்டிகள்? இதுதான் கேள்வி. வெல்கம் பேக் டு த கெட் ஷெட் கோ. சொந்த மூலையை வச்சே அவுட் ஆகாம விளையாட இப்ப லைன்ல வெயிட்டிங்ல இருக்கிற அந்த புத்திசாலி நேர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: கொம்பாக்கத்துல இருந்து ரசிகா.
0: ஓகே ரசிகா சொல்லுங்க, சரியான பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆ கண்டுபிடிச்சேன்.
0: ஆ என்ன பதில்?
1: இருபதாவது
0: ஆசிய விளையாட்டு போட்டிகள். ஓகேங்களா? ஓகே, சரியான அக்யூரட்டான பதில் சொல்லியிருக்கீங்க. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் நீங்க தான் கரெக்டா பதில் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததா, இந்த பிரம்மாண்ட தொடர்ல மொத்தம் எத்தனை விளையாட்டுகள் இடம்பெறுது? அதுதான் நம்ம நிகழ்ச்சியோட 6வது கேள்வி. அதாவது 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல எத்தனை விளையாட்டுகள் இடம்பெறுகின்றன? பதில் தெரிஞ்சவங்க டக்குன்னு நம்ம ஸ்டுடியோ எண்களான 2271760 மற்றும் 2271770க்கு இப்பவே கால் பண்ணுங்க. இது உங்களுக்கான அடுத்த பாடல் கேட்கலாம்.

0: வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியீடு ஓர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: புதுச்சேரியின் என்றும் மாறாத வசந்தம், 102.8 FM ரெயின்போ. பண்பலை பந்து எகிரனா அது பவுன்சர், நம்ம ஃபோன் பண்ணி பதில் சொன்னா நீங்க தான் நம்ம ஷோவோட ரியல் அனௌன்சர். பாட்டு முடிஞ்சாச்சு, பாடல் பிரேக்கு முன்னாடி நான் கேட்ட அந்த கேள்வி இதுதான். 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் எத்தனை விளையாட்டுகள் இடம்பெறுகின்றன, இதுதான் வந்து கேள்வி. இப்ப நம்ம ஃபோன் லைன்ல வந்து வெயிட் பண்ற அந்த விளையாட்டு ரசிகர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம், சொல்லுங்க, யாரங்கிறது பேசுறீங்க?
3: ஆஜயபாலத்திலிருந்து பலன் அவன் பேசுறது.

0: சார்.
1: ஓகே சார், சூப்பர். சொல்லுங்க, சரியான பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: கண்டுபிடிச்சேன் சார்.
1: எத்தனை விளையாட்டுகள் இடம்பெற போகுது?
0: 43 விளையாட்டுகள் இடம்பெறுகின்றன சார்.
1: ஓகே சார், சூப்பர். மொத்தம் 43 விளையாட்டுகள் இடம்பெற போகுது. சரியான பதில், கச்சிதமான பதில் சொன்ன உங்களுக்கு கலக்கிட்டீங்க. ஓகேங்களா?
0: ஓகே சார், வாழ்த்துக்கு. நன்றி சார்.
1: நன்றி, நன்றி, நன்றி சார். இன்னைக்கு நிகழ்ச்சியோட கடைசி கேள்வி இதுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, போட்டிக்குன்னு, அதாவது இந்த ஆசிய விளையாட்டு போட்டிகள்ன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வம் சின்னம் வச்சிருக்காங்களே, அதோட பேர் என்ன? அதாவது ஐச்சி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளின் அதிகாரப்பூர்வ சின்னத்தின் பெயர் என்ன? தெரிஞ்சவங்க உடனே கால் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களுக்கும். இது FM ரெயின்போ புதுவை 102.8 இல் கெட் செட் கோ.

0: என்றும் தமிழ் மக்களின் முதன்மை அலைவரிசை 102.8 FM ரெயின்போ களத்துல ஆடனா அது ஆட்டம். நம்ம லைவ் கால்ல பதில் சொன்னா அதுதான் உங்க அறிவோட ஓட்டம். அதாவது பாட்டு முடிஞ்சாச்சு, கடந்த பாட்டுக்கு முன்னாடி நான் கேட்ட அந்த கேள்வி இதுதான். ஐச்சி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் அதிகாரப்பூர்வ சின்னத்தின் பெயர் என்ன? இதுதான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு ஆட்டத்தை பினிஷிங் டச் கொடுக்க லைன்ல கம்பீரமா வெயிட் பண்ற அந்த சாம்பியன் யாருன்னு சொல்லிட்டு நாம கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் அந்தோனிராஜ், சென்னையில இருந்து பேசுறேன் சார்.
0: ஓகே சார், சூப்பர். சரியான பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னைக்கு கெட் செட் கோ மைதானத்துல நம்ம நேயர்கள் எல்லாருமே ஆசிய விளையாட்டு வீரர்கள் மாதிரி போன் பண்ணி மெடல்கள் அள்ளிட்டீங்க. நம்ம ஸ்டுடியோ டெலிபோன் லைன்கள் இன்னைக்கு சும்மா டாப் கியர்ல பறந்துருச்சு. கேள்வியில இருக்கு ட்விஸ்ட், உங்க பதில் தான் என்னைக்குமே பெஸ்ட். மைதானத்துல பறக்கட்டும், விளையாட்டு நம்ம லைவ் கால்ல வரட்டும். பாராட்டு மக்களே, உங்களை மீண்டும் பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களுடைய முதல் விடைபெறது. நான் உங்க அதிரடி எனர்ஜி கிங் ஆர்ஜே சீனோ.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்துள்ள சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலையின் எதிர்காலம் என்ற தலைப்பிலான 2 நாள் சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைக்கிறார். இம்மாநாட்டில் சுற்றுச்சூழல் நிபுணர்கள், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற மற்றும் மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் பங்கேற்கின்றனர். சுற்றுச்சூழலை பராமரிக்கவும் அதற்கான கொள்கைகளை உருவாக்கி செயல்படுத்துவதில் உள்ள இடைவெளியை போக்கும் வகையில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. வரும் ஆண்டுகளில் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் அவர்களின் விவசாய அடையாள அட்டைகளை சார்ந்திருக்கும் என்பதால் குறிப்பிட்ட காலத்திற்குள் பணிகளை முடிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் நேற்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற தென் மாநிலங்களுக்கான மண்டல வேளாண் மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசுகையில் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் இந்திய கடலோர காவல்படை சார்பில் சர்வதேச கடற்கரை தூய்மைப் பணி 2026 இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். நமது கடல் நமது பொறுப்பு நமது எதிர்காலம் என்ற நோக்கத்துடன் நடைபெற்ற இவ்விழிப்புணர்வு தூய்மைப் பணி நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநரும் உள்துறை அமைச்சரும் பொதுமக்களுடன் இணைந்து கடற்கரையை தூய்மைப்படுத்தினர். கடல் மற்றும் கடற்கரை பகுதிகளை பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுகளிலிருந்து பாதுகாப்பது, கடல் மாசுபாட்டை தடுப்பது மற்றும் கடல் வளங்களை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் வரும் செப்டம்பர் 24 வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அழகிய காலை வணக்கத்துடன் மல்லடி மேஜிக் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே லாவண்யா. ஒவ்வொரு இசையும் ஒரு நினைவு, ஒவ்வொரு மெலடியும் ஒரு மாயம். ஸோ நம்மளோட மெல்லிசையின் மயக்கத்தில் மயக்கத்துக்காக தான் நிறைய மெலடியான சாங்ஸோட மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்காக நான் வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சாங் கேட்கலாம், மான் கராத்தே திரைப்படத்திலிருந்து.

மனதில் பதிந்த பாடல்களை மீண்டும் மீண்டும் ரசிக்க ஒரு இனிய இசைப்பயணம் அதுவே மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். திகடி திரைப்படத்திலிருந்து.

இசை அப்படின்றது கேட்பதல்ல, உணர்வது. ஸோ அதுதான் நம்மளோட மெலடி மேஜிக்கில். நம்ம மேஜிக்கலான மெலடிக்கல் சாங்ஸ் தான் இப்போ கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் சாங்கும் அப்படி தான். இந்த இசையை நம்ம கேட்கறது மட்டும் இல்லை, அதை நம்ம ஃபீல் பண்ணணும். அப்படி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சாங் தான் நெக்ஸ்ட் சாங்கை நம்ம கேட்க போகிறோம். டீமானோட இசையில் அவருடைய குரலில் தான், சில்லா திரைப்படத்தில் இருந்து.

0: ஏய், இங்க தாதா கிங் கண்ணா.
1: இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: World Service in association with ABC and Akashvani.
1: நேர்களை இதுவரை கேட்டது ஸ்டம்ப்டு சீசன் 7 டெலி அஞ்சல்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலைத்த நேரம் 11:49.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் தான் கேட்க போறோம். ஹரிச்சரன் மற்றும் சாஷா திரிபதி பாடிய பாடல் காவிய தலைவன் திரைப்படத்திலிருந்து.

0: மேஜிக் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். ஜீவா திரைப்படத்திலிருந்து மீண்டும் ஒரு இணையதார்ந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆச்சே லாவண்யா.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றி இருவர் மட்டும் அணையும் மழையடிக்கும். இது காலமழை அல்ல, காதல் மழை.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பாரிஸ் பருவநிலை ஒப்பந்த இலக்குகளை நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்கு முன்பே வெற்றிகரமாக எட்டிய ஒரே G20 நாடு இந்தியா மட்டுமே என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறையில் இந்தியா அடைந்துள்ள பெரும் வளர்ச்சியை சுட்டிக்காட்டிய பிரதமர், காற்று மின் உற்பத்தி திறன் 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறினார். பசுமை ஹைட்ரஜன், தூய்மை பயன்பாடு மற்றும் அணுமின் உற்பத்தி துறைகளில் இந்தியா மிக வேகமான முன்னேற்றத்தை கண்டு வருவதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார். புதுடெல்லியில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியலின் எதிர்காலம் குறித்த சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காலை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் இவ்வாறு பேசினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பிற்பகல் காணொலி காட்சி வாயிலாக 20வது ரோஜ்கர் விழாவில் பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். நாட்டில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களின் சதவிகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டுள்ள தொழிலாளர்களின் சந்தை நிலவரம் குறித்த புதிய அறிக்கையில் இது தெரியவந்துள்ளது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். அவ்விரு நாடுகளின் மீதும் பொருளாதார நிர்பந்தத்தை அதிகரிக்கும் வகையில் இந்த சட்டத்தில் அதிபர் கையெழுத்திட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று மாலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளை அடுத்த 3 நாட்களில் கடக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் உள்ள பாலோமா மிசுகோ மைதானத்தில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு தொடங்குகிறது. 45 நாடுகளைச் சேர்ந்த 11,000-க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் 43 பிரிவுகளில் பங்கேற்க உள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

2.8 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, சனிக்கிழமை நண்பகல் 12 மணி ஆச்சுனாலே காத்துல ஒரு புது எனர்ஜி தொத்திக்கிடும். வாரம் முழுக்க வேலை ஓட்டம் டென்ஷன் களைச்சு போய் உட்கார்ந்துருக்கிறேன். நம்ம ஊர் மக்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாம் ஒரு ஓரமா தூக்கி போடுங்கன்னு சந்தோஷத்தை மட்டுமே வாரி வழங்குற ஒரே அலை வரிசை இது. உங்க இதய துடிப்பு, உங்க ஊர் கெத்து, ஆகாஷ்வாணி FM ரெயின்போ புதுவை 102.8.

0: இந்த ஸ்டேஷன்ல சனிக்கிழமை மதியம் வந்துட்டாலே ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே இல்லாம நம்ம வீட்டு திண்ணையில உட்கார்ந்து பேச போற ஒரு ரிலாக்ஸ்டு மேடை ரெடி ஆயிடும். மக்களே, போனை கையில வச்சுக்கிட்டு மனசுல இருக்கிற உண்மையான கதைகளை பேச நம்ம ஊர் சிங்கங்கள் வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சி, யதார்த்தமான பேச்சால உங்க கவலையில சிக்ஸர் அடிச்சு விரட்டுற நம்ம சாம்பியன் ஷோ இது, பேசுங்க தோழா. இந்த மைக் முன்னாடி நின்றுகிட்டு நீங்க பகிர்ந்துக்கிற ஒவ்வொரு நெகிழ்ச்சியான மொமெண்ட்டுக்கும் தோல் கொடுத்து உங்க சிரிப்புக்கு சொந்தக்காரனா, உங்க வீட்டு வரப்புறல ஒரு குடும்ப உறுப்பினரா, ஆன் இயர்ல உங்க கூடவே அரட்டடிக்க வந்துட்டேன் நான் உங்கள் அன்பு தோழன் அஜே சீனு. ஓகே மக்களே, இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில என்ன பேச போறோம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பேச போற விஷயம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். அதாவது வாரம் முழுக்க ஆபீஸ்ல 1000 டார்கெட் பாஸோட திட்டு ஃபைல் ப்ரெஷர்னு சொல்லிட்டு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், நம்ம அதாவது நம்ம வேலை செய்யற இடத்துல எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வீட்டு வாசப்படியில அதையெல்லாம் ஒரு பெரிய மூட்டையாக கட்டி தூக்கி போட்டுட்டு வீட்டுக்குள்ளார என்ட்ரி ஆன உடனே அம்மா கிட்டேயோ தங்கச்சி கிட்டேயோ அக்கா கிட்டேயோ அண்ணங்கிட்டேயோ மனைவி கிட்டேயும் குழந்தைகள் கிட்டேயும் சிரிச்ச முகத்தோட என்ட்ரி கொடுக்குற நம்ம ஊர் அமைதியான தியாகிகளான ஆண்களுக்கான நேரம் தான் இது. அதனால இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் நாம பேச போற தலைப்பு எதை பத்தின்னு கேட்டீங்கன்னா, சைலண்ட் சாம்பியன்ஸ் ஆபீஸ் ஃப்ரெஷர் டு ஃபேமிலி ஸ்மைல் என்ற தலைப்பு பத்தி தான் பேச போறோம். வெளியே நாம எவ்வளோ பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்ணலாம், ஆனால் வீட்டுக்குள்ளார வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட சிரிப்பை பார்க்கும் பொழுது நாம் பட்ட கஷ்டம் எல்லாம் பறந்து போய் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிளீன் போல்ட் ஆகுமே, அந்த அழகான மேஜிக் மொமெண்ட் பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நாம் பேச போகிறோம். ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸை ஓரமாக வச்சுட்டு குடும்பத்தோட புன்னைக்காக வாழும் சைலண்ட் சாம்பியன்ஸ் மட்டுமே பேச பிரத்யேகமான மேடை இது. உடனே டயல் பண்ணுங்கள், 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களுக்கு. இப்போ நம்முடைய நிகழ்ச்சியில் யார் துவக்கமாக பேச லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ.
1: அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு வரும்போது ஆபீஸ் டென்ஷன் எவ்வளவு இருந்தாலும் ஆபீஸோடய விட்டுருவோம். நீங்க சொன்ன மாதிரிதான், நம்ம அம்மா என்னடா சந்திரசேகர் எப்படி இருக்கேன்னு முகம் சிரிச்சு அப்படியே நமக்கு வந்து ரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு சூடா காஃபி போட்டு கொடுக்கறதாக இருக்கட்டும், அப்பா வந்து வீட்டுல நடந்த விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்கு ஈகரா வெயிட் பண்றதாக இருக்கட்டும், அவங்க முகத்தை பார்த்த உடனே எவ்வளவு டென்ஷன் எவ்வளவு ஒர்க் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு அப்படியே நம்ம மூடு மாதிரி அப்படியே என்ஜாய் பண்ணுவோம் பாருங்க வீட்டுல. அது ஒரு தனி சிறப்பு தான். எங்க வீட்டுக்கு நடுப்புற எங்க வீட்டுக்கு எதிர்க்கிற இருக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா பேர் வந்து சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாப்பாவோட நான் ஜாலியா சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சேன்னா நான் சின்ன வயசுக்கே டிராவல் பண்ணி போயிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ வேலையாவது ஸ்ட்ரெஸ் ஆகுது அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, லைஃப்னா என்ஜாய் பண்ணதுக்குதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்சவங்களை பார்க்கும் பொழுது அந்த டென்ஷன் ஃப்ரீயான அந்த என்விரான்மெண்ட்டை விட்டு வரும்பொழுது ஒரு ஹாப்பினஸ் வரும். எல்லாத்தோட நாளைக்கு எவ்வளவு பணிச்சுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, இன்னும் நிறைய நேரம் இருக்கு, அதை ஒரு கிடத்துல ஒரு ஓரமா வச்சிருவோம், இதை என்ஜாய் பண்ணுவோம்னு அணு அணுவா நமக்கு பிடித்தவர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து அவங்க முகத்தை பார்த்து அவங்க கூட நம்ம ஆபீஸ்ல நடந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணி அவங்க வீட்டுல நடந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணி எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து அந்த தட்டுல பரிமாறி சாப்பிடுற விதமாக இருக்கட்டும், அடடா அற்புதம் இதுவல்லவோ வாழ்க்கை அப்படின்ட்டுன்னு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டு வீட்டுல என்ஜாய் பண்ணதுதான் சார் ஆண்களினுடைய விஷயம். அத நானும் அதே அடிக்கடி நான் சொன்ன மாதிரியே அம்மா கூட அப்பா கூட வீட்டுக்குள்ள குட்டி குழந்தை கூட அதெல்லாம் என்ஜாய் பண்ணி என்னுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக்கிக்குவேன் பாருங்களேன்.
0: ஓகே சார், சூப்பர், நல்ல நம்முடைய நிகழ்ச்சியில ஆரம்பமே அற்புதமா பேசுனீங்க, கால் பண்ணதுக்கு நன்றி. நன்றி நன்றி சார். நீங்களும் ஒரு சைலண்ட் சாம்பியன்ஸா இருந்தா நம்முடைய நிகழ்ச்சிக்கு உடனே கால் பண்ணுங்க, 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களுக்கு.

அந்த தொழிலை

0: 啊。
1: மியூசிக்லாம் செம்மையாக போயிட்டுருக்கலாம். இது உங்கள் உள்ளூர் ஸ்பெஷல் என்றும் இளமையோடு புதுவையின் ட்ரெண்டோடு பட்டையை கிளப்பிக் கொண்டிருக்கும் ஒரே ஸ்டேஷன் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வாரத்தோட டென்ஷனை எல்லாம் கிளீன் போல் பண்ணி நேர்களின் உண்மையான கதைகளாலும் சனிக்கிழமை மதியத்தை மாஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக மாற்றிட்டுருக்கிற உங்கள் ஃபேவரட் ஷோ இது பேசுங்க தோழா நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நம்ம டாபிக் சைலண்ட் சாம்பியன்ஸ், ஆஃபீஸ் டார்கெட், பாஸோட திட்டம் எதுவுமே மனசில் வைக்காமல் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தினருக்கு முன்னாடி ஒரு கியூட்டான ஸ்மைலோட என்ட்ரி கொடுக்குற உங்களுக்கான நேரத்தை தான் இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி நாம பேசிட்டு இருக்கோம். நம்ம லைன்ல இப்ப ஒரு பாசக்காரர் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த டென்ஷனை வந்து டீல் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
2: எங்கள் பாசத்துக்குரிய நண்பருக்கு பிற்பகல் வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க சார், யாரு எங்கிட்ட பேசுறீங்க?
2: பேருந்து பயணம், தையல் வேலை, பொது இடம் அப்படின்ற நேரங்கள்ல ஒரு சில நேரங்கள்ல கூட்டி ஒரு மாறுபட்ட குணத்தோடையும் கோணத்திலையும் இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிற நேரங்கள்ல நான் பெரும்பாலும் அந்த பொறுமைங்கிற ஒரு விஷயத்த நான் கவனத்தில் எடுத்துக்குவேன். அந்த கோபமும் வரக்கூடியவங்க கூட ஒரு நிமிஷம் நிதானிக்கிற மாதிரி என்னுடைய செயல் இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம கோபம் மூட்டுற மாதிரி கூட ஒரு சில நேரங்கள ஒரு சின்ன சின்ன செயல்கள் நடக்கிறதும் உண்டு.
1: சரி, அதெல்லாம் ஓகே சார். அதை வந்து நீங்க வீட்டுல எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். அதெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு
2: கோபத்தை அந்த நிமிஷமே

0: தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு வர நேரங்கள்ல மிக சாதாரணமா மிக அமைதியா
1: நடந்துக்குவேன்.
0: அங்க கீரை கோபத்தை இங்க காட்டாமலும் அங்க கீரை வார்த்தைகளை இங்க கொடுக்காமலும் அது மாதிரி இல்லாம பொறுமையா நடந்துக்க நான் பழகிக்குவேன். அந்த கோபமான வார்த்தைகளையும் அங்க கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி வார்த்தைகளை நான் கவனத்தில் எடுத்துக்கிட்டா கூட குடும்பம்ங்கிற இடத்துக்கு வருகிற போது அங்க வந்து என்னால குடும்ப உறவுகளுக்கும் மற்ற எதிரோட பக்கத்து வீடுகளில் வேடிக்கை பாக்குற அளவுக்கும் இல்லாம மிக அமைதியான முறையில வாழ்ந்துடுவேன்.
1: சரி, ஓகே. அதாவது நீங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு டென்ஷன்ல வீட்டுக்கு வரீங்க, வீட்டுல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜாலியா ஒரு இது காமெடி சொல்றாங்க, அது உடனே கேட்டவொடனே எல்லாத்தையும் மறந்து சிரிச்சு அந்த மாதிரியான நிகழ்ச்சி அதை நடந்திருக்குங்களா?
0: சொன்னீங்க அந்த பொருளாதார நெருக்கடி வர நேரங்கள்ல கையில் இல்ல வருமானம் வராத நேரங்கள்ல இது மாதிரி சூழ்நிலைகளே மாதிரி எனக்கு வந்து சேரும். அது மாதிரி நேரங்கள்ல குடும்பங்கள்ல குடுக்கற காமெடி எனக்கு தேவையில்லை. சாயந்தரம் 4 மணிக்கு நம்ம வானொலி எடுத்து வச்சுட்டா 7 மணில இருந்து செஞ்சில இருந்து வடிவேல இருந்து எல்லாம் வந்துட போறாங்க.
1: ஓகே,
0: அந்த நம்பிக்கையை கேக்குற நேரங்கள்ல மனையிருக்க ஓடி தொலைஞ்சு போகாதா, நிம்மதி வாசல் தேடி வாராதா, அதனால
1: நம்ம எஃப்எம் வந்து உங்களுக்கு துணையா இருக்குது அந்த ஸ்ட்ரெஸ் போக்குறதுக்கு இல்லீங்களா?
0: அது மாதிரி ஸ்ட்ரெஸ் வராது. இது மாதிரி வந்தாலும் வானொலி கேட்கற நேரங்கள், இது மாதிரி தலைப்புகள்ல உரையாடுற நேரங்கள்லயும் மனசு விட்டு பேசுற நேரங்கள்லயும் நண்பர்களோட குடும்ப உறவுகளோட அமைதியா இருக்கிற நேரங்கள்லயும் ஸ்ட்ரெஸ்ங்கிற விஷயத்துக்கு நமக்கு ஏது இடம்?
1: ஓகே சார், சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், நல்ல விஷயங்களை சொன்னீங்க, கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
0: சொல்லிடுறேன், இந்த அகில இந்திய வானொலி இருக்கல்ல, தொடு கைபேசி கணினி தொலைக்காட்சி இத்தனை கொடுக்காத செய்திகளை கொடுக்குது. எங்களுக்கு கோபமான ஆட்களோட பொறுமையான நிதானமான அபதியான எங்களை மாற்றிக்கொண்டது இந்த அகில இந்திய வானொலி நிலையம்தான்.
1: ஓகே சார், சூப்பர், கால் பண்ணதுக்கு நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் நீங்களும் பேசணும்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களுக்கு.
2: This song is a tribute to all the heroes and villains.

0: I'm waiting.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: புதுச்சேரியோட மதிய நேரத்து எனர்ஜி குறைவே இல்லை மக்களே. இது உங்கள் இதய துடிப்பு, உங்களுடைய சொந்த ஸ்டேஷன் ஆகாஷ்வாணி FM ரெயின்போ புதுவை 102.8 உங்க மனசுக்கு நெருக்கமான கதைகளை பேசி சனிக்கிழமை மதியத்தை சூப்பரா மாத்திரா உங்களுடைய சாம்பியன் ஷோ பேசுங்க தோழா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிறது சைலண்ட் சாம்பியன்ஸ். ஒர்க் ப்ரெஷர் எவ்வளோ இருந்தாலும் அம்மா குடும்பத்துக்கான சந்தோஷத்தை சொந்தமா அதான் கஷ்டப்படுற நம்ம ஊர் இளைஞர்களுக்கான நேரம் தான் இந்த நிகழ்ச்சி. லைன்ல இப்ப இன்னொரு பாசக்காரர் ஒருத்தர் பேசுறதுக்காக வெயிட் பண்ணிருக்காரு. அவரு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸரை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூட்டை கட்டி தனியா எடுத்து எட்ட வைக்கிறாரு சொல்லிட்டு கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் சார். சும்மா ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
4: சொல்லுங்க சார்.
5: என்கிட்ட எப்பயுமே வந்து வீட்டுல இருந்து ஒரு டென்ஷனா கூட கடைக்கு வரும்போது அதை விட்டுருவாங்க. அதே மாதிரி கடையில ஒரு இதா இருந்தா வீட்டுக்கு போகும்போது அதை வெளியிலேயே விட்டு போயிடும்.
4: ஏன்னா
5: ரெண்டு இடத்துலயுமே காட்டிட்டாலும் நமக்கு பிரச்சனை தான். கடை பிரச்சனை கடை வீட்டுல காட்ட முடியாது, வீட்டு பிரச்சனை கடையிலயும் காட்ட முடியாது. அதே மாதிரி நம்ம கடையில இருந்து போகும்போது பாத்தீங்கன்னா வச்சுக்க, போய் உட்காரும் போதே பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறோன்னு வீட்டுல இருக்கிறவங்களுக்கே தெரிஞ்சிருங்க. அப்ப அவங்க ஏதோ ஒரு ஸ்நாக்ஸா ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு என்னங்க இப்படி இருக்கிறீங்கங்கும் போத அந்த ஆறுதலே நம்மள அந்த இடத்துல வந்து அந்த கஷ்டத்தை போகும்.
4: அப்படியே அந்த ஒரு டீ காஃபி ஸ்நாக்ஸ்ல வந்து எல்லாமே பறந்து போயிடும் இல்லீங்களா?
5: உடம்புக்கு
4: நம்மள வந்து இவ்வளவு ஆதரவா கேக்குறாங்க இல்லீங்களா? பெரிய விஷயமா இல்லீங்களா?
5: ஆமாங்க. அப்ப கேக்கும் போது பாத்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனை நம்ம அவங்க கிட்ட சொல்ல சும்மா அப்படின்ட்டு அப்படியே மறுபடியும் வேற விஷயத்த பேச ஆரம்பிச்சிருவாங்க.
4: அதெல்லாம் கொடுங்கம்மா, திக்படுமா, பாத்துக்கலாமா
5: ஏன்னு கேட்டீங்கன்னா காலையில எந்திரிச்சல இருந்து மத்தியானம் வரலும் அவங்க தான் அதிகமான வேலை செய்யக்கூடியவங்க.
4: கண்டிப்பா.
5: அதாவது மத்தியானத்துக்கு மேல ஒரு 4 மணிக்கு மேல மறுபடியும் அவங்க டூட்டி
4: ஆரம்பிச்சிருவாங்க.
5: அதனால அவங்களுக்கு வந்து வேலை பழுவு அதிகம், வேலை உடம்பு ரொம்ப கஷ்டங்க. அதனால அவங்கள நாம டென்ஷன் பண்றதோட அவங்கள கூலாக்குறத நமக்கு சந்தோஷத்தை கொடுங்க.
4: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர் சார். செம்மையா ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்றீங்க இல்லீங்களா?
5: ஆமாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுல ஏதோ ஒரு டென்ஷன் நம்ம ஏதோ இது பண்ணா கூட வெளியில கடைக்கு வரும்போது அந்த இடத்துல அப்படி நிறுத்திடுவாங்க.
4: ஏன்னா
5: கடையில காட்டிட்டோம்னா நம்மளுடைய வருமானமே போயிருக்கு. வாடிக்கையாளர்கிட்ட நம்ம காட்டிட்டோம்னு வச்சுங்க, அதோட அவங்க இதாயிருவாங்க. அதனால ரெண்டையுமே இங்க இதா விட்டுறோம்னா அதை அங்க விட்டுறணுங்க. நாம டென்ஷன் ஆக கூட மத்தவங்கள கூலா வச்சுக்கணுங்க.
4: ஓகே சார், சூப்பர். கால் பண்ணதுக்கு நன்றி.
5: நன்றி சார்.
4: நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேர் யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். நிகழ்ச்சியில நீங்களும், அதாவது நானும் ஒரு சைலண்ட் சாம்பியன்ஸ்பா, அந்த பத்தி அதாவது என்னுடைய அனுபவங்களை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நானும் பேசணும்னு விருப்பப்படுறேன்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க உடனே கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களுக்கு. ஹலோ வணக்கம். ஹலோ
6: ஹலோ வணக்கம்.
4: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
6: வெளியில இருந்து வீட்டுக்கு வரும்போது வீட்டுல செருப்பு கழிச்சு வர்றப்பவே வெளி சமாச்சாரத்தை எல்லாத்தையும் அங்கே
4: விட்டுடுவேன்.
6: ஆனா வெளி விவகாரத்தை வந்து வீட்டுல காட்டக்கூடாது, அவங்களுக்கு அவங்க தெரிஞ்சு அவங்களும் மனசு கஷ்டப்படக்கூடாது.
4: ஆமா ஆமா.
6: அதே போல வெளியில வந்து நான் கோவப்படுற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன். எனக்கு என்ன பணிகள் எடுத்தார்களோ அதை கரெக்டா செஞ்சு முடிச்சிருவேன். ஏன்னா நம்ம சரியா இருந்தா நம்ம

0: இருக்கிற எல்லாமே சரியா இருக்கும். தவறும் போது மீது எல்லாமே தவறாத குடும்பம் வரைக்கும் நான் என் மேல தவறு இல்லாம
1: பாத்துக்குவேன்.
0: அதுவாவே கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோடு பேசுனேன் எல்லாருக்குமே, நண்பர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம். ஆனா என்ன வந்து நான் ஏன் வரலன்னு கேட்பாங்களே தவிர நினைக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சோடனே எப்பயுமே எங்க வீட்டுல நான் வந்து எப்பயுமே எப்பயும் அந்த சாப்பிடு அடி கொண்டு
1: போயிடும். நகைச்சுவை வந்து உங்களோட பெரிய பலம்ன்றீங்க.
0: குசும்பு
1: மட்டும் உங்ககிட்ட போகலன்றாங்க இல்லீங்களா?
0: அதே வார்த்தை.
1: ஓகே ஓகே, சூப்பர் சார், செம்மையா செம்மையா ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. கால் பண்ணதுக்கு நன்றி சார். நன்றி நன்றி நன்றி சார். நிகேஷன், நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். அதாவது சைலண்ட் சாம்பியன்ஸ், ஆபீஸ்ல இருக்கிற எத்தனை பிரஷரும் சரி, வேலையில இருக்கிற எப்பேற்பட்ட மலை மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு முன்னாடி அதாவது வீட்டுக்குள்ளார போறதுக்குள்ளார அந்த மலையெல்லாம் மடுவாக்கிட்டு தாமா நான் போவேன்னு சொல்லிட்டு சொல்ற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா உடனே நம்முடைய நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களுக்கும். இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில யார் பேச வெயிட் பண்றான்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சீனி சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன், சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கண்டுபிடிங்க.
1: கண்டுபிடிங்கன்னா முதலியார்பட்டில இருந்து தங்கபாண்டி சாரா?
2: சார் அவர் சூப்பரா பல குரல் மன்னன்
1: பாத்தீங்களா? இந்த மாதிரிதான் என்ன வந்து சிக்கல மாட்டி விட்டுறீங்க. சரி சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஆசை தம்பி.
1: ஆசை தம்பி சார், ஓகே சூப்பர், நல்லா இருக்கீங்களா?
2: அதுக்காக அந்த சந்தோஷம் அப்படின்றது என்னன்னா அது நம்ம ஏற்படுத்திக்கிறது சார். அங்கதான் பாயிண்ட். சந்தோஷத்தை மட்டுமே இரண்டு மனம் வேண்டும் இறைவனை கேட்டேன். சந்தோஷமா இருக்க ஒன்று, இன்னொன்னு அந்த சந்தோஷம் இது மற்ற பிரஷர் எல்லாம் அப்படியே அடக்கி ஆள ஒன்று. பிரஷர் அடக்கி ஆளன்னு சந்தோஷத்தை
1: வெளிப்படுத்தணும். ஒரு பக்கம் வெள்ளமா பாயணும் இல்லீங்களா?
2: ஆமா, வெள்ளமா பாயணும், ஊத்தா ஊத்தணும். அதுக்கு நம்ம வந்து உங்க நிகழ்ச்சி கேட்டோம்னா நீங்க பேசுற பேச்சு இருக்கு பாருங்க, இப்பெல்லாம் சும்மா நமக்கு ஒரு எனர்ஜி குடுக்குது. அடைமொழி குடுக்குது. சாம்பியன் வெற்றி வாகி சூட வந்தாரு.
1: உற்சாகமான விஷயங்களும் இருக்கும்.
2: இணைஞ்சிருக்கும்போது அப்ப எத்தனை சந்தோஷம் வெளிப்படுது.
1: கண்டிப்பா
2: அங்கங்க இந்த சந்தோஷத்தை நம்ம வந்து பகிர்ந்துக்கும் போது நமக்கு வந்து உண்மையில நம்ம எனர்ஜி கூடுறது மட்டும் இல்ல, நம்ம லைஃப் கூடுது. நம்ம லைஃப்ல 2-3 வருஷம் கூடும் இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா
2: ஆமா. அதனால அந்த டென்ஷன்ன்றதை கொஞ்சம் விட்டு விலக்கிட்டு வீட்டுக்குள்ள வரும்போதே நல்லதை மட்டும் எடுத்து சொல்றதுக்கு பக்குவம் அடைஞ்சிட்டோம்.
1: ஓகே ஓகே.
2: அதே மாதிரி ஆபீஸ் போனோம்னா ஜாலியா எப்படி வேலை பண்ணணுமோ பண்ணுவோம். இதெல்லாம் இருக்கும், அதை அடக்கி ஆளக்கூடிய மனசு வேணும்ன்றதுதான் வந்துருச்சு. அதெல்லாம்
1: ஓகே ஓகே, சூப்பர் சார், செம்மையா பேசுனீங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
2: நன்றி.
1: ஓகே, ஆவசமா பேசினாங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் பில்லரா இருக்கிற இவங்கள போற நேயர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய நிகழ்ச்சியில வந்து சாம்பியன் தான். நீங்களும் நம்முடைய நிகழ்ச்சியில பேசலாம். அதாவது சைலண்ட் சாம்பியன், எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நான் வீட்டுக்குள்ளார போனாக்கா அப்படியே வந்து அப்படியே அவங்களுக்கூட எவ்வளவு சந்தோஷப்படுத்த முடியும் அந்த அளவுக்கு நான் மாறிடுவேன், கதாபாத்திரமாக மாறிட சொல்ற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா உடனே கால் பண்ணலாம். 2271760 மற்றும் 2271770 என்று எங்களுக்கு.

நம்ம ஷோவோட கிளைமேக்ஸுக்கு நாம வந்தாச்சு. ஆனா எனர்ஜி பீக்ல எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. புதுச்சேரி வைபோட எப்பவுமே ராக் பண்ற ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உங்க கதைகளால இன்னைக்கு மதியத்தை வேற லெவலா மாத்தின உங்க ஃபேவரட் ஷோ இது பேசுங்க தோழா நிகழ்ச்சி. ஆகா, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா பேசினாங்க பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம நேர்களோட எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட் சாம்பியன்ஸ் தான். அதாவது வேலையில எவ்வளவு பிரஷர் இருந்தாலும், உலகத்தோட எவ்வளவு ஃபைட் பண்ணாலும், வீட்டு வாசப்படியிலே அதையெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தோட சிரிப்புக்காக சிரிச்ச முகத்தோட என்ட்ரி கொடுக்கிற ஒவ்வொரு ஆணும் ஒரு ரியல் சாம்பியன் தான். உங்க அன்புக்கு உங்க பொறுமைக்கு ஆர்ஜெட்சின் மாஸ் சல்யூட்டன் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் உங்களை ஹாய்ஸ்நேகிதே மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க சீனும். இது உங்க சொந்த ஸ்டேஷன் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 பேசுங்க தோழா.

0: இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னையில் இருந்து அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகின்றன. இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் 5 சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. கிரீன்லாந்தில் ராணுவ முகாமை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் டென்மார்க்கும் கையெழுத்திட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா முன்னேறி வருவதாக கூறினார். புத்தாக்க எரிசக்தி மூலம் பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். பிற நாடுகளை ஒப்பிடும்போது கரியமில வாயு வெளியேற்றம் இந்தியாவில் குறைந்த அளவே உள்ளது என்று தெரிவித்தார். வளர்ந்து வரும் நாடுகளில் கரியமில வாயு வெளியேற்றம் அதிகமாக இருப்பதாக வளர்ச்சியடைந்த நாடுகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அணுசக்தி மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் ஒவ்வொருவரும் பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். சுற்றுச்சூழல் தீர்ப்பாயங்கள் அமைப்பதற்கு முன்பாகவே இந்தியாவில் அதனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். வனம், ஏரி, ஆறுகள், வனவிலங்குகளை பாதுகாத்து சுற்றுச்சூழலை பேணிக்காப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்று சூரியகாந்த் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ், நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவசியம் என்று தெரிவித்தார். உலக நாடுகள் மேற்கொள்ளும் முடிவுகளுக்கு ஏற்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று அவர் கூறினார். புதைப்படிமம் அல்லாத பொருட்களிலிருந்து மின்சார உற்பத்தி 54% அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உலக அளவில் இந்தியா புத்தாக்க எரிசக்தி திறனில் 3வது இடத்திலும் சூரிய மின் உற்பத்தியில் 2வது இடத்திலும் உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்த இந்த 2 நாள் மாநாட்டில் தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் நீதிபதி திரு பிரகாஷ் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் நிபுணர்கள், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மாநில சட்ட கல்விக் கழகங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை சவால்கள் குறித்து கருத்தரங்குகள் இதில் இடம்பெறுகின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தற்போது நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் இன்னும் சற்று நேரத்தில் காணொலி மூலம் உரையாற்றுகிறார். நாடு முழுவதும் சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட 45 இடங்களில் நடைபெறும் இந்த வேலைவாய்ப்பு முகாம்களில் நிதித்துறை, ரயில்வே, உள்துறை, சுகாதாரத்துறை, பாதுகாப்புத்துறை, சுங்கத்துறை உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். தமிழகத்தின் சென்னை அரும்பாக்கத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார்.
2: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், இன்னும் கிட்டத்தட்ட 51,000 பேருக்கு இன்றைக்கு ஆன்லைன் மூலமாக இன்றைக்கு நமக்கு எல்லாம் இருக்கிறாங்க. இது ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே நேரத்தில் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த பொறுப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். இது வாழ்க்கையில் நமக்கு ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய திருப்பம். 140 கோடி பேர்ல கிடைக்காத வாய்ப்பு நமக்கு இன்னைக்கு இந்த 51,000 பேர் கிடைச்சிருக்கு. இந்த நாட்டினுடைய கட்டமைப்பை, இந்த நாட்டை வழிநடத்துபவர்களாக நாம், இந்த நாட்டு மக்களினுடைய நலன்ல அக்கறை கொண்டுள்ளவர்களாக இருப்பதற்கான அந்த உத்தரவு நமக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்கிறது. நாமள அரசாங்கத்தினுடைய ஒரு முகமாக தான் மக்கள் பார்க்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய முகமாக மக்களுக்கு பார்க்கும் பொழுது, மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு முகமாகவும் ஒரு அங்கமாகவும் செயல்படுபவர்களாக தான் நாம் இருக்க போகின்றோம்.
1: சென்னை கலைவாணர் அரங்கில்

0: நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பெமசானி கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளார். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரியும், கோவை குனியமுத்தூரில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மத்திய கனரக தொழில்துறை இணையமைச்சர் திரு பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மாவும் பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்கவுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் மதுராந்தகம், தாராபுரம், புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி, மேற்கு வங்கத்தில் ரிஜிநகர், நந்திகிராம் ஆகிய தொகுதிகளில் வேட்புமனுக்களை திரும்பப்பெற இன்று கடைசி நாளாகும். அசாமில் நாகவான் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் இறுதிப் பட்டியலும் இன்று வெளியிடப்படுகிறது. இத்தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 9ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியிடப்படும். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா மேலும் 11 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. ஏற்கனவே இந்திய விமானப்படையின் 8 விமானங்களில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது 9வது விமானம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதில் அத்தியாவசிய மருந்துகள், தற்காலிக கூடாரங்கள், படுக்கை விரிப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கும். இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரழிவிலிருந்து நேபாளம் மீண்டு வருவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா தொடர்ந்து வழங்கும் என்று தெரிவித்துள்ளார். மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தீன்தயாள் உபாத்யாயா ஊரக திறன் பயிற்சி இயக்கத்தின் கீழ் 34,000 இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படவுள்ளது. தமிழகம், ஹிமாச்சல பிரதேசம், மேற்குவங்கம், பீகார் உள்ளிட்ட 14 மாநிலங்களைச் சேர்ந்த ஊரக இளைஞர்களுக்கு முதல்கட்டத்தில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் நாடு முழுவதும் உள்ள 357,000 ஊரக இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற இளைஞர்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் 3 முதல் 12 மாதம் வரை திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. கிரீன்லாந்தில் அமெரிக்க ராணுவ முகாமை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் டென்மார்க் அரசும் கையெழுத்திட்டுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கிரீன்லாந்து மீதான நிர்வாக அதிகாரத்தை டென்மார்க்கும் பாதுகாப்பு அதிகாரத்தை அமெரிக்காவும் மேற்கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார். கிரீன்லாந்தின் பாதுகாப்பு தொடர்பான முழு கட்டுப்பாடு அமெரிக்காவுக்கு கிடைத்துள்ளதாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தான் அகதிகள் கட்டாயமாக வெளியேற்றப்படுவதற்கு ஐநா நிபுணர்கள் குழு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானில் உள்ள மருத்துவ கல்வி நிறுவனத்திலிருந்து ஆப்கானிஸ்தான் மாணவர்களை வெளியேற்றுவதற்கு கவலை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் அரசின் நடவடிக்கை மூலம் 100 ஆப்கான் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசு மகளிருக்கு மருத்துவம் உள்ளிட்ட உயர்கல்விக்கு தடை விதித்ததை அடுத்து பாகிஸ்தானில் உள்ள கல்வி நிறுவனங்களில் அந்நாட்டு மாணவிகள் கல்வி பெற்று வருகின்றனர். கடந்த ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரை 127,000 ஆப்கான் அகதிகளை அந்நாட்டிற்கு பாகிஸ்தான் திருப்பி அனுப்பியது. ஒடிசா மாநிலத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வட அந்தமான் கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் நகர்ந்து வருவதால் தெற்கு ஒடிசா, வட ஆந்திரா பகுதிகளில் மழை பெய்யும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம், தெலங்கானா, தெற்கு கர்நாடகா, கேரளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெறுகிறது. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு நடைபெறும் வண்ணமிகு தொடக்க நிகழ்ச்சியில் தொடக்க விழா அணிவகுப்பின் போது இந்திய வீரர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்தியா சார்பில் 37 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இந்தியா சார்பில் பேட்மிண்டன் பிரிவில் PV சிந்து, பழுதூக்கும் பிரிவில் மீராபாய் சானு, துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் மனுபாக்கர், குத்துச்சண்டை பிரிவில் லவ்லினா போர்கோஹைன், மல்யுத்த பிரிவில் அமன் ஷெகராவத் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் போட்டியிடுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகின்றன. இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. கிரீன்லாந்தில் ராணுவ முகாமை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் டென்மார்க்கும் கையெழுத்திட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: இப்பொழுதுதான் சிகரெட் கட்டையை பற்றி உங்களிடம் சொன்னேன், அதற்காக நான் வெட்கப்படுகிறேனா என்று கேட்கிறீர்களா என்றாள் தாய். தனது வியப்புணர்ச்சியை மூடி மறைக்காமல் அவள் மீண்டும் ஏதோ கேட்கும் பாவனையில் பேசினாள். நேற்றுதான் நான் இங்கு வந்தேன். அதற்குள்ளாக இதை என் சொந்த வீடு போலவே கருதி நடந்து வருகிறேன். எதற்கும் அஞ்சாமல் என்ன சொல்கிறோம் என்பதே தெரியாமல். அப்படித்தான் இருக்க வேண்டும் என்றாள் சோஃபியா. என் தலையே சுற்றுகிறது. நானே எனக்கு அந்நியமாய் போய்விட்டது போல் தோன்றுகிறது என்று மேலும் பேசத் தொடங்கினாள் தாய். முன்பெல்லாம் ஒரு நபரிடம் நான் என் மனத்தில் உள்ள விஷயத்தை வெளியிட்டு கூற துணிவதென்றால் அதற்கெனக்கு அந்த நபரோடு ரொம்ப நாள் பழக வேண்டும். ஆனால் இப்பொழுதோ என் இதயம் எப்போதும் திறந்து கிடக்கிறது. எனவே இதற்கு முன் நான் எண்ணி பார்த்திராத விஷயங்களை கூட திடீரென சொல்லி தீர்ந்து விடுகிறேன். சோஃபியா மீண்டும் ஒரு சிகரெட்டை எடுத்துக்கொண்டே தனது சாம்பல் நிற கண்களில் மிருதுவான ஒளி ததும்ப தாயை பார்த்தாள். அவன் தப்பி செல்வதற்கு ஏற்பாடு செய்வதாக கூறுகிறீர்கள். ஆனால் அப்படி ஓடி வந்த பிறகு அவனால் எப்படி வாழ முடியும் என்று தன் மனத்துக்குள் அழுத்திக் கொண்டிருந்த அந்த கேள்வியை கேட்டு மனபாரத்தை குறைத்துக் கொண்டாள் தாய். அது ஒன்றும் பிரமாதமில்லை என்று கூறிக்கொண்டு இன்னொரு கோப்பை காப்பியை ஊற்றிக்கொண்டாள் சோஃபியா. இப்படி ஓடி வந்தவர்களில் எத்தனையோ பேர் எப்படி வாழ்கிறார்களோ அப்படியே அவனும் வாழ்வான். நான் அப்படி ஒரு ஆசாமியை சந்தித்தேன். அவனை அவன் வசிக்க வேண்டிய இடத்திற்கு அழைத்து சென்றேன். அவனும் நமக்கு இன்றியமையாத ஆசாமிதான். அவனை 5 வருஷ காலத்திற்கு நாடு கடத்தினர். ஆனால் அவன் அங்கு 3.5 மாதம்தான் காலம் தள்ளினான். தாய் அவளது முகத்தையே சிறிது நேரம் பார்த்தாள். பிறகு புன்னகை புரிந்தாள். அதன்பின் தலையை அசைத்துக் கொண்டே மெதுவாக சொன்னாள், மே தின கொண்டாட்டம் என்னிடம் ஏதோ ஒரு மாறுதலை உண்டாக்கிவிட்டது போல் எனக்கு தோன்றுகிறது. அது என்ன என்பதை என்னாலேயே கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் என்னவோ ஒரே சமயத்தில் 2 பாதைகளில் சென்று கொண்டிருப்பது போல் ஒரு பிரமை. சமயங்களில் எல்லாமே எனக்கு புரிந்துவிட்டது போல் தோன்றுகிறது. மறுகணம் ஒரே மங்கல். கண்முன் இருள் மண்டி கவிகிறது. உதாரணமாக உங்களை பார்க்கிறேன். நீங்கள் ஒரு பெரிய இடத்து பெண். இந்த வேலைக்கு வருகிறீர்கள். பாவலை தெரிந்திருக்கிறீர்கள். அவனை பற்றி நல்லபடியாய் பேசுகிறீர்கள். அதற்காக நான் உங்களுக்கு நன்றி கூற வேண்டும். நன்றி பெற தகுதியுடையவர் நீங்கள்தான் என்று கூறி சிரித்தாள் சோஃபியா. நான் என்ன செய்துவிட்டேன்? அவனுக்கு இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தது நான் இல்லையே என்று பெருமூச்செறிந்தாள் தாய். சோஃபியா சிகரெட்டை கோப்பை தட்டில் நசுக்கி அணைத்தாள். அவள் தலையை அசைத்த அசைப்பில் அவளது பொன்னிற முடி உலைந்து நழுவி அவளது இடை வரையிலும் வந்து விழுந்து கற்றை கற்றையாய் புரண்டது. சரி சரி, இந்த அலங்காரத்தை எல்லாம் களைவதற்கு நேரமாகிவிட்டது என்று கூறிக்கொண்டே அவள் எழுந்தாள். எழுந்து வெளியே சென்று விட்டாள். நிக்கலாய் மாலையில் திரும்பி வந்தான். அவர்கள் எல்லோரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது சோஃபியா சிரித்துக்கொண்டே அவள் எப்படி தேசாந்திர சிக்ஷையிலிருந்து தப்பி ஓடி வந்த மனிதனை சந்தித்தாள், அவனை எப்படி மறைத்து வைத்தாள், அவள் எப்படி ஒற்றர்களுக்காக பயந்து நடுங்கினாள், வழியில் பார்க்கின்ற ஒவ்வொருவரையுமே ஒற்றர்கள் என்று அவள் எப்படி கருதினாள், ஓடி வந்த மனிதன் எப்படி நடந்து கொண்டான் என்பன போன்ற விவரங்களை எல்லாம் சுவாரஸ்யத்தோடு விளக்கி சொன்னாள். அவளது குரலில் ஒரு பெருமை துணி ஒலிப்பதாக தாய் கண்டறிந்தாள். ஒரு தொழிலாளி தான் ஒரு சிரம சாத்தியமான காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்ததை பற்றி அடையும் பெருமித உணர்ச்சி போல் இருந்தது அது. இப்போது அவள் ஒரு சாம்பல் நிற வேனிற்கால நீள் அங்கி அணிந்திருந்தாள். அந்த கவுன் அவளை மேலும் சிறிது நெடியவளாக காட்டியது.

0: அவளது கண்கள் கருமை எய்தின போலவும் அவளது நடமாட்டங்கள் மிகுந்த அடக்கம் கொண்டன போலவும் தோன்றின.
1: உனக்கு இன்னொரு வேலை காத்திருக்கிறது சோஃபியா
0: என்று சாப்பிட்டு முடித்தவுடன் கூறினான் நிக்கலாய்.
1: விவசாயிகளுக்காக நாம் பத்திரிகை நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சமீபத்தில் நடந்த கைதுகளால் அப்பத்திரிகையை விநியோகித்து வந்த மனிதன் ஒருவன் நமக்கிருந்து தொடர்பு விட்டு போய்விட்டது.
0: அவனை கண்டுபிடிப்பதில் பிலகையா மட்டும்தான் நமக்கு உதவக்கூடியவள். நீ அவளை கிராமத்திற்கு ஒரு முறை உன்னோடு அழைத்து செல்ல வேண்டும்.
1: கூடிய சீக்கிரம்.
0: ரொம்ப சரி என்று பதில் கூறிக்கொண்டே சிகரெட்டை ஒரு முறை இழுத்துக் கொண்டாள் சோஃபியா.
1: சரி, நாம் போவோம்
0: இல்லையா?
1: கட்டாயம்.
0: அதென்ன, ரொம்ப தூரமோ?
1: சுமார் 80 கிலோமீட்டர் தூரம்தான்.
0: நல்லது.
1: சரி, இப்போது எனக்கு கொஞ்சம் வாத்தியம் வாசிக்க வேண்டும் போலிருக்கிறது.
0: பிலகையா, நீங்கள் என் வாத்தியத்தை கொஞ்ச நேரமேலும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா?
1: என்னை பற்றி கவலைப்படாதே அம்மா, நான் ஒருத்தி இங்கே இல்லை என்று நினைத்துக் கொள்ளேன்
0: என்று கூறிக்கொண்டே சோஃபாவின் ஒரு மூலையில் போய் சாய்ந்தாள் தாய். அக்காளும் தம்பியும் தாயை ஒரு சிறிதும் கவனிக்காதவர்கள் போலவே காட்டிக்கொண்டனர். எனினும் அவர்கள் அவளை சாதுரியமாக பேச்சில் இழுத்துவிட முனைந்தார்கள்.
1: கேள் நிக்கலாய், இது கிரீச்சின் இசை. இன்று வரும்போது கையோடு கொண்டு வந்தேன்.
0: சரி, ஜன்னல் கதவுகளை அடை. அவள் வாத்தியத்தை திறந்து தனது இடது கையால் மெதுவாக வாசிக்க தொடங்கினாள். வாத்தியம் இனிமையான ஆழமான நாதத்தோடு இசைக்க ஆரம்பித்தது. ஒரு தாழ்ந்த பெருமூச்சோடு மற்றொரு ஸ்வரமும் முதல் ஸ்தாபியோடு சேர்த்து ஒலித்தது. அவளது வலது கை விரல்களிலிருந்து ஸ்வரநாதம் பளிச்சிட்டு குபுகுபுக்வென பொங்கி பிறந்தது. அந்த ஸ்வரங்கள் அந்த தாழ்ந்த ஸ்வரங்களின் இருண்ட சூழ்நிலையிலேயே பயந்தடித்து படபடத்து செல்லும் பறவை கூட்டம் போல் சிதறி பறந்தன. முதலில் தாய் அந்த சங்கீதத்தால் கொஞ்சங்கூட நெகிழவில்லை. அந்த சங்கீத பிரவாகம் அவளுக்கு வெறும் குழம்பி போன சப்த பேதங்களாகவே தோன்றியது. பல்வேறு ஸ்வரங்களும் பின் முடைந்தெழும் இங்கித நாத சுகத்தை அவளது செவிகளால் உணர்ந்து அனுபவிக்க இயலவில்லை. அவள் சொக்கிப்போன கண்களோடு நிக்கலாயை பார்த்தாள்.
1: நிக்கலாய் அவள் உட்கார்ந்திருந்த சோபாவின் இன்னொரு மூலையில் கால்களை இழுத்து மடக்கி உட்கார்ந்தான்.
0: தங்கமயமான சூழல் கற்றையால் விளிம்பு கட்டப்பெற்று சிறந்து விளங்கும் சோஃபியாவின் பக்கவாட்டு உருவத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். சூரிய ஒளி சோஃபியாவின் தலைமீதும் தோல் மீதும் படிந்து ஒளிர்ந்தது. வாத்தியத்தின் ஸ்வர கட்டைகளின் மீது விளையாடும் அவளது விரல்களை தடவி கொடுப்பதற்காக நழுவி இறங்கியது. அந்த கீதம் விம்மி பெருகி அறை முழுவதும் நிரம்பி ஒலித்தது. தாயின் உள்ளத்தை தன்னை அறியாமல் தொட்டு ஒலிக்க தொடங்கியது. என்ன காரணத்தினாலோ கடந்த காலத்தின் இருள் கிடங்கிலிருந்து ஒரு பெரும் வேதனை மறந்து மரத்துப்போன வேதனை மீண்டும் உயிர் பெற்றெழுந்து அவள் மனத்தில் புகுந்து உறுத்தி மிகுந்த கசப்பை கொடுத்தது. அந்த காலத்தில் ஒரு நாள் அவளது கணவன் இரவில் அகால வேளையில் நன்றாக குடித்து தீர்த்துவிட்டு வீட்டுக்கு வந்தான். அவளை தன் கரத்தால் இறுக பிடித்து படுக்கை நின்றும் இழுத்து கீழே தரையில் தள்ளி ஒரு உதை கொடுத்து விட்டு போனான்.
1: ப, இங்கிருந்து போய்விடு நாயே, உன கண்டாலே எனக்கு எரிச்சலாய் வருகிறது.
0: மிக்காயில் அடிகளிலிருந்து தப்பிப்பதற்காக அவள் தனது 2 வயதான மகனை பற்றி எடுத்து முழங்கால் இட்டிருந்த தன் உடம்புக்கு முன்னால் அவனை ஒரு கேடை மாதிரி நிறுத்திக் கொண்டாள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா.
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதான் சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: என்ன சொல்ற?
6: பெருமாள் சத்தியமா?
5: அந்த ஆஞ்சி

0: ஆண்டதே நான்
1: தான். வெளியில போக விடுற,
0: வெளியே போக விடுறா.
2: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
3: தொடர்வது 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக இன்று பிற்பகல் வழங்க உள்ளார். நாடு முழுவதும் 45 இடங்களில் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதுவரை நடத்தப்பட்டுள்ள பிரதமரின் வேலைவாய்ப்பு திருவிழாவில் 12,75,000 பேருக்கு பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னையில் நடைபெறவுள்ள வேலைவாய்ப்பு திருவிழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்க உள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட கல்வி நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா காட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற துணைவேந்தர்களுடனான கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு பேசினார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இந்திய கடலோர காவல்படை சார்பில் புதுச்சேரியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கடற்கரை தூய்மை பணியை காந்தி சிலை அருகில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று காலை கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் குழந்தைகள் துறை சார்பில் முதன்முறையாக குழந்தைகளுக்கான சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளது. இறுதிநிலை சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட 11 வயது சிறுமிக்கு கடந்த 1.5 ஆண்டுகளாக டயாலிசிஸ் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிறுமியின் தாய் தனது ஒரு சிறுநீரகத்தை மகளுக்கு தானமாக வழங்கியதை அடுத்து இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. தற்போது தாய் சே இருவரும் நலமாக உள்ளதாக ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா கிராமத்தில் சிப்காட் அமைக்க நிலங்களை கையகப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கையை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்றுள்ளது. நிலம் கையகப்படுத்துவதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இந்த முடிவை அம்மாநில அரசு எடுத்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் வரும் 24ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, அன்புக்கும் அழகுக்கும் புதுச்சேரியை மிஞ்ச யாருமே இல்லை, அதே போல அறிவுக்கும் ரசனைகளுக்கும் நம்ம பெண்களை மிஞ்ச ஆளும் இல்லை. தமிழ் மக்களின் இதய துடிப்பாய் ஒலிக்கும் உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மதிய வேளையில் மலரும் பெண்களின் பிரத்யேகமான நேரம் இது. வீட்டு வேலைகளுக்கு ஒரு குட்டி பிரேக் போட்டுட்டு உங்களை நீங்களே கொண்டாடுற ஒரு ராஜபோக நேரம், முழுக்க முழுக்க பெண்களின் ரசனைக்காக, பெண்களின் ஆதிக்கத்திற்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான மேடையான இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதேவில் மகளிர் உங்கள் சாய். நிகழ்ச்சிக்காக உங்க வீட்டு பிள்ளையாக இந்த மதியம் உங்க குரலை கேட்க துடிக்கும் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே சீனு தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்க மனசுல என்ன ஓடுது, எந்த பாட்டை கேட்டு நீங்க கலக்க போறீங்க, போனை எடுங்க, உங்களுக்கான மேடை ரெடியா இருக்கும். நீங்க உங்களுக்கு விருப்பமான பாடலை நம்ம நிகழ்ச்சியில கேட்கலாம். அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களுக்கு. இது எஃப்எம் ரெயின்போ.

0: கடற்கரை காத்துல கலந்து வர இசை, அதுதான் நம்ம எஃப்எம் ரெயின்போ தர விசேஷமான விசை. வீட்டு எல்லைகளை தாண்டி உங்களோட ஆசைகளை சிறகடிக்க வைக்கும் மேடே இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஹாய் ஸ்நேகிதேவில் மகளிர் உங்கள் சாய். இன்னைக்கு நம்ம நாளோட முதல் சிநேகிதியின் லைன்ல வரப்போறாங்க. ஃபர்ஸ்ட் காரியம் பெஸ்ட் காரியம்னு சொல்லுவாங்க. வாங்க, யாரு அந்த முதல் மகாராணின்னு சொல்லிட்டு நாம கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: சார். வணக்கம்
1: மேடம்,
0: சொல்லுங்க, யார இங்கிருந்து பேசுறீங்க? என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
1: வானத்தை போல பாட்டுல இருந்து ரோஜா பூ மாலையிலே முல்லைப்பூ சேர்ந்ததாம், அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: ஓகே மேடம், சூப்பர். கேட்டலாமா உங்களுக்கு?

0: மனப்பாடலே
1: கேட்கலாம் சார். தேங்க்யூ சார்,
0: கால் பண்ணதுக்கு நன்றி மேடம்.
1: நன்றிங்க சார்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு விருப்பான பாட்டை கேட்கணும்னா நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களுக்கு.

0: தமிழ் மக்களோட அன்றாட வழக்கத்துல பிரிக்க முடியாத ஒன்று இது. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உங்க கவலைகளை காத்துல பறக்க விட்டு பாட்டால மனசு நிரப்புற இடம் இது. ஹாய் ஸ்நேகிதேவில் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்க வெயிட் பண்ணிட்டு இருக்க மகளிர் யாருன்னு சொல்லிட்டு நாம கேட்டுடலாம். வணக்கம்.
1: இந்த மகளிர் தமிழ்ச்செல்வி
0: சொல்லுங்க மேடம். சூப்பர். எந்த சேதராப்பட்டில இருந்து தமிழ்ச்செல்வி இல்லைங்களா? ஓகே மேடம், சூப்பர். சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
1: ராஜாஜி
0: நன்றி மேடம். நன்றி. நிகழ்ச்சியில நீங்களும், அதாவது மகளிராகிய நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்கணும்னா நீங்க அதுக்கு கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களுக்கு.

ராகங்கள் 100 வரலாம், ஆனா நம்ம எஃப்எம் ரெயின்போ தர சுகமே வந்து பாத்தீங்கன்னா தனி ரகம். பெண்களின் புன்னகைக்கு முன்னாடி இந்த உலகத்தோட எந்த அழகும் ஈடாகாது. அந்த புன்னகையை அதிகமாக்கவே இந்த ஹாய் ஸ்நேகிதே மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப மல்டி டாஸ்கிங்ல ஆண்களை தூக்கி சாப்பிடுற ஒருத்தவங்க வந்து லைன்ல ரெடியா இருக்காங்க. வீட்டு வேலையை ஓரமா வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்ப

0: ராகங்கள் 100 வரலாம், ஆனா நம்ம எஃப்எம் ரெயின்போ தர சுகமே வந்து பாத்தீங்கன்னா தனி ரகம். பெண்களின் புன்னகைக்கு முன்னாடி இந்த உலகத்தோட எந்த அழகும் ஈடாகாது. அந்த புன்னகையை அதிகமாக்கவே இந்த ஹாய் ஸ்நேகிதே மகளிருங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப மல்டி டாஸ்கிங்ல ஆண்களை தூக்கி சாப்பிடுற ஒருத்தவங்க வந்து லைன்ல ரெடியா இருக்காங்க. வீட்டு வேலையை ஓரமா வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்ப நம்ம பாட்டு கேட்க போறோம் சொல்லிட்டு யாரும் அவங்க சொல்லிட்டு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்க மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சார்.
0: ஓகே மேடம், சூப்பர். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: ஆனந்தம் அந்த பாட்டுல இருந்து பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நானை வல்ல சார்.
0: ஓகே, இந்த பாட்டை கேட்டு இப்ப ஆனந்தமா நீங்க இருக்க போறீங்க இல்லீங்களா?
1: ஆமாங்க சார்.
0: ஓகே, கால் பண்ணதுக்கு நன்றி.
1: தேங்க்யூ சார்.
0: நன்றி மேடம். மகளிராக நீங்களும் நம்முடைய நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாட்டை கேட்கணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களுக்கு.

0: பாட்டு கேட்கறதுக்கு ஆயிரம் வழி இருக்கலாம், ஆனா பாசமா பேசுறதுக்கு எஃப்எம் ரெயின்போ மட்டும்தான் இருக்கு. வார்த்தைகள் சொல்ல தவறிய உணர்வுகளுக்கு பாடல் வழியா உயிர் கொடுத்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சியின் ஹாய் சினேகிதேவில் மகளிர் உங்கள் சாய். இப்ப பேச போற நேயரோட குரலை கேட்டா மதிய நேரத்து அசதியே பறந்து போயிடும் போல. அம்புட்டு எனர்ஜியா நம்முடைய நிகழ்ச்சியில பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சினேகிதி. அவங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க மேடம், சொல்லுங்க. யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: அரவிந்த், திருவண்ணாமலை.
0: சூப்பர் மேடம், சொல்லுங்க என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: வள்ளி படத்துல இருந்து எந்த நல்ல பாட்டு?
0: ஓகே, கேட்டுடலாமா உங்களுக்கான பாடலை?
1: தேங்க்யூ சார், கேட்கலாம் கேட்கலாம்.
0: கால் பண்ணதுக்கு நன்றி. மற்றும் 2 2 7 1 7 7 0 என்று எங்களுக்கு

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியீடு ஓர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: சுட சுட மதிய சாப்பாடு, சுகமான எஃப்எம் ரெயின்போ பாட்டு, இதை விட வேற என்ன வேணும்? உங்க லஞ்ச் டைம் இன்னும் கொஞ்சம் லவ்லி டைம் மாத்திட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதேவில் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. லஞ்ச் டைம் முடிச்சுட்டு ரிலாக்ஸா போனை கையில வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட பாட்டு கேட்க வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த மகளிர் இப்ப யாருன்னு சொல்லிட்டு நாம கேட்டுலாம். வணக்கம்.
3: வணக்கம் அமைதி புன்னகை மதிய வணக்கம். கடலூர்ல இருந்து நல்லா பேசுறேன், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லமா இருக்கேன் மேடம், நல்லமா இருக்கேன். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: எல்லா பெண்களை ரொம்ப சூப்பரா புகழ்றீங்க.

0: ரொம்ப ரொம்ப எங்க பெண்களுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி நன்றி மேடம். சொல்லுங்க என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
0: எனக்கு வந்து பூவை உனக்காக படுத்துறது சொல்லாமலை இந்த பாட்டு.
1: ஓகே கேட்கலாமா? உங்களுக்கான பாடலை கால் பண்ணதுக்கு நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாட்டை கேட்கணும்னா, அதாவது மகளிராகிய நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாட்டை கேட்கணும்னா, கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களுக்கு.

0: எல்லையல் இல்லாத இசைப்பயணம் எஃப்எம் ரெயின்போ 102.8 இது தனித்துவ அடையாளம். உங்க மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற நினைவுகளை தட்டி எழுப்பும் நேரம் இது. ஹாய் ஸ்நேகிதே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப அடுத்து தொழில் வராங்க. இவங்க பாட்டு கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா கேட்கணும்னு ஆசைப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நாம பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், பாண்டன் ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கு மேடம். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? நீங்களும் உங்களுக்கு விருப்பமான சூப்பர் ஹிட் பாட்டை நம்முடைய நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்று எங்களுக்கு

0: தென்றல் காற்றில் தெரிக்கும் இசை. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தித்திக்கும் திசை. பெண்களின் இதய துடிப்பை அப்படியே பிரதிபலிக்கிற ஒரே ரேடியோ ஷோ இது. ஹாய் ஸ்நேகிதேவில் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. வெட்கத்தையும் புன்னகையையும் கலந்து தனக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறதுக்காக இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்க மகளிர் யாருன்னு சொல்லிட்டு நாம கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். ஓகே மேடம், சூப்பர். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: நீங்க
0: ஓகே கேட்டுலாமா உங்களுக்கான பாடலை?
1: நன்றி சார்,
0: கால் பண்ணதுக்கு நன்றி.

0: தமிழ் மக்களின் பண்பாட்டை பாடல்களால் சொல்லும் உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 பாசமான உறவுகள் அழகான பாடல்கள். இது ஹாய் ஸ்நேகிதேவின் ஆனந்த கொண்டாட்டத்தை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில பாடல் கேட்க வெயிட் பண்ணிட்டு இருக்க மகளிர் யாருன்னு சொல்லிட்டு நாம கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்துங்க சார்.
0: ஓகே மேடம்,
1: இருக்கீங்களா?
0: நலமா இருக்கு மேடம், சொல்லுங்க மேடம், என்ன பாட்டு மேடம் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து புன்னகை லைன் கிடைச்சோடனே ஒரு குழப்பம் ஆயிடுச்சுங்க சார். அதனால புன்னகை மன்னன்ல இருந்து

0: நோகும் மழை துளி தெரித்தது எனக்குள்ளே குளித்தது நினைத்தது பலித்தது.
1: ஓகே மேடம், தம்பி நாம வந்து நீங்களே பாடிட்டு இருப்பீங்க, ஓகே. மீதி பாட்டை வந்து நம்ம நேரில் கேட்கணுமா வேணாமா?
0: ரொம்ப நாள் ஆச்சுங்க சார் கேட்டு. ரொம்ப
1: கேட்டலாம் மேடம், உங்களுக்கு விருப்பமான பாட்டை. கால் பண்ணதுக்கு நன்றி.
0: நன்றி
1: நன்றி மேடம். நன்றி மேடம்.

0: நேரம் போடதே தெரியல. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உங்க மனசை விட்டு என்னைக்குமே பிரியாது. இன்றைக்கு மதியத்தை ஹாய் ஸ்நேகிதேவின் பாடல்கள் விடைபெறலாம். ஆனா நம்ம அன்புக்கு என்று முடிவே இல்லை. இன்றைய நிகழ்ச்சியின் லாஸ்ட் பட் லீஸ்ட் முத்தாய்ப்பான ஒரு பாட்டை கேட்டு இந்த மதியத்தை நிறைவு செய்ய போறாங்க. ஒரு மகளிர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: இடஞ்சாவிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: ஓகே மேடம், சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: உதய கேத்துல இருந்து பாடநிலாவை பாட்டு வேணும் சார்.
0: ஓகே, கேட்டலாமா உங்களுக்கான பாடலை?
1: தேங்க்யூ சார், கேட்டலாம்.
0: கால் பண்ணதுக்கு நன்றி மேடம்.
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நல்ல பாடல்களோடும் அதை விட அழகான மகளிரின் அன்பான பேச்சோடும் நேரம் போனதே தெரியல. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில ஏன் கூட பேசி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசித்த அத்தனை மகளிருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். லைன் கிடைக்காம போனவங்க கண்டிப்பா நாளைக்கும் ட்ரை பண்ணுங்க. வீட்டு வேலைகளுக்கு நடுவில் உங்க மனசுக்கான ஒரு குட்டி ஓய்வு கிடைச்சிருக்கு நம்புறம். மீண்டும் நாளை மதியம் சரியா 1 மணிக்கு இதே துளலோட புது பாடல்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடனும் புன்னகையிடம் விடைபெறுவது உங்களின் அன்பு தோழன் ஆர்ஜெட் சீனு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இதே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கலந்திருக்கும் நேயர்களுக்கு இனியொரு மதிய வணக்கம். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் தீபா. இன்னைக்கு நம்ம காலத்து வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் நம்மளோட பிளேலிஸ்ட்ல வந்து TM சவுந்தரராஜன் அவருடைய வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ் கொண்டு வந்திருக்கோம். கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இது FM ரெயின்போ புதுவை 102.8. ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பாடல் பாசம் திரைப்படத்திற்காக. ஸோ TM சவுந்தரராஜனோட சோலோ சாங் இது. ஸோ இந்த பாசம் திரைப்படம் பார்த்தீங்கன்னா, மகன் வந்து அம்மா மேலே எந்த அளவுக்கான எக்ஸ்ட்ராடினரி லவ் அப்படின்னு வச்சிருக்கிறத ஒரு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு படம் இந்த திரைப்படத்தை. இந்த பாடல் உங்களுக்காக.

உலகம் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உலகம் பிற

0: எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக.
1: காலத்து வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல டி எம் சவுந்தரராஜனோட சோலோ சாங்கை நம்ம கேட்க போறோம், நிச்சய தாம்பலம் திரைப்படத்துல இருந்து. ஸோ வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு ரொமான்டிக் ட்ராமா ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்மளோட சிவாஜி கணேசன் நடிச்சு வெளிவந்த இந்த திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டேன். ரெயின்போ புதுவாய் 102.8.

அழைத்து வென்ற கானங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 2:26 ஆயிட்டு இருக்கு. சோ பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாங், வெரைட்டிஸ் ஆஃப் மாடுலேஷன்ல நான் ஒரு சாங் கேட்டேன், ஷேர் பண்ணோம் நிச்சய தாம்பலம் திரைப்படத்துல இருந்து. சோ அடுத்ததான் நம்ம கேட்கலாம் குடியிருந்த கோவில் திரைப்படத்துல இருந்த பாடல். சோ இது ஒரு ஸ்பை திரைப்படம். சோ அது மட்டும் இல்லாம ஒரு பாக்ஸ் ஆபீஸ் 100 நாட்கள் ஓடி ஒரு பாக்ஸ் ஆபீஸ் கொடுத்த ஒரு சக்சஸ் கொடுத்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தின் மூலமாக வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த எம்ஜிஆருக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து உங்களுக்காக ஒரு பாடல், நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு பாடல்ல கொஞ்சம் வெரைட்டிஸ் ஆஃப் சாங் கொடுத்துருக்கோம். துள்ளுவதோ இழப்பை அப்படின்ற திரைப்பட பாடல். ஸோ டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி அப்படின்னு குழுவினர் இணைந்து பாடியிருக்காங்க. இந்த நேரத்தில் காலத்தில் கானங்கள் நிகழ்ச்சியில் கேட்டேன் ஷேர் பண்ணுங்க. ரெயின்போ புதுவாய் 102.8.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: காலத்தின்று கானங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 2:31 ஆயிட்டுருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் அடுத்ததாக டிஎம்மோட சோலோ சாங் வருது, இருவர் உள்ளம் திரைப்படத்தில் இருந்து. ஸோ இந்த

பிலிம் பாத்தீங்கன்னா இது ஒரு ரொமான்டிக் அனுபவ பிலிம், டைரக்டர் பை எல் வி பிரசாத். அது மட்டும் இல்லாம இது ஒரு பாக்ஸ் ஆபீஸ் கொடுத்த ஒரு படமும் கூட. ஓகே, இந்த படத்துல என்ன கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதை ஃப்ரம் பிரெயின் போ புதுவாய் 102.8.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அக்ஷஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
2: பின்றாங்கப்பா.
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
6: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும்
7: என்ன தப்பு
6: பண்ணதே? நான் தான்
7: வெளியே போக விடுற.

0: அதிருது
1: அதிருதுல்ல.
2: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
3: லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ.

காலத்து ஒன்று காலங்கள் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 2:40 ஆயிட்டு இருக்கு. பயங்கர சாங்ஸ் எல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். டி எம் சவுந்தரராஜனோட சோலோ மற்றும் காம்போ சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். சொந்தங்களை இப்ப கேட்கலாமா? இதே வினய் திரைப்படத்துல இருந்து பாடல் உங்களுக்காக.

கலத்து வென்று காணங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 2:48 நிமிடம் ஆயாச்சு. சோ நம்ம நிகழ்ச்சியில அடுத்த தாத்தியம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடியிருக்கிறாங்க. பயங்கர ஒரு ஃபேமஸான சாங் பட்டினத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: காலத்து வென்று கானக நிகழ்ச்சியோட நிறுவனத்துக்கு வந்தாச்சு. ஸோ நிறைவான பாடல் எப்படி நம்ம வந்து டிஎம்எஸ் ஓட சோலோ சாங்கோட ஸ்டார்ட் பண்ணுவோம், அதே மாதிரி டிஎம்எஸ் ஓட சோலோ சாங்கோட நம்ம வந்து நிகழ்ச்சி வந்து பினிஷ் பண்றோம். ஸோ நிலையத்தின் நேரம் பாத்தீங்கன்னா 2:54 நிமிடமாயாச்சு. ஸோ எந்த மனிதன் திரைப்படம் தான் நம்மளுடைய நிகழ்ச்சி நிறைய செய்து எஃப்எம் ரெயின் போல அடுத்த நிகழ்ச்சி கல்லூரி பூக்கள் இருக்கு, மிஸ் பண்ணாம கேளுங்க.
1: அந்த ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே, நண்பனே, நண்பனே.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது.

இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன் நண்பனே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போ

ஹலோ மக்களே, நேரம் சரியா 3:01 ஆயிட்டு இருக்கு. கல்லூரி புகழ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது உங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. இன்னைக்கு நம்ம கல்லூரி புகழ் நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி வைபான அவங்க பிளேலிஸ்ட்ல இருக்க மாதிரி சாங்ஸையும், அதே மாதிரி கூடவே ரொம்ப லெக்சரா இல்லாம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்க ஒரு சில டிப்ஸ், அது மட்டும் இல்லாம எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், இது எல்லாத்தையுமே தான் நம்ம இன்னைக்கு ஷோல பார்க்க போறோம். சோ மிஸ் பண்ணாம கேளுங்க. இது கல்லூரி புகழ் நிகழ்ச்சி.

நேரம் சரியா 3:06 ஆயிட்டு இருக்கு. கல்லூரிப்புக்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் உங்க ஏஞ்சலா. இன்னைக்கு சொன்ன மாதிரியே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்க ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அதுல ஃபர்ஸ்டா சொல்ல போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மூவ். காலேஜ்ல யாராவது புதுசா பார்த்தா பேச தயக்கமா இருக்கும்ல, நிறைய டைம் வந்து பேசலாம்னு தோணினாலும் அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னாலே பேசாமலே போயிடுவோம். அந்த மாதிரி அவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காதீங்க, சிம்பிளா ஒரு ஹாயில் ஆரம்பிங்க. கான்ஃபிடன்ஸ் வரும்னு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, ஆக்ஷன் எடுத்தா தான் கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ இந்த டிப்ஸை மனத்தில் வச்சுக்கிட்டே அடுத்ததா ஒரு ஜாலியான பாட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து இந்த பாட்டு வந்து ரொம்பவே இப்போலாம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தாலும் நிறைய பேர் இந்த சாங் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த சாங்கை தான் இன்னைக்கு நீங்கள் கேட்க போறீங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

கல்லூரி புகழ் நிகழ்ச்சியில உங்களுக்கான அடுத்த டிப், ஸ்பீக் அப். கிளாஸ்ல நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் கை மட்டும் மேல போகவே போகாது. எவ்வளவு நேரம் அந்த ப்ரொஃபசர் கத்தனாலும் சரி, எப்பவுமே வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும் தான் திரும்ப திரும்ப ஆன்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு ஆன்சரே தெரிஞ்சாலும் ஆனா நம்ம வந்து எதுக்கு ஏதாச்சும் நினைச்சுப்பாங்களோ, எல்லாரும் நம்ம பார்த்து சிரிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையை தூக்காமலே இருப்போம் இல்லையா. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ஒரு தடவை பேசி பாருங்க. ராங்கா ஆன்சர் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, சைலண்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றது எவ்வளவோ பெட்டர் இல்லையா.

டோன்ட் ஓவர் திங்க். ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இதை ஏன் அனுப்பின, அவங்க என்ன நினைப்பாங்க, ரிப்ளை பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இப்படியே ஒரு 30 minutes ஓவர் திங்க் பண்றீங்களா? எல்லாத்தையும் பர்ஃபெக்டா செய்யணும்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் பி ஜெனியூன். உங்களுக்கு தோன்றதை செய்யுங்க, செஞ்சதுக்கு அப்புறம் அதை நினைச்சு ரிக்ரெட் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஒரு தாட்டோட ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம்.

நம்ம கலருப்புகள் நிகழ்ச்சியில் அடுத்ததா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் கேட்கலாம். தமிழகத்தில் உள்ள தபால் நிலையங்களில் காலி பணியினங்களுக்கான அறிவிப்பு. கிராம தபால் பணியாளர் பிரிவில் கிளை போஸ்ட் மாஸ்டர், உதவி போஸ்ட் மாஸ்டர் பணியில் சென்னையில் 16, செங்கல்பட்டில் 68, கடலூரில் 57, கோவையில் 41, மதுரையில் 54, திருநெல்வேலியில் 50 இடங்கள் உட்பட மொத்தம் 2095 காலி பணி

இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு. வயது 21/9/2026 தேதியின்படி 18 வயது முதல் 40 வயதிற்குள். சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் விண்ணப்பிக்க கட்டணம் ₹100. SC/ST பிரிவினர்களுக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 21/9/2026. மேலும் விவரங்களுக்கு indiapost.gov.in/GDS online engagement என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். இன்னொரு வாட்டி சொல்றேன், indiapost.gov.in/GDS online engagement என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம்.

வெல்கம் பேக் டு கல்லூரிப்புகள் ஷோ. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 102.8. உங்களோட கல்லூரிப்புகள் ஷோல அடுத்ததான டிப்ஸ் என்னன்னா, சே நோ டு கம்பாரிசன். அவனுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கு, அவளுக்கு நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கு, இன்னொருத்தனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இப்படி உங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்றத முதல்ல நிறுத்துங்க. கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தா கான்ஃபிடன்ஸ் எப்படி வரும்? நம்ம கம்பேர் பண்ண நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியா தான் ஆகும். ஸோ அவங்களோட ஜேர்னி வேற, உங்களோட ஜேர்னி வேற. ஃபோகஸ் ஆன் பிகமிங் அ பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யூ. ஸோ அடுத்தவங்களை பத்தி நீங்க கவலைப்படாம உங்களோட லைஃப்ல நேத்து நான் இருந்ததை விட இன்னைக்கு நான் எவ்வளவு பெட்டரா இருக்கேன் அதை மட்டுமே ஃபோகஸ் பண்ணாலே லைஃப் ஈஸி ஆயிடும்.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழிகிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கரையிற
0: நெளிகிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்த

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
4: நேரம் சரியா 3:31 ஆயிட்டிருக்கு. கல்லூரி புகழ் நிகழ்ச்சியில உங்களுக்கான அடுத்த டிப்ஸ், 2 மினிட் ரூல். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டேஞ்சரஸான வேர்டு இருக்கு, என்ன தெரியுமா? அப்புறமா பண்ணிக்கிறேன். அசைன்மெண்ட் அப்புறமா பண்ணிக்கலாம், நோட்ஸ் அதையும் அப்புறமா பண்ணிக்கலாம், சரி ரூமாச்சு கிளீன் பண்ணுமா அதையும் அப்புறமா பண்ணிக்கலாம். ஒருவேளை 2 மினிட்ஸ்க்குள்ள முடிக்க முடியும்னா அதை உடனே பண்ணிடுங்க. சின்ன வேலையை போஸ்ட்பான் பண்ணாம முடிச்சுட்டா பெரிய

காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அடுத்த டிப், ஃபோன் பார்க்கிங். ஒரு 10 நிமிஷம் படிக்க ஃபோன் எடுப்பீங்க, ஆனால் 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? இந்த வீடியோ நமக்கு இவ்வளோ ரிலேட்டபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த வேலைக்காக ஃபோன் எடுத்தீங்கன்றதே ஒரு கட்டத்தில் மறந்துடுவீங்க. ஸ்டடீஸ் அல்லது இம்பார்ட்டண்டான ஒர்க் பண்ணும்போது ஃபோனை வேற இடத்துல வச்சுட்டு அந்த ஒர்க்கை பண்ணி பாருங்க. உங்க கையில ஃபோன் இல்லாத அந்த 30 மினிட்ஸ் உங்க ஃபோக்கஸ் உங்க கையில இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: தொடர்ந்து நம்ம கல்லூரி புகழ் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் கேட்கலாம். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் புதுச்சேரி தேசிய தொழில் சேவை மையம் விடுத்துள்ள ஒரு அறிவிப்பு, ST மாணவர்களுக்கான இலவச மற்றும் உதவித்தொகையுடன் கூடிய பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. தகுதி உள்ள SC ST வேலைவாய்ப்பு தேடுபவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ள பயிற்சி பாடநெறிகளில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அலுவலக தானியங்கி, கணக்கியல் மற்றும் பதிப்பக உதவியாளர், கணினி பயன்பாட்டு வணிக கணக்கியல், சைபர் பாதுகாப்பு வலைதள மேம்பாட்டு உதவியாளர். வயது வரம்பு 1/9/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 30 வயது வரை. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது 12ஆம் வகுப்பு பயிற்சிகளில் சேரும் ஒவ்வொரு பயிற்சியாளர்களுக்கும் மாதம் ₹1000 உதவித்தொகை வழங்கப்படும். SC ST விண்ணப்பதாரர்கள் தேசிய தொழில் சேவை மையம், எண் 6, முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 6050005 என்ற முகவரியில் காலை 10 மணி முதல் மாலை 5:30 வரை, திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை செல்ஃப் அட்டஸ்டேஷன் செஞ்ச உங்களோட டாக்குமெண்ட்ஸை நீங்க சப்மிட் பண்ணணும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 25ஆம் தேதி ஆகும். இணைக்க வேண்டிய ஆவணங்கள் 10th மற்றும் 12th மார்க்ஷீட், ஆதார் கார்டு, கேஷ் சர்டிபிகேட், குடும்ப ஆண்டு வருமான சான்றிதழ், வேலைவாய்ப்பு பரிமாற்ற பதவி நகல், வங்கி கணக்கு புத்தகத்தின் நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 2. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 8870073622, மற்றொரு எண் 9629342446.

0: பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போலாமா?
1: எக்ஸ்கியூஸ் மீ,
2: எக்ஸ்கியூஸ் மீ. ஜி
1: கஹியே. மதுரா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை.
2: சித்தார்த் கே பாப்பா கி தபியத் ठीक नहीं है.

0: அதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க?
1: எல்சா.
2: கோஸ்ட்.
3: ஹச்சிகோ.
0: நான் ஒரு பேர் சொல்லுவேன், ஆனா நீங்களா சிரிக்க கூடாது.

வெல்கம் பேக் டு கலரிப்புகள் ஷோ. நேரம் சரியா 3:49 ஆயிட்டு இருக்கு. இப்ப கலரிப்புகள் ஷோல நம்ம அடுத்ததா கேட்க போற டிப்ஸ் என்னன்னா, ஃப்ரெண்ட் சர்க்கிள் செக். உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஒருத்தர் இருப்பாங்க, டே இன்னைக்கு கிளாஸ் கட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஃப்ரெண்ட் சர்க்கிள் இன்னொருத்தர் இருப்பாங்க, டேய் படிக்கலாம்டா, ஏன்டா சும்மா கிளாஸை கட் பண்ணிட்டு ஊர் சுத்துறீங்க அப்படின்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ் தேவை தான், ஆனா உங்க க்ரோத்தை சப்போர்ட் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் தேவை. நீங்க அதிக நேரம் யாரோட இருக்கீங்களோ அவங்களோட ஹேபிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கும் வரும். இது வந்து கேட்கறதுக்கு வந்து வேடிக்கையா இருந்தாலும் இது வந்து உண்மைதான். நம்ம ஒருத்தவங்க கூடவே இருக்கிறப்போ அவங்களோட அசன்ஸா இருக்கட்டும், அவங்க பேசுற விதமா இருக்கட்டும், எல்லாமே நம்மளையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் இல்லையா. அதனால உங்க கூட இருக்கிற சர்க்கிளை நீங்க வைஸா சூஸ் பண்ணுங்க. அப்படி நீங்க வைஸா சூஸ் பண்றப்போ உங்களோட லைஃப் ஸ்டைலும் வைஸா மாறும்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
3: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
4: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
5: I can talk English, I can walk English, I can laugh English.
6: பெருமாள்யும்
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.

நேரம் சரியா 3:55 ஆயிட்டு இருக்கு. கல்லறுப்புக்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நோக்கி நம்ம வந்துட்டு இருக்கோம். சோ நம்ம நிகழ்ச்சியை வந்து என் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சூப்பரான ரெண்டு டிப்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா, ஸ்லீப் இஸ் ஈக்குவல் டு சார்ஜர். நைட்டு 1 மணிக்கு இன்னும் ஒரே ஒரு வீடியோ மட்டும் பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு சொல்லும். நம்மளும் வந்து பார்ப்போம், ஆனால் நான் அந்த 1 வீடியோ 10 வீடியோ ஆகும், டைம் போகிறதே தெரியாது. அப்புறம் காலையில் அலாரம் அடிக்கும் போது இன்னொரு 5 நிமிஷம் தூங்கலாமேன்னு சொல்லிட்டு தூங்கினா காலேஜ் பஸ்ஸே மிஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்லீப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணவே முடியாது. ஃபோன் பேட்டரி 10% ஆனால் நம்ம சார்ஜர் தேடுறோம்ல, அதே மாதிரி நம்மளோட பேட்டரியையும் கொஞ்சம் சார்ஜ் பண்ணிக்கணும். அதாவது நம்மளும் ஒழுங்காக தூங்கணும். அதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டிப். இன்னொரு டிப் என்னன்னா, 1% பெட்டர். லாஸ்டா ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், காலேஜ் லைஃப்ல எல்லாத்தையும் ஒரே நாள்ல சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இன்னைக்கு 10 பேஜஸ் படிக்கிறீங்கன்னா நாளைக்கு 11 பேஜ் படிங்க. இன்னைக்கு 10 நிமிஷம் நடந்தா நாளைக்கு 15 நிமிஷம் நடங்க. குட்டி குட்டியா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாதான் அது கன்சிஸ்டன்டாவும் இருக்கும், அது ஈஸியாவும் இருக்கும். யாரையும் பீட் பண்ணணும்னு ஓடாதீங்க. நேற்றைய விட உங்களை இன்னைக்கு பீட் பண்ணணும்னு நினைச்சு நீங்க ஓடுங்க. உங்களுக்கு நீங்க மட்டும் தான் காம்படிஷனா இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது காலேஜ் லைஃபும் ஜாலியா இருக்கும், உங்களோட லைஃப்லயும் உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். சோ இன்னைக்கு கல்லூரிப்புகள் நிகழ்ச்சியில நீங்க இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி டிப்ஸ், அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் இதெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஞ்சலா.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:01, நான்கு நொடிகள். இது ஆகாஷவாணி பொதுச்சேரியன் FM ரெயின்போ 102.8. நேர்கள் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்க அவங்க கட் கேமரா ரோலிங் டைம் வந்தாச்சு. அண்ட் இன்னைக்கு காமெடி ஷோல நான் அஜய் பாரி, என் கூட ஆர்ஜே
2: தீபா.
1: சோ சுவாரஸ்யமான இன்னைக்கு ஷோல என்ன கட்டணும் எல்லாருமே ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. சோ கட்ட கேட்டுடலாமா?
2: ஆமா கண்டிப்பா.
3: அப்புறம் ஃப்ரெண்ட், எனக்கு டிஃபனுக்கு அது வேணா இது வேணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏதோ உங்களால முடிஞ்ச மாதிரி இட்லி தோசை ஆப்பம் முட்டைக்கறி பாயா அந்த ரேஞ்சுக்கு போதும். முடிஞ்ச ரெண்டு ஆஃப் பாயில் போட்டு கொடுங்க.
4: சத்தியமா தான் கேக்குறேன், உன் வாழ்க்கை இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கியா இல்ல இடிச்சு வாங்கி ஒருத்த மாட்டிக்கிட்டா இன்னைக்கு வாங்கிட்டீங்களான்னு சொல்றியா?
2: முட்டைக்கறி எல்லாம் சொல்லவே கிடையாது.

0: வெளியூர்ல ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கோம், வீட்டுல இன்னைக்கு ஓ சமையல் இன்னைக்கு ஏன் சமையல் இருக்கும் போது ஒருத்தர் ரொம்ப தயிர் சாதமே வச்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அது பண்ணி தெரியா
1: நமக்கு வரும்போது மட்டும் ஈஸி ஆயிடும்,
0: ஒரு அதுக்கு முன்னாடி லிஸ்னர்ஸ் நீங்க இன்னைக்கு டயலாக பேசணும் அப்படின்னா டயல் பண்ணுங்க 0413-22-71-760 மற்றொரு N-22-71-770. சோ டயலாக் கேட்டுடலாம்.
2: அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டிஃபனுக்கு அது வேணும் இது வேணுங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏதோ உங்களால முடிஞ்ச மாதிரி இட்லி தோசை ஆப்பம் முட்டைக்கறி பாய அந்த ரேஞ்சுக்கு போதும். முடிஞ்ச முடிஞ்ச ரெண்டு ஆஃப் பாயில் போட்டு கொடுங்க.
1: ஒரே ஒரு கண்டிஷன் தான் ஜெயராம் சார் மாதிரி பேசலனாலும் உங்க வாய்ஸ் நீங்க பேசலாம், உங்களோட அனுபவங்களை நீங்க ஷேர் பண்ண கால் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போவன்
0: ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போவன் கட் கேமரா ரோலிங். சோ லிஸ்னர்ஸ் ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து கேட்போம்.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம் நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆர்வமா பங்கு பெறதுக்கு லைன்ல காத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. ஹலோ, யாரு, எங்கிருந்து பேசுறது? வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். கட் கேட்டீங்களா?
3: இல்ல, எனக்காக ஒரு வாட்டி பிளே பண்ணுங்க.
2: கண்டிப்பா பிளே பண்றோம். நீங்க யார், இங்க இருந்து சொல்லுங்க.
3: ஐயப்பன்.
2: ஓகே ஐயப்பன் சார், எப்படி இருக்கீங்க?
4: நினைவுகளை பகிர்ந்துக்குங்க.
2: இட்லி, தோசை, சப்பாத்தி.

0: லிஸ்ட் போயிட்டே இருக்கே.
1: ஒரு சப்பாத்தி
2: பொறிக்கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ்.
0: அவன் தான்
2: தமிழ்.
0: இங்கதான் ஐயப்பன். ஐய தமிழ் கிடையாது.
2: இது விஜய் படத்தோட டயலாக்.
0: ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர்
3: சார்.
0: தேங்க் யூ.
3: தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
2: நன்றி.
3: சோ தொடர்ந்து லைன்ல ரொம்பவே ஆர்வமா அடுத்த நேர் காத்துட்டு இருக்காங்க, கேட்டுடலாம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறது?
4: இதுவரைக்கும் கமிக்க நிகழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். இருக்கிறீங்களா?
3: வணக்கம் சந்திரசேகர் சார், நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். எப்படி இருக்கு இன்னைக்கு நம்ம ஊர்ல கிளைமேட்லாம்?
0: கொஞ்சம் நைட் வரைக்கும் நல்லதா இருந்துச்சு. மதியத்துக்கு மேல வெயில் வந்து பொழக்க ஆரம்பிச்சு. கிட்ட வந்துட்டாரு
4: சூரியன். பயங்கரமா மழை பெய்யுது மேம். சூப்பரா இருக்கு கிளைமேட்.
0: இங்க அனுப்பி வைங்க. தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு நாங்களும் பாடுவோம்.
5: அது வேணும் இது வேணும் கிடையவே கிடையாது. ஏதோ உங்களால முடிஞ்ச மாதிரி இட்லி தோசை ஆப்பம் முட்டைக்கறி பாயா அந்த ரேஞ்சுக்கு போதும். முடிஞ்ச
4: எனக்கு
5: இது வேணும் கிடையவே கிடையாது. ஏதோ உங்களால முடிஞ்ச மாதிரி இட்லி தோசை ஆப்பம் முட்டைக்கறி பாயா அந்த ரேஞ்சுக்கு போதும். முடிஞ்ச ரெண்டு ஆஃப் பாயில் போட்டு கொடுங்க. சத்தியமா நான் கேக்குறேன், உன் வாழ்க்கை இதுக்கு முன்னாடி வாங்கி தின்றுக்கியா இல்ல இடிச்சு வாங்க ஒருத்த மாட்டிக்கிட்டா இன்னைக்கு வாங்கி தின்றான்னு சொல்றியா
3: சார்? கேட்டுச்சுங்களா? இப்போ அது
4: அப்படியே எனக்கு என்ன தெரிஞ்சது நான் அப்படியே பேசிடுறேன்.
3: ஓகே சார், ஒரு லிஸ்டா அப்படியே ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ற மாதிரி மெனுவா ஜெயராம் சார் சொல்றாங்க. ஏண்டா இதெல்லாம் நீ சாப்பிட்டிருக்கே வாழ்நாள் அப்படின்னா கவுண்ட் பண்ணி சார் கவுண்ட் பண்ணி
4: சொல்லாதீங்க. தோசை இட்லி ஆப்பம் இதெல்லாம் கொடுங்க. பாயா இதெல்லாம் கொடுங்க.
0: கொடுங்க.
4: புடிச்சிருந்தா அது ரெண்டு ஆஃப் பாயில் போட்டு கொடுங்க. ஓ வாழ்க்கைய இது மாதிரி எல்லாம் பாத்திருக்கியா?
3: எங்களை
4: மாதிரியான பசங்களை
0: அண்டவன்
4: சொல்றான் இந்த அருணா முடிக்கிறான் அவ்வளவுதான். ரெண்டு டைலாக் எனக்கு தெரிஞ்ச டைலாக்.
0: ரெண்டுமே வந்து டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டைலாக்ஸ். யூத்துக்கும் வச்சுக்கலாம், நம்ம வந்து ஓனுக்கு வச்சுக்கலாம்.
4: இந்த டைலாக் ஒண்ணு இருக்கு, ஞாபகம் வந்துச்சு
0: பேசுறேன்.
4: மின்சார கண்ணா, வயசானாலும் உன்னுடைய அழகும் ஸ்டைலும் இன்னும் உன்னை விட்டு போகவே இல்ல. அப்படியா? ரெஜிமனுவா.
0: மறந்துடாதீங்க, மழை அனுப்பி வைங்க.
3: நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 4:52. இது ஆகாஷவாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்குமே இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். சோ நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யாரு எங்கிருந்து பேசுறது?
3: வாழப்பட்டாம்பாளையம் கலா பேசும். இருவரும் நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம். கலா மேடம் எப்படி இருக்கீங்க?
3: நானும் நலமா இருக்கேன்.
2: ஓகே மேம், இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான கட் ப்ளே பண்ணிருந்தோம் கேட்டீங்களா?
4: ஓகே, நீங்க மட்டும் விநாயக சதுர்த்திக்கு இப்படி வகை வகையா சுட்டு சாப்பிட்டுருந்தீங்கல்ல, வாங்க
2: ரொம்பவே ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு டயலாக் தான். பேசிடுறீங்களா?
3: ரெடி,
2: கட் கேமரா ரோலிங், ஸ்டார்ட்.

0: भाई फ्रेंड्स निकाले टिफिन, इडली, डोसे, आपम, उत्तपम, பாயா, முட்டகரி, பிடிச்ச ரெண்டு ஆம்லேட் போதுமா? சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் வாய்க்கு நீங்க பாத்தே இருக்க மாட்டேன். வாங்கி சாப்பிடுறியா?
1: இல்ல, இவ்வளவுலாம் சாப்பிடுறதுக்கு வயித்துல இடம் இருக்குமா?
0: நிஜமாவே ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம் நாங்க. என் வாழ்க்கையில நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டிஃபன் வெரைட்டி சாப்பிட்டதில்ல மேம். ஒரே ஒரு ஃபங்க்ஷன்ல என்ன பாத்தீங்கன்னா, நம்ம பரோட்டாலாம் நம்ம ஃபங்க்ஷன்ல என்ன சாப்பிடுறோம் மேம்,
1: வைக்க மாட்டாங்க பரோட்டா,
0: வைக்க மாட்டாங்களா மேம்? அங்க பாத்தீங்கன்னா பரோட்டா, இட்லி, தோசை, மினி தோசை, ஊத்தாப்பம், அப்புறம் வந்து குழி பணியாரம், கட்லெட், கொய்யாக்காய் மாடல்ல ஸ்வீட் மேம் பாத்துவா. கொய்யாக்காய் கட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு கேக்குறேன். அச்சு மேம், அந்த கிரீன், அந்த கொட்டை மாதிரி அந்த கட் பண்ணி வச்சா அந்த பீசா போட்டு
1: வைப்பாங்களா
0: இருக்கு மேம்.
1: நல்லா
0: இருந்துச்சு மேம். இது மாதிரி வெரைட்டிக்கு அந்த டைலாக் கரெக்டா இருக்கு மேம். பாக்குறேன்
2: இப்போ நீங்க சாப்பிட்ட மெனு எல்லாம் எங்க கிட்ட சொல்லி
1: எங்க
2: டெம்ப் பண்ணி விட்டு

0: இப்போ நீங்க சாப்பிட்ட மெனு எல்லாம் எங்க கிட்ட சொல்லி அது கொய்யாப்பழத்தை வந்துச்சீங்க பாருங்க. கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறது?
1: கடலூர் தேவனாபட்டினம் ஏ அன்வர் பாஷா.
0: பாஷா சார் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
0: நலமா இருக்கோம். அங்க எப்படி, மழையா வெயிலா?
1: இங்க வந்து மூடியா தான் மேடம் இருக்கு, மழையும் கிடையாது வெயிலும் கிடையாது.
0: பிளசன்ட்டா ஒரு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க.
1: ஆமா,
0: இந்த மழை டைம்ல ஒரு பஜ்ஜி போடலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஏத்த டயலாகும் சாப்பாடு வெரைட்டியா லிஸ்ட் கொண்டு வந்திருக்கோம். கேட்டிங்களா டயலாக?
1: ஒரு தடவை அதை ப்ளே பண்ணுங்க மேடம்.
0: ஓ கண்டிப்பா சார்.
2: அப்புறம் ஃப்ரெண்ட், எனக்கு டிஃபனுக்கு அது வேணாம் இது வேணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏதோ உங்களால முடிஞ்ச மாதிரி இட்லி தோசை ஆப்பம் முட்டைக்கறி பாய அந்த ரேஞ்சுக்கு போதும். முடிஞ்ச முடிஞ்ச ரெண்டு ஆஃப் பாயிண்ட் போட்டு கொடுங்க.
3: ஓகே பாஷா சார், கேட்டீங்களா?
2: முடிஞ்ச மாதிரி இட்லி தோசை ஆப்பம் முட்டைக்கறி பாய அந்த ரேஞ்சுக்கு போடும். முடிஞ்ச முடிஞ்ச ரெண்டு ஆஃப் பாயிண்ட் போட்டு கொடுங்க.
4: சத்தியமா நான் கேக்குறேன், உன் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கியா? இல்ல இடிச்சு வாங்கி ஒருத்தர் மாட்டிட்டா இன்னைக்கு வாங்கிட்டீங்களா சொல்றியா?
0: கேட்டீங்களா?
1: எனக்கு இது அறிவு கிடையாது, ஏதோ உங்களால முடிஞ்சது இட்லி தோசை ஆப்பம் முட்டைக்கறி அப்புறம்
0: அவருக்கு பிடிச்சத சேர்த்துக்கிறாரு. சொல்லுங்க
1: என்ன இதெல்லாம் நீ சாப்பிட்டிருக்கா இல்லையா? இல்ல எழுச்சி வாங்கி கிடக்கலாம் நீ இதெல்லாம் சாப்பிடலாம் நினைச்சிட்டு இருக்கியா?
3: இந்த டைலாக் நீங்க யார பத்தி சொல்லிருக்கீங்க?
0: நீங்க எப்படியாவது இந்த மாதிரி லிஸ்ட் டிமாண்டா கேட்டிருக்கீங்களா?
3: நடுவுல பூரிய சொல்லுவீங்களே எதுக்கு? பாஷா சார், உங்களுக்கு பூரி பிடிக்கும்ன்றது எங்களுக்கு இது மூலமா தெரிஞ்சிருச்சு.
1: இல்ல அவரு ஜெயராம சொல்லத்தானே செய்யறாரு.
3: சரி ஓகே, சூப்பர் சூப்பர், நல்ல டெலிவரி சார்.
1: மேடம் இதே டிஃபன் ஐட்டம் நான் சொல்லட்டா? எங்க வீட்டு பிள்ளை?
3: எங்க வீட்டு பிள்ளை சொல்லுங்க சொல்லுங்க.
1: ஹோட்டல்ல போய் நம்ம அம்ஜியா சார் கேப்பார், சூடா என்ன இருக்கு சாருக்கு, என்ன வேணும் சூடா என்ன இருக்கோ அதெல்லாம் வேணும். என்னென்ன வேணும் சாருக்கு? நாலு இட்லி, நாலு ஊத்தாப்பம், மூணு வசல் ரசம், மூணு மெதுவடை, ஆறு பொங்கல், ஆறு உப்புமா. நாலு இட்லி, நாலு ஊத்தாப்பம், மூணு மசால் தோசை, மூணு மெதுவடை, ஆறு பொங்கல், ஆறு உப்புமா, மூணு மசால் வடை. மசால் வடை இல்ல,
3: தப்பிச்சிச்சு மசால் வடை.
0: எந்த அளவுக்கு நீங்க மூழ்கி இருக்கீங்கன்னா பழைய டயலாகையும் ஞாபகம் வச்சிருந்து கரெக்டா இந்த டைம்ல சிங்க் பண்றீங்க பாருங்க.
3: சரி போய் நீங்க டீயும் மசாலா வடையும் போய் சாப்பிடலாம்.
0: பேச காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டுடலாம். ஹலோ வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் பாரிஜாத பூசி, வணக்கம் மாலை வணக்கம்.
0: வணக்கம்
5: தீபா மேடம், உங்களுக்கு நான் சேர்த்துதான் இவ்வளையா கட்டணும். தீபா மேடம்
3: மட்டும்

0: என்ன சொல்லவே இல்ல.
1: கடலூர்ல இருந்து வெண்ணிலா பேசுறேன் மேம்.
0: ஓகே வெண்ணிலா மேடம், ஐஸ்கிரீம் மேடம்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம், நலமா இருக்கோம். நீங்க நலமா?
1: நல்லா இருக்கோம் மேம்.
0: சூப்பர் மேம். ஓகே, நீங்க என்னெல்லாம் ஆட் பண்ண போறீங்க நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டயலாக் வந்து உங்களுக்காகவும் மத்தவங்க.
1: வேணா வேணா வேணா மேடம், டயலாக் வேணா
0: வேணா.
2: டயலாக் ஆயிடுச்சு. சூப்பர் மேம். அப்ப ரெடி, ஆனர் போயிடலாம்.
0: லெவல் நீங்க.
2: கேமரா ரோலிங்,
0: ஸ்டார்ட்.
1: அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஃபனுக்காக அது இதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். நீ உங்களால முடிஞ்சது இட்லி தோசை, இட்லி தோசை, அப்புறம் ஆப்பம், பாயா, முட்டைக்கறி, ஆம்லேட்டு, முடிஞ்ச ஆப்பாயில் சத்தியமா உங்க வாழ்க்கையில நீங்க சாப்பிட்டது இருக்கியா? இல்ல இனிச்ச வாங்க ஒருத்தன் கிடைச்சிட்டான்னு அவங்க கிட்ட வாங்கி தின்னு பாக்குறியா?
0: இல்ல இல்ல, யாரையோ நீங்க வந்து அட்டாக் பண்ற மாதிரியே இருக்கு. சொல்லிடுங்க அது யாருன்னு.
1: அப்படிலாம் இல்ல மேம், டைலாக் நல்லா போட்டிருந்தீங்க. அதனால அந்த இதே ஒரு மையமா உள்ள ஒரு டைலாக் நான் சொல்றேன் மேம்.
2: கண்டிப்பா
1: சொல்றேன். சாப்பிட வரீங்களா? ஆமா. இட்லி இருக்கா? இட்லி இருக்கு ஆனா சட்னி இல்ல. தோசை இருக்கா? தோசை இருக்கு ஆனா தோசை சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு ஆனா கிழங்கு இல்ல. பரட்டா இருக்கா? பரட்டா இருக்கு ஆனா குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு ஆனா ஓட்டை இல்ல. சரி, சூடா என்னதான் இருக்குது? அடுப்பு இருக்கு, அதுல நெருப்பு இல்ல.
2: ரொம்பவே ரசிச்சு இந்த மாதிரி கலந்துக்கிறது நமக்கும் ஒரு என்தூசியாசம் கூட்டிக்கிட்டே இருக்க. நேர்களே, இந்த மாதிரி நீங்களும் சுவாரஸ்யமா பகிர்ந்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச டைலாக்ஸ் எல்லாம் பேசி கலகலப்பா இன்னைக்கு ஷோவை நடத்தணுமா? கால் பண்ணுங்க 0413-227-1760 மற்றும் N2271770. சோ அடுத்ததா யாரு எங்கன்னு பேசுறாங்க கேட்டுடலாம். ஹலோ.
3: ஹலோ,
2: வணக்கம். சொல்லுங்க.
3: வணக்கம். சீயன் பாளையம் தண்டபாணி.
2: எங்களுக்கு
3: அதிகமா வேண்டியிருக்கு. ஒரு ஊத்தப்பம், ஒரு இடியப்பம், ஒரு பாயா, ஒரு சிக்கன் சிக்கன், ஒரு ஒரு பீசா, ஒரு பீசா. அப்படியே உங்களால முடிஞ்சுன்னா ஒரு ஆம்லெட். ஏண்டா இலிச்சிவன், இலிச்சிவன் எவன் வரான்னு பார்த்தா அவன் வாயில மிளகா அரைக்கலான்னு
2: பாக்குறியா? இந்த மாதிரி
3: எவன் இலிச்சிவாய மாட்டுவான்னு
2: நினைச்சுன்னு
3: இருக்கிறியா? உன் வாழ்நாள் இதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாதா?
2: அவனே
3: பில் பண்ணி என்ன நீனே சாப்பிட்டு என்னடா எழுச்சிவாயனடா, என்ன இந்த மாதிரி பட்டினி போட்டீர அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 1000 ரூபாய் எடுத்து குடுத்துட்டு நம்ம நான் வேற அழகா நடந்தா.
2: கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
4: கோழிகள் இருவருக்கும் பாலை வணக்கம்.

0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறது?
1: மா கலையரசு நல்லாப்பாளையம்.
0: கலையரசு சார் கட் கேட்டீங்களா?
1: நான் இப்படிதான் விழுப்புரத்துல வந்து நீங்க இன்றைக்கு வச்சேன்னு உங்க தர ஏமா
0: சார். இப்போ உங்களுக்காக அந்த கட் பிளே பண்ணிடுறேன், கேளுங்க.
2: எனக்கு டிஃபனுக்கு அது வேணா இது வேணாங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏதோ உங்களால முடிஞ்ச மாதிரி இட்லி தோசை ஆப்பம் முட்டைக்கறி பாய அந்த ரேஞ்சுக்கு போதும். முடிஞ்ச முடிஞ்ச ரெண்டு ஆஃப் பாயில் போட்டு கொடுங்க. சத்தியமா நான் கேக்குறேன், உன் வாழ்க்கை இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கி தின்றுக்கியா இல்ல இடிச்சு வாங்கி ஒருத்த மாட்டிக்கிட்டா இன்னைக்கு வாங்கி தின்றான்னு சொல்றியா?
0: ஓகேவா, கேட்டீங்களா?
1: பசங்க ரொம்ப பெருசா இருக்கு, அதோட சின்னதா இருந்தா கொடுக்கலாம்.
0: சரி, உங்களால எங்களுக்கு எவ்வளவு ஐட்டம் வேணுமோ ஐட்டத்தை கம்மி பண்ணிக்கோங்க லிஸ்ட்ல. சின்னதா நீங்க பேசிடுங்க.
1: என்னைய கஷ்டம் சொல்றீங்களா?
3: அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில டிஃபனுக்கு எனக்கு அது வேணும் இது வேணும்னு நான் கேட்கவே இல்ல. ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க லிஸ்ட.
1: அவசரத்துக்கு எதுவும் வரலாமா?
3: அவசரத்துக்கு எதுவும் வரலையா? சரி, நீங்க போயிட்டு
0: ஓகே சார்,
3: ஆர்டர் பண்ணுங்க, ஆர்டர் பண்ணுங்க. என்ன வேணும் ஹோட்டல்ல போய் சொல்லுங்க.
1: சரி, ஒண்ணே வர போய்
0: அவரு நிஜமாவே கிளம்பிட்டாருமே. சுவாரஸ்யமான இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும்னா உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்துக்கணும்னா இந்த காமெடி ஷோ கட் கேமரா ரோலிங். அண்ட் இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்கள் தொலைபேசி எண் வழியா கலந்துக்க வேண்டிய எண் உங்க நினைவிற்கு 2271760 மற்றொரு எண் 2271770. இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: இது ஆகாஷவாணி புதுச்சேரி, NFM ரெயின்போ 102.8. நேரம் 4:39, 49 நொடிகள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். சோ நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. இந்த தருணத்துல அடுத்ததா யாரு எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யாரு எங்கிருந்து பேசுறது?
3: ஆரி மேடம் அவர்களுக்கும் தீபா மேடம் அவர்களுக்கும் வணக்கம் சொல்வது இனமாங்கலம் ஆர் முருகன்.
2: தேங்க்யூ முருகன் சார். சார் டயலாக் கேட்டீங்களா?
3: கேட்டேன் மேடம், மறுபடியும் போடுங்க மேடம்.
2: ஓகே, உங்களுக்காக டயலாக்.
4: எனக்கு டிஃபனுக்கு அது வேணா இது வேணாங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏதோ உங்களால முடிஞ்ச மாதிரி இட்லி தோசை ஆப்பம் முட்டைக்கறி பாய அந்த ரேஞ்சுக்கு போதும். முடிஞ்ச ரெண்டு ஆஃப் பாயில் போட்டு கொடுங்க.
5: சத்தியமா நான் கேக்குறேன், உன் வாழ்க்கை இதுக்கு முன்னாடி வாங்கி தின்றுக்கியா இல்ல இடிச்சு வாங்கி ஒருத்த மாட்டிக்கிட்டா இன்னைக்கு வாங்கிட்டீங்களான்னு
2: சொல்றியா? கேட்டீங்களா சார்?
3: கேட்ட மேடம், சொல்ல முடியுமா? அதான் கேட்டுன்னு
2: இருக்கேன்.
3: கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஒரு இட்லி, ஒரு தோசை, ஒரு ஆப்பம், பாயா இல்லன்னா பூரி, முட்டை கறி, காபி, டீ, வாடை.
2: ஒரு முறையா
3: எனக்கு ஆனா நெய் இருந்தா நெய் கொண்டாங்க, நீ தானே இல்லாத கேட்டு வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா.

0: ஒரு முறையன்ற முறையில முறையாடுவேன் அவரு எனக்கு. ஆனா நெய் இருந்தா நெய் கொண்டாங்க, நீ தானே இல்லாத கேட்டு வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா, அவர் ஏற்கனவே ஒரு விசேஷத்துக்கு வாங்கி வச்சிருக்காரு பொழுது நெய், இது தெரியாம போச்சு எனக்கு. அது உண்மையிலுமே நெய்யை தான்ட்டாரு.
1: ஐயோ
0: கேட்ட நெய் இல்லன்னு சொல்லிதான் விளையாட்டு கேட்டேன்.
1: எனக்கு
0: தெரியல
2: மறுபடியும்
0: நம்ம கிருஷ்ணர் கேட்ட மாதிரி அவரு கேட்ட மேடம், அவரு அவரு அவர்கிட்ட இல்ல
2: பேசுறாங்க. கேட்டுடலாம். ஹலோ வணக்கம்.
3: ஒரு நகைச்சுவையே
1: கொடுக்குறேன்.
3: கோம்பி தலையா போய் வாழைப்பழம் வாங்கிடுவா குடிக்கிட்டு அண்ணே. வாழைப்பழம் என்ன விலை வேற? ரெண்டு வாழைப்பழம் ஒரு ரூபா, ரெண்டு பழம் கொடுங்க அண்ணே. இந்தாங்க அண்ணே. என்னடா ரெண்டு பழம் வாங்க சொன்ன ஒண்ணுதான் வாங்கிக்கிறேன், இதுதான் சரே உனக்கு ரெண்டு தானே வாங்கிட்டு சொன்னேன், ஒண்ணுதானே இது, ஒண்ணுதானே நான் வாங்கிட்டு
2: வந்தேன். இன்னொன்னு
3: ஒண்ணு எங்க? நான் ஒரு ரூபாய்க்கு ரெண்டு பழம் வாங்க சொன்னேன், ஒண்ணு இருக்கு, ரெண்டு ஒண்ணு எங்க? இதான் இருக்கு வேலை இது அடே அப்படி சொல்லி கோவப்பட்டு வச்சிருவாரு. அப்புறம் இந்த மாமா பசங்க வந்திருந்தாரு, அவர்கிட்ட போன் கேட்டாரு, அவசரத்து கேட்டாருன்னு சொல்லி கொடுத்தேன். சரி பேசிட்டு கொடுக்க போறாரு சொல்லி அதுக்குள்ள தோட்டத்து பக்கம் வர வேண்டிய வேலை
1: வந்துட்டேன்.
3: அவரு என்ன பண்ணாரு, இந்த பாடெல்லாம் கேட்கற மாதிரி மெமரின்னு சொல்லுவாங்க, நினைவு பதிவாங்க, அதை கேட்டு வீட்டுக்கு போயிட்டாரு.
1: போயிட்டாரு
3: வந்து பார்த்தா சுட்டுட்டாரு. கூட்டு போய் உனக்கு நான் தான் கேணினா கிடைச்சினா அவசரம் கேட்டேன்னு உனக்கு பேசுறது கொடுத்தேன், இருக்கிட்டு உரிய சுட்டி எடுத்து முடியே அப்படின்னு சொல்லி போய் அவங்க மனைவி கிட்ட சொல்லி இந்த மாதிரி திட்டு வேலை பண்ணு சொல்லி சண்டை போட்டு அதை கொடுத்தாங்க.
1: அது மாதிரி
3: நிகழ்வு எனக்கு கிடைச்சது. இன்னொரு நிகழ்வு சொல்லலாமா?
2: அதை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில சொல்லலாமா? ஏன்னா காலர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்த காலருக்கும் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்.
1: Thank you, thank you sir.
2: Thanks for calling. அடுத்ததா லைன்ல யாரு எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்டுடலாம். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்க, யாரு எங்க இருந்து பேசுறது?
4: பாரி மேடத்துக்கும் தீப மேடத்துக்கும் மாலை உற்சாகம்னா மாலை வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் எங்க இருந்து?
4: நான் முதலாளிப்பேட்டை இருந்து தங்கப்பாண்டி.
1: ஓகே தங்கப்பாண்டி,
4: நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நாங்களா சூப்பரா இருக்கோம் சார். டாப்ல
4: வந்துட்டீங்களா? வடை பஜ்ஜி,
1: வடை பஜ்ஜி, அப்புறம் அப்புறம் சொல்லுங்க.
4: அதெல்லாம் சாப்பிட்டீங்களா மேடம்? அதெல்லாம் சாப்பிட்டு காபி சாப்பிட்டீங்களா? மிஷின் காபி தான் சாப்பிடுவீங்க?
1: ஆமா, நாங்களே மிஷின் காபி.
4: ஏலக்கா போட்டு வரோம், ஏலக்கா போட்டு வரோம்,
1: ஒரு கோடி அப்பு நீ பாத்த.
4: ஓ, ஆபீஸ்க்கு எதிரில பேக்கரி இருந்தாலும் உங்களுக்கு மிஷின் காபி தான வரும்.
1: ஓகே சூப்பர். தங்கப்பாண்டி சார் சொல்லுங்க, நீங்க டைரக்ட் கேட்டீங்களா? நீங்க டெலிவரி பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா?
4: டெலிவரி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஆர்டர் கொடுக்கணும். ஒரு தடவை போட்டு விட்டீங்கன்னா கேட்டுட்டு
1: ஒரு தடவை ஆர்டர் கொடுக்கணும். ஒரு தடவை கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்காக நாங்க பிளே பண்றோம். கேட்டு
2: ஒரு தடவை என்ன சார், ரெண்டு தடவை பிளே பண்றோம். ஜெயராம் சார் ஒரு மெனு லிஸ்ட் குடுக்கறாரு, கேளுங்க.
5: அப்புறம் எனக்கு டிஃபனுக்கு அது வேணாம் இது வேணுங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏதோ உங்களால முடிஞ்ச மாதிரி இட்லி தோசை ஆப்பம் முட்டைக்கறி பாய அந்த ரேஞ்சுக்கு போதும். முடிஞ்சா முடிஞ்சா ரெண்டு ஆஃப் பாய் போட்டு கொடுங்க.
2: இப்போ இந்த டயலாகுக்கு கவுண்டமணி சார் ஒரு கவுண்டர் கொடுப்பாரு, அதையும் சேர்த்து கேட்டுருங்க.
5: எனக்கு டிஃபனுக்கு அது வேணாம் இது வேணுங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏதோ உங்களால முடிஞ்ச மாதிரி இட்லி தோசை.

0: ஆப்பம், புட்டக்கறி, பாய, அந்த ரேஞ்சுக்கு போதும். முடிஞ்சா முடிஞ்சா ரெண்டு ஆஃப் பாயில் போட்டு கொடுங்க.
1: எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்க மாட்டேன். எது கொடுத்தாலும் வாங்கி
2: சாப்பிட்டுவேன். சப்பாத்தி,
1: முட்டைக்கறி,
3: முடிஞ்சா
1: ரெண்டு ஆம்லெட்,
3: ரெண்டு ஆஃப் ஆயில்
1: அது போதும். அப்படி கவனம் இதெல்லாம்
2: உனக்கு ஓவரா தெரியல, இதெல்லாம் கேக்குறீங்க.
1: வாழ்க்கையில சாப்பிட்டுருக்கியா இல்ல ஒரு இருக்க வாங்க கிடைச்சிட்டான்னு சொல்லி எல்லாத்தையும் கேக்குறியா?
3: அவ்வளவுதான்
2: சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க உங்களுடைய இழிச்சுவாய மொமெண்ட். ஐயோ ஐயோ ஆள விடுங்க அப்படின்னு சொல்றீங்களா?
1: அப்படிதான் மேடம், இதெல்லாம் முன்ன பின்ன நீங்க சாப்பிட்டுருக்கியா இல்ல ஒரு இழுச்ச வாயம் கிடைச்சதான்னு சொல்லி எல்லாத்தையும் கேக்குறியா? அவங்க வீட்டுலதான் அவன் பேர் மகேந்திரன், அவங்க கிட்ட சொன்ன மச்சான் நான் போதும் போதும் சொல்லுவேன் நீ வச்சுனே இருக்கணும். அதான் மேடம், எப்ப சாப்பிட போனாலும் சோறு சோறு குழம்பு குழம்பு ரசம் ரசம் மோர் மோர் அப்படிதான் அடிச்சுட்டு வருவேன். அதனால மச்சா நான் போதும் போதும் சொல்லுவேன் நீ வெச்சினே இருக்கணும். என்ன நான் போதும் சொல்லுனா உங்க சொந்தக்காரங்க இதுல எடுத்து வச்சிட கூடாது, ஓரமா நீ வெச்சினேங்கற இலையில நான் அள்ளி தள்ளி நேக்கிறேன். அது மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டு போய் சாப்பிட்டு செம்ப சாப்பிட்டு வரும்.
2: சூப்பர் சூப்பர் சார். நல்ல, அதாவது நிறைய பேர் இந்த ஹாபிட் இருக்கு, பட் அது ஒரு நல்ல ஹாபிட் தான். சாப்பிட வேண்டிய வயசு நம்ம சாப்பிட்டுக்கணும் இல்லையா?
1: ஆமா மேடம், மூணு வேலையும் நம்ம கரெக்டா சாப்பிட்டோம் வச்சீங்கன்னா நம்ம எந்த நோயும் அந்த நெருங்காது.
2: கண்டிப்பா சூப்பர் சூப்பர். கேக்கு போதே ரொம்ப பாத்தீங்கன்னா சாம்பார்
1: மேடம் மேடம் பட்டாசு வெடிப்போம், பொங்கலுக்கு எல்லாம் கரும்பு சாப்பிடுவோம். ஆனா அந்த நேரத்துல நீங்க கூட பேசியிருந்தா ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு உங்களால அந்த அந்த பங்கன் அந்த நேரத்துல அனுபவிக்க முடியாது இல்ல?
2: அதுதான் உங்க கூட செலிப்ரேட் பண்றோமே சரவெடி.
1: அந்த கரும்பு கடிக்கிற இனிப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்காதுல்ல?
2: சொல்லும் போதே இனிக்காதா சார்?
3: இந்த மாதிரி நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணா டயல் பண்ணுங்க 0413-227-1760 மற்றும் N-227-1770.
2: ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு.
3: ஆமா, சோ லாஸ்ட் காலர் யார், அது லக்கியா எங்கிருந்து பேச போறாங்கன்னு கேட்க நாங்களும் ஆர்வமா காத்துட்டு இருக்கோம்.

0: சோ அடுத்ததா நிகழ்ச்சியின் நிறைவா ஒரு காலர் பேச காத்துட்டு இருக்காரு. யாரு, எங்க இருந்து அப்படின்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், ஸ்ட்ரீட்ல இருந்து பிரசாத் பேசுறேன்.
0: ஓகே பிரசாத் சார், டயலாக் கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேடம்.
0: ரெடியா பேசிடலாமா? கட், கேமரா ரோலிங், ஸ்டார்ட்.
1: எனக்கு அது வேணும் இது வேணும்னு எதுவும் நான் கேட்கல. எனக்கு இட்லி தோசை முட்டை ஆப்போ முட்டைக்கறி பாயா முடிஞ்சா ரெண்டு ஆஃப் பாயில் குடுத்தா போதும். சத்தியமா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சாப்பிட்டுருக்கியா? ஒரு இலிச்சை வாயம் கிடைச்சிட்டேன்னு கேக்குறியா? அதே மாதிரி இது இது சம்பந்தமா மேடம், ஒரு இன்னொரு இடத்துல கவுண்டமணி செந்திலும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போவாங்க. அப்போ சொல்லுவாரு என்ன வேணும் அப்படின்னு, எல்லாம் எனக்கு காலையில இருந்து இடது கண்ணு துடிக்குது, எனக்கு ஒரு ரெண்டு இட்லி போதும், அவனுக்கு எவ்வளவு வேணாலும் கொடுங்க அப்படின்னா செந்தில் நிறைய ஆர்டர் பண்ணுவாரு. சுமாரியா கொஞ்சம் சாம்பார் கொடுங்க சார், வேண்டாம் வேண்டாம் சுமாரியா சார், நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்லுவாரு, ஏண்டா அவனை மூஞ்சுக்கு 300 தடவை சாரு சாருங்கிறீங்க, அந்த நாய் திங்கிறதுக்கு பில்லு நான் தான் கொடுத்துருந்தோம்.
0: நிகழ்ச்சி நிறைவா வந்த காலர் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு டயலாக் எல்லாமே ஹோட்டல் பேஸ்ட்ல சூப்பரா அவங்க உங்களுக்கு பிடிச்ச டயலாக்ஸையும் நேயர்கள் அழகா டெலிவரி பண்ணாங்க இன்னைக்கு. சோ இந்த மாதிரி மீண்டும் நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா நாளைக்கு இதே நேரம் கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில கண்டிப்பா
2: வேற பேரோட நீங்க சந்திக்கலாம்.
0: சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட கலந்துக்க முயற்சி பண்ணின கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது நான் ஆர்ஜே பாரி, என்னோட
2: அண்ட் தீபா.
0: ஓகே சோ தொடர்ந்து கேளுங்க இது ஆகாஷவாணி புதுச்சேரி 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கந்திருக்கும் நேர்களுக்கு இனி ஒரு மாலை வணக்கம். இங்க நான் ஸ்டூடியோல இருந்து தீபா பேசிட்டு இருக்கேன். நம்மளோட அலையோடு விளையாடு நிகழ்ச்சி எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? சோ நம்மளுடைய கோ ஆர்ஜி எங்க இருக்காங்க அப்படின்றத அவங்க வாயிலாவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கம்ப்யூட்டர் ஜி, கனெக்ட் த கால்.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கம்ப்யூட்டர் ஜி பேசுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் உங்க ராஜீவ் சாண்டி. நீங்க கேட்டு பேசும்போது அலையோடு விளையாடு, அலையோட விளையாட வந்திருக்க எல்லாரையும் இன்னைக்கு பிடிச்சி நான் அவங்க கிட்ட விளையாட போறோம். என்னென்ன வகையான விளையாட்டு எல்லாம் வச்சிருக்கோம், என்னென்ன கடிதம் எல்லாம் கேட்க போறோம், அவங்க கிட்ட யார் யாரெல்லாம் நம்ம கிட்ட என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்களும் ஆவலா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப ஒரே ஒரு பாட்டு கேட்டு வந்துருங்க, நம்ம ஜாலியா அலையோட விளையாடலாம்.
1: ஓகே, தேங்க்யூ. நம்மளோட சாண்ட்ரின் தான் வந்து பாண்டி மெரினால இருந்து நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ உங்களுக்காக நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க கேட்குற கேள்விக்கும் ஃபன் கேம்ஸ்க்கும் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸோ வண்டி எடுங்க, கிளம்புங்க, பாண்டி மெரினா போயிடுங்க. நம்ம சாண்ட்ரின் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்காக. ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு கேட்கலாமா? ஸோ வாங்க, சக்கரை கட்டி திரைப்படத்துல இருந்து டாக்ஸி டாக்ஸி சாங்.
3: நம்ம

0: அதோட விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ நம்மளோட நிகழ்ச்சியில் நிறைய ஃபன் பண்ணுறதுக்காக நம்மளோட சாண்டி பாண்டி மெரினால நமக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க அவங்களோட கூட கால் கனெக்ட் பண்ணுவோம்.
1: வெல்கம் பேக் டு அலையோட விளையாடு. ஸோ அலையோட விளையாடிக்கிட்டு இருந்தேன், இப்போ ஒரு நேயர்கிட்ட நம்ம பேச போறோம். அதோ வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சாந்தி. சாந்திமா, எங்க இருந்து வரீங்க?
1: நான் வந்து லாஸ்பேட்டையில இருந்து வரேன்.
2: லாஸ்பேட்டையில இருந்து பீச்சுக்கு எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா வருவீங்க?
1: ஜாலியா என் பையன் கூட வாக்கிங் போறதுக்கு தினமும் பீச்சுக்கு வருவோம்.
2: தினமும் பீச்சுக்கு வரீங்க? தினமும் பீச் பாக்குறதுக்கும் வீக்கெண்ட்ல பீச் பாக்குறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்?
1: பீச்சில் வந்தா வெள்ளக்காரவங்க போட்டு ட்ரெஸ், அவங்களை பார்த்துட்டு ரொம்ப ஆசையா இருக்கும். நம்மளும் இவ்வளவு ஒல்லியா இருக்க மாட்டோமா, ஜாலியா போலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவேன்.
2: ஓகே, ஆனா நீங்க தான் வித்தியாசமா சொல்லிக்கிறீங்க, ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்களும் இப்பயே ஜாலியா தான் பேசிட்டு இருக்கீங்க எங்க கூட. நீங்க வந்து பீச்சுக்கு வந்து இப்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது
1: ரெண்டு காலையும் புதைச்சு வைப்பாங்க, நடக்கிறப்ப சாஞ்சி நீ நடக்கிற புதைஞ்சா உனக்கு கால் நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நோண்டி புதைச்சு வைப்பாங்க.
2: பீச்ல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாத்துருக்காங்க? அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட்
1: எக்ஸ்பீரியன்ஸ்.
2: சில பேருக்கு வந்து ஃபேமிலியோட வர பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸோட வர பிடிக்கும்,
1: தனியா வரப்ப ஆசைப்படுவேன். இப்ப எங்க புள்ள வந்து கூட்டுன்னு வருது, நல்லா போர் அடிக்குது.
2: பீச்சுக்கு வந்தா என்ன நல்லா பண்ணுவீங்க?
1: பீச்சுக்கு வந்தா ஓடி பிடிச்சி விளையாடுவோம், ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம்.
2: ஓகே,
1: அந்த மல்லாட்டை கலப்படமா விற்பாங்க, அதெல்லாம் கணா கதம்ப மல்லாட்டை வாங்கி கொடுமான்னு கேட்டா என் பையன் வந்து அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஈ உட்காரம்
2: ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல அவங்க சாரு. ஓகே, இப்ப அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. இப்ப வந்து பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா பீச்சு தண்ணி நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி எங்க எங்கெல்லாம் போயிருக்கீங்க?
1: மெரினாக்கு போயிருக்கிறேன், தலைமை செயலத்துக்கு போயிருக்கிறேன், காந்தி சிலைய சுத்தி சுத்தி சுத்தி விளையாடுவோம்.
2: ஓகே, நீங்க வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க வீட்டுல சொல்லியிருப்பாங்க இல்லையா, பீச்சை பூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீச்சு கூட்டுவாங்க. அப்ப அது மாதிரி நீங்க உங்க பசங்களை வந்து அது மாதிரி சொல்லிருக்கீங்களா?
1: போலீஸ் வந்து அவங்க ஸ்டேட் கார்டு போட்டு வச்சுக்கிறாங்க, போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், பீச்சில் வந்து பூட்ட மாட்டாங்க, நாலா பக்கமா வழி இருக்கும், நம்ம எதுலயாவது ஒரு சந்துல போந்து போயிடலாம்னு சொல்லுவாங்க.
2: அது மாதிரி சொல்லி பண்ணிட்டு இப்ப வந்து படம் எல்லாம் பாப்பீங்களா?
1: படம்லாம் பார்ப்போம், பழைய படம் வந்து விஜயகாந்த் படம் பார்ப்போம், ஜெயலலிதா படம் பார்ப்போம், கமல் படம் பார்ப்போம், அதெல்லாம் தான் எனக்கு பிடிக்கும். புது ரசி எதுவும் பிடிக்காது.
2: ஓகேம்மா, இப்ப லாஸ்டா நீங்க பார்த்தது படம் என்ன?
1: லாஸ்டா பார்த்தது படம் வந்து கமல் வந்து ரெண்டு பொண்ணுங்களை கூட்டுன்னு போயிட்டு டூருக்குலாம் போவாரு, அந்த படம் போலீஸ்கார்ட கமல் மாத்திப்பாரு, அந்த படம் தான். அங்கே மாட்டின்னா அங்கே ஒரு பொண்ணை புதைச்சி
2: கடைசி வரைக்கும். ஓ, வேட்டையாடி விளையாடுன்னு நினைக்கிறேன். ஓகேம்மா, ஓகேம்மா. இப்போ பழைய பாடல்கள்லாம் வந்து ரசிச்சு கேட்பீங்களா?
1: இளையராஜா படம் எஃப்எம்ல போடுவாங்க நைட்ல, அதெல்லாம் கேட்போம்.
2: அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேம்மா, பீச்சுக்கு வந்தா நீங்க பாக்குற பொருள் ஒரு அஞ்சு பொருள் சொல்லுங்க.
1: மல்லாட்டை வைக்கிற வண்டி,
2: அப்புறம் மல்லாட்டையும் விடவே இல்லை,
1: அந்த செப்பு ஜாமான்லாம் பீங்கான்ல வச்சிருப்பாங்க அடிக்கிற வண்டி, அப்புறம் இளநி கொலையா இருக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆசையா இருக்கும்.
2: ஓகே,
1: அப்புறம் நிறைய
2: எல்லாரும் கல்லு மண்ணுன்னு சொல்லுவாங்க, நீங்க தான் இளநி சொன்னு சொல்லிட்டு
1: பழம் எனக்கு ரொம்ப பிடிச்சேன். மழைக்கல் எல்லாம் எனக்கு ரொம்ப வச்சு
2: ரொம்ப. நீங்க விரும்பி சாப்பிடுற சாப்பாடு அஞ்சு சொல்லுங்க.
1: விரும்பி சாப்பிட்டு வந்து தயிர் சாதம், பருப்பு சாதம்.

0: காரக்குழம்பு சாதம், எலுமிச்சை சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம்.
1: சரி, நீங்க சின்ன வயசுல பார்த்த படம் திருப்பி திருப்பி எத்தனை தடவை போட்டாலும் பாப்பா அப்படின்னா என்ன படம் பாக்கணும்?
0: கமல் படம் தான் பாப்பா, வேற எதுவும் பிடிக்காது.
1: ஓகேம்மா, கேட்ட உடனே ஸ்போர்ட்டிவா ஜாலியா வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஸ்வீட்டா பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நேர்லயே தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்க கேட்டிருக்கு தேசம் ரெயின்போ 102.8 அலையோடு விளையாடு.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: பாட்டு பாடவா?
3: வேணாம் வேணாம்.
2: பாட்டு கேட்கவா?
4: இது ஓகே.
2: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
3: நம்ம FM ரெயின்போக்கு கால் பண்ணி
4: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
3: மனம் விரும்புதே.
5: ஒரு வைப் இருக்கும் இல்லையா? சொல்லுங்க.
6: வீக்கெண்ட்ல பாக்குறதுக்கும் டெய்லி பாக்குறதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்றதுன்னு எனக்கு இன்னுமே தெரியல. ஏன்னா எல்லா நாளும் பாக்கணும் வீட்டு வரையே கஷ்டா இருக்கு. அதுதான் போது ஆக்சுவலா நான் ரொம்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கூட்டம் கம்மியா இருக்கும் எல்லா வீக் டேஸ்ல. நான் வீக்கெண்ட்ல மட்டும் தான் அதிகமா இருக்கும். இன்னைக்கு வீக்கெண்ட்ல எப்படி கூட்டத்தோ அதே மாதிரிதான் வீக் டேஸ்க்கே இருக்கு. நிறைய பேர் வாக்கிங் போறாங்க, ஈவினிங் ஆனாலே ஒரு ஜாலியா இருந்த பீச்சுக்கு வரவங்க நிறைய பேர் என்ன மாதிரி டெய்லி நான் பீச் வந்துட்டுதான் வீட்டுக்கு போறேன்.
5: சூப்பர். இப்போ பீச் வந்து பாத்தீங்கன்னா பாண்டி மெரினால வந்து ஒரு வைப் இருக்கும். ராக் பீச்ல வேற மாதிரி இருக்கும். பாண்டியில நிறைய பீச்சஸ் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பீச்சு? சூப்பர். இப்ப வந்து ராக் பீச்சை தாண்டி இப்ப பீச்சஸ் தாண்டி பாண்டிச்சேரியில வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இருக்கு. இப்ப என்னென்ன பிளேஸ் எல்லாம் போயிருக்கேன்?
6: டெம்பிள் சர்ச்சஸ் போயிருக்கேன். இங்க இருக்கிற எல்லா டெம்பிள்ஸ்மே கிட்டத்தட்ட போயிருக்கேன். சர்ச்சஸ்மே நிறைய நிறைய இந்த பிரிட்டிஷ் கட்டின கோயில்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி போய் பார்த்திருக்கேன். சண்டே மார்க்கெட் காசு இருக்குது வந்து வாரம் சண்டே
5: மார்க்கெட் போயிட்டு அவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது
6: ரொம்ப மறக்க முடியாது. எனக்காக அவ்வளவு எஃபோர்ட் எடுத்துன்னு போய் திருக்குறூர் கிட்ட போய் கேக் வாங்கிட்டு டெங்கு வெட்டினாங்க. அதனால
5: நிறைய
6: மெமரிஸ் இருக்கு பீச்சோட. நிறைய கனெக்ட் ஆகுற மாதிரி
5: பீச்சுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபேமிலியோட வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வருவாங்க, சோலோவா வரும். உங்களுக்கு எப்படி வர பிடிக்கும்?
6: மூணு விதமாவும் நானும் வருவேன். அது மூன்று காலங்களா சோலோவா வரதான்
5: நிகழ்காலம் கடந்த
6: காலத்துல கடந்த காலத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துருக்கேன். இப்ப நீங்க காலத்துல நான் தனியா தான்
5: சோலோவா வந்திருக்கேன்.

0: எதிர்காலம் தான் ஃபேவரட்.
1: நிகழ்காலம் தான் ஃபேவரட். நீங்க அடுத்து சொன்னதுனால
0: எதிர்காலம் வருமா கேட்டேன், ஆனா நிகழ்காலத்துக்கு நடந்து போவோமே அப்படின்னு நிகழ்காலத்தையும் முடிச்சு.
1: சரி ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு இப்போ நீங்க பீச்சுக்கு வந்துட்டீங்க, இப்போ கொஞ்ச தூரம் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு நீங்க வந்து ஒரு சிலையா மாறிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க?
0: ரொம்ப சந்தோஷப்படுவேன். காலையில்
1: வேலைக்கு போறவங்களை கேட்டா இந்த வீக்கெண்ட் பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணி
0: சொல்லுவாங்க. கொஞ்சம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம்
1: ஒன்னும் ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்களா வேலையில அப்படின்னு சொல்லி கேட்பீங்க.
0: நடக்கும்
1: எது கேட்டாலும் நடக்கும். வேற மாதிரி

0: ஜாலியா இருக்கும். டாபி தான்
1: என்ன பண்ண போறோம், இந்த நிகழ்ச்சியில வந்து நாங்க கடிஜோஸ் எல்லாம் நிறைய கேட்போம். சோ அதனால இப்ப வந்து உங்களுக்கு நிறைய கடிஜோஸ் கேட்க போறோம். ரொம்ப எல்லாம் நீங்க யோசிக்க கூடாது, சும்மா லைட்டா யோசிச்சு லைட்டா
0: சொல்றேன்.
1: ஒண்ணு இல்ல, நீங்க தப்பாவே சொல்லுங்க. நீங்க தப்பா சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு பெனால்டி கேம் வைப்போம், அவ்வளவுதான். ஓகேவா? ஒரு வில்லேஜ்ல குக் பண்ணிட்டே இருப்பாங்களா? ஏன்
0: குக் கிராம?
1: ஐயோ, தட்டும் கரெக்டா சொல்லிட்டீங்களே.
0: இங்க பாத்துருக்கேன்.
1: ஓகே சரி, ஒருத்தர் மேல பலூன் வச்சா உடனே வெடிச்சிருமா?
0: இல்ல
1: ஏன் இல்ல இல்ல
0: ஒருத்தர்
1: அவ்வளவு ரொம்ப ஷார்ப் சார். சரி ஓகே, ஒரு ஸ்கூல்ல வந்து பூனை நடந்துட்டே இருக்குமா? ஏன்
0: கேட் வாக்கா?
1: ஆ நோ,
0: பூனை நடந்துட்டே இருக்கு ஒரு ஸ்கூல்ல. இந்த ஏபிசிடி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க, அது மேல தர மாட்டீங்களா?
1: ஏ ஃபார் ஆப்ஷன் ஏ, பி ஃபார் ஆப்ஷன் பி, சி ஃபார் கேட், டி ஃபார் டாக்.
0: கரெக்ட் விஷயத்துலங்க நீங்க சொல்றீங்க.
1: அது எலிமெண்டரி ஸ்கூல், அதனால
0: எங்க படிக்கிறீங்க இந்த சட்டலாம்?
1: இத மாதிரிலாம் நாங்க ஜாலியா பண்ண கேட்போம். உங்க வீக்கெண்ட் நாங்க வந்து ஸ்பெஷல் ஆக்க மாட்டேன். சரி, ஏல இருந்து இசட் வரைக்கும் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த லெட்டர்ஸ்ல எல்லாமே நடந்து போச்சான். டி மட்டும் ஸ்பின் பண்ணிட்டே போச்சான். ஏன் இதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லியே ஆகணும்.
0: டி வந்து
1: ஸ்பின் பண்ணிட்டே போச்சான்.
0: டி ஃபார் டக் இருக்குதுனால ஸ்பின் பண்ணிட்டே போச்சா?
1: ஓ இல்லங்க, அப்ப டி ஃபார் டாக் இல்லையா?
0: நாங்க படிக்கும் போது இந்த டிஃபார் டாக் தான் சொல்லி கொடுத்தாங்க.
1: பாருங்க, எங்களுக்கு டிஃபார் டாக் தான்
0: தெரியலங்க. எங்களுக்கு
1: எப்படி எப்படி உங்க ஸ்கூலுக்கு எதுக்கு பீச் இருக்கோ அதே மாதிரி டிக்கு முன்னாடி என்ன இருக்கு? சி இருக்கு, அதனாலதான் ஸ்விம் பண்ணிட்டே போச்சு. எப்படி கனெக்ட் பண்ண
0: பாத்தீங்களா?
1: சரி ஓகே, ஏன் எழுந்த உடனே எல்லாரும் பிரஷ் பண்றாங்க?
0: பிரஷ் பண்றாங்க எழுந்த உடனே அப்படின்னா
1: என்ன
0: வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் ஒரே இடத்துல தானே இருக்கும்.
1: சாமி விக்ரம் நடிச்சது, கோவில் சிம்பு நடிச்சது, எப்படி வித்தியாசம்?
0: பயங்கரம்.
1: சரி அடுத்த கேள்வி, கடை தோசைக்கும் வீட்டு தோசைக்கும் என்ன வித்தியாசம்?
0: கடை தோசை சின்னதா இருக்கும், வீட்டு தோசை பெருசா இருக்குமா? ரெண்டுமே மாவுலதான் ஊத்துறாங்க, அதான்
1: வித்தியாசம். கேட்டு
0: வித்தியாசம்
1: என்ன தெரியுமா? வித்தியாசம் வீட்டு தோசை வீட்டுல ஊத்துவாங்க, கடை தோசை கடையில ஊத்துவாங்க.
0: பயங்கரமா இருக்கு.
1: நினைச்சேன். சரி, மழையில என்ன பிடிக்குங்க?
0: மழையில
1: என்ன
0: பிடிப்பு கேக்குறீங்களா? மழையில என்ன
1: பிடிப்பேன்?
0: தங்க காசு பிடிப்பேன்.
1: தங்க காசா? தங்க காசு எல்லாம் வருமா? தங்க காசு மாதிரியே வந்து. சரி, சூரியன் எங்க இருக்கும்?
0: எங்க வீட்டுல இருக்கு. வரீங்களா?
1: அவ்வளவு ஹீட்டா இருக்கும். சரி, டிவில என்ன பாப்பீங்க?
0: டிவில என்ன பாப்பீங்க? நான் டான்ஸ் ஆடுறத பாப்பேன். நான் டான்ஸ் ஆடுறத
1: ஏன் நீங்களும் டான்ஸ் ஆடி ரெக்கார்ட் பண்ணி டிவில
0: போட்டா
1: இல்ல? கரெக்டான கேள்வி, நீங்க சமாளிக்கிறீங்க. சரி, ஏ ஃபார்
0: அந்தோன்.
1: ஆ வெரி குட். கேமரா எங்க எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க?
0: கேமரா தண்ணியில போட்டு விளையாடுறது யூஸ் பண்ணுவோம்.
1: சரி ஓகே, நீங்க ராங் ஆன்சர் கேட்டதுல இருந்து நீங்க ரொம்ப ராங்கா பதில் சொன்னதுனால இவ்வளவு தூரம் பேசி எங்க கூட நீங்க வந்து ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றி. நேர்லயே தொடர்ந்து இணைந்திருங்க. 102.8 அலைய விடு விளையாடு.

0: மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது. எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
3: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
4: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
5: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
4: கண்டிப்பா தேவையில்லை.
5: என்றும் அக்கறையுடன்
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
6: விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 5:34 கூட 30 மணித்துளிகள் ஆயிடுச்சு. பயங்கர ஃபன்னா, பயங்கர கேள்வியோட, பயங்கர கடிச்சோ கூட போயிட்டு இருக்க நம்மளுடைய ஷோ. சோ அஜய் சாண்டி பாண்டி மெரிலா இருந்து கனெக்ட் ஆயிருக்காங்க. சோ வாங்க நம்ம அவருக்கு அவங்க கிட்ட போயிட்டு இன்னும் நிறைய பேர் யார்கிட்ட எல்லாம் அவங்க ஃபன் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
7: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. ஸோ எல்லாருமே ரொம்ப ஜாலியா சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு நேயர் நம்ம கூட இருக்காரு, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
8: வணக்கம்.
7: பாத்தீங்களா, வணக்கமே எப்படி சூப்பரா இருக்குன்னு. உங்க பேர் சொல்லுங்க.
8: என் பேர் வந்து பரணிதா.
7: ஓகே,
8: எங்க இருக்கீங்க, எங்க இருந்து வரீங்க? நாங்க பாண்டிச்சேரியில இருந்து வரீங்க.
7: பாண்டிச்சேரி தான். ஸோ பாண்டிச்சேரியில வீக்கெண்ட் அதுமா பீச்சுக்கு வந்திருக்கீங்க. எதனால பீச்சுக்கு வரணும்னு வந்தீங்க?
8: பீச்சுக்கு வந்தா ஒரு மனசு ரிலாக்ஸா இருக்கும். குடும்பத்துல பல பிரச்சனைகள், இப்ப வந்து நம்ம வந்து ரிலாக்ஸா இருக்க முடியாது. பீச்சு வந்தா எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லா மக்களையும் பார்க்கலாம், கடலை பார்க்கலாம். அது மனசுக்கு ஒரு திருப்தி, ஒரு ஜாலி.
7: அதனால வந்து
8: வாரத்துல ஒரு நாள் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
7: ஓகே, பீச்சுக்கு வந்தா இதெல்லாம் நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்?
8: பீச்சுக்கு வந்தா கண்டிப்பா என்ன பண்ணுவேன், அந்த சுண்டல் வாங்கி சாப்பிடுவேன், மாங்காய் வாங்கி
7: சாப்பிடுவேன்,
8: ஹோட்டல்ல போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவேன். நம்ம ஜாலியா பிள்ளைங்களோட போட்டி பிடிச்சி விளையாடுவோம். ஆமா,
7: இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பீச்சுக்கு வந்த அனுபவம் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல வந்து இது வந்து பெஸ்ட் மொமெண்ட் எனக்கு, இது பீச்ல மறக்கவே மாட்டேன் அப்படின்னா என்ன சொல்றது?
8: முத முதல் நான் பீச்சு வந்தது கல்யாணம் ஆனா முதல் வாரத்துல பீச்சு வந்தேன். வீட்டுக்காக கூட அப்பதான் நான் கடலே
7: பாக்குறேன்.
8: கடலே நான் பாத்ததில்ல. அப்பதான் கடல் பாக்குற ரொம்ப சந்தோஷம். அது என்ன கேட்ட போனா, அப்ப பாவாடை தவணை தான் நான்
7: கட்டிடுவேன்.
8: எங்க வீட்டுல கூட கடலை பார்த்துட்டு கடல்ல குச்சி அந்த தண்ணியில அப்பெல்லாம் வந்து கல்லுலாம் இருக்காது, வெறும் நிறையா இருக்கும். நல்லா கடல்ல விளையாடினேன், ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்டுல என்ன நல்லா வச்சு
7: நீங்க
8: ஒரு ஊதா புக்கிறது
7: அந்த படம் பாத்தீங்க. இப்ப வந்து இப்போ நிறைய சாங்ஸ் எல்லாம் வருது இல்லையா? இப்ப வர பாட்டு நீங்க கேட்ட பழைய பாடல், எந்த பாடல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
8: எனக்கு பழைய பாடல் தான் பிடிக்கும்.
7: ஓகே, நீங்க ஏதாவது பழமொழி எல்லாம் சொல்லி வீட்டுல சொல்லி உங்க பசங்கிட்ட சொல்லி எல்லாம் விளையாடிருக்கீங்களா?
8: எனக்கு அதிகமா பழமொழி எல்லாம் தெரியாது. நான் ஒண்ணு எனக்கு சொல்றேன், இதெல்லாம் செய்யக்கூடாது, தப்பு, சாமி அடிச்சிடும் அப்படின்னு இப்படிதான் சொல்லிருக்கிறேன்.
7: ஓகே,
8: மத்தபடி நான் பழமொழி தான் சொல்லி ஆகும்.
7: எங்கதான் வெளியில போனாலும் ஒரு பெஸ்டான பிளேஸ் அப்படின்னா, இப்ப வந்து பாண்டி மெரினா இருக்கு, ராக் பீச் இருக்கு, பாண்டியில நிறைய பீச் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பீச்னா என்ன பீச் சொல்லுங்க?
8: எனக்கு பிடிச்ச பீச்னா நம்ம பாண்டிச்சேரியில காந்திச்சேரியில இருக்கு, அந்த
7: எல்லாருக்கும் சென்டிமெண்ட்லாம் வந்து அட்டாச் ஆன பிளேஸ் அது, கரெக்ட்டுங்களா? ஏன்னா யாரு கேட்டாலும் ஃபர்ஸ்ட் அதான் சொல்ல மாட்டேன், காந்தி தாத்தா தான் சொல்ல
8: மாட்டேன். அங்கதான் நான் வந்து பார்த்துட்டு வந்தது, அதனால இன்னைக்கே

வீட்டுல இருந்து ஒரு ஸ்வீட்டா கேட்ட உடனே வந்து ஒரு நீட்டா ஸ்வீட்டா எங்களுக்கு வந்து நீங்க உங்களோட அனுபவத்தை எங்க கூட ஷேர் பண்ணிட்டீங்க. எஃப்எம் எல்லாம் கேட்பீங்களா? எஃப்எம் நிறைய கேளுங்க. பேசினதுக்கு மிக்க நன்றி. நேர்லயே தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 102.8 அலையோடு விளையாடு.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:00.

அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 5:44, 33 மணித்துளிகள் ஆயிட்டிருக்கு. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா நம்மளுடைய ஷோ போயிட்டு இருக்கு. சோ நீங்களும் நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா பாண்டி மெரினா போங்க. நம்மளோட சாண்டி எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒரு கலக்கு கலக்கில அவங்களுக்காக பாடல் நடத்தி கேட்கலாம் வாங்க. அயன் திரைப்படத்துல இருந்து

0: நேரம் 5:50 நிமிடம் ஆயிட்டிருக்கு. சுவாலியோட விளையாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்மளுடைய சாண்டி பாண்டி மெர்லானது நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்காங்க. வாங்க நம்ம கால் கனெக்ட் பண்ணுவோம்.
1: வெல்கம் பேக் டு அலையோட விளையாடு. ஸோ இப்ப அலையோட விளையாடிட்டு இருந்த ஒரு நேர் கூட நாம இப்ப விளையாட போறோம், பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: உங்க பேசுறது
2: ஆறுமுகம் மேடம்.
1: ஆறுமுகம் சார், இங்க இருந்து
2: சென்னையில இருந்து வந்திருக்கேன் மேடம்.
1: இப்ப வந்து சென்னையில அப்போ நிறைய பீச்சஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பீங்க இல்லையா
2: மேடம்?
1: இப்ப வந்து பாண்டி மெரினால இருக்கீங்க, அந்த பீச்சுக்கும் இந்த பீச்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ்
2: மேம்? எனக்கு பெருத்த வித்தியாசம் இல்லை மேம், ஏன்னா சேமாக தான் இருக்கு. கம்பேர்ட் டு சென்னைக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனாக இருக்கு, அவர் ரஷ்ஷஸும் வந்து கூட இருக்கு.
1: ஓகே, பாண்டியில் வந்து வேற ஏதாவது பீச்சஸ் போயிருக்கீங்களா? இப்போ ராக் பீச் இருக்கு, செவன்டி இருக்கு, ஆரோ பீச்சஸ் இருக்கு.
2: நான் வந்து அதான் மேம், அந்த ராக் பீச்சுக்கு வந்து போயிருந்தேன் மேம். நான் இங்கே நல்லா தான் இருந்துச்சு. ஈவினிங் நல்லா இருக்குன்னு சொல்லுறதுனால நம்ம மெரினா பீச்சுக்கு வந்து பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு
1: பார்க்கலாம். ஓகே, பீச்சுக்கு வந்தாலுமே நிறைய பேர் வந்து சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க. இப்ப நல்லா பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடும். ஸோ அது மாதிரி நீங்க பீச்சுக்கு வந்து இதை கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னா என்ன
2: பண்ண? ஒண்ணும் இல்லை மேம், சும்மா ஜஸ்ட் நான் போயிட்டு பால் நிறைய அழுக்கு போட ஒரு 10 நிமிஷம் பால் நேரம் வந்து நிற்போம் மேம். இல்லைன்னா அது வந்து அலை அடிக்கும் போது நம்ம
1: பீச்சுக்கு வந்து அதை பண்றதை தாண்டி வேற ஏதாவது பண்ணுவீங்க? அப்போ சாப்பிடுறது, வேற ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்றது, புதுசா ஏதாவது பண்றது, அது மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களா?
2: இல்ல மேடம், அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் மேடம்.
1: என்ன இப்படி சொல்றீங்க? நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். சரி, ஓகே. இப்ப வந்து பீச்சஸ் தாண்டி பாண்டிச்சேரியில எந்தெந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல வந்து நீங்க போயிருக்கீங்க?
2: அதான் மேம், ராக் பீச் போயிருந்தேன், அப்புறம் வந்துட்டு அந்த மணக்கநாயர் கோவில் போயிருந்தேன், நல்லா
1: இருந்துச்சு.
2: பிளஸ் வந்துட்டு அந்த ஒயிட் அண்ட் ஸ்ட்ரீட்ஸ் தான் போயிட்டு பார்த்தேன்.
1: அதுதான் பார்த்தேன், உங்களை போட்டோ எடுத்தேன்னு சொல்லவே இல்லையே நினைச்சு. அப்படியே
2: அப்படி எங்க போனா எல்லாரும் போட்டோ எடுப்பாங்க. நாங்க போயிருந்தேன். சோ ஈவினிங் இப்ப இங்க வந்திருக்கேன்
1: மேம்.
2: நாளைக்கு பிளான் பண்ணிருக்கேன்
1: மேம், எங்க எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். இப்ப வந்து பீச்ல இருக்கீங்க, இப்போ நீங்க நடந்து போயிட்டே இருக்கும் போது கத்தன் சிலையா மாறிட்டீங்க, அப்ப என்ன பண்ணீங்க? சில மாதிரி நிற்பேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது, சிலையா மாறிட்டீங்க. சோ அதை வந்து நீங்க பிளஸ் பாக்குறீங்களா மைனஸ் பாக்குறீங்களா? சப்சண்டா சாமி அப்படின்னு ஏதாவது நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா இதுன்னா புதுசா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா?
2: என்ன சந்தோஷமா இருக்கணும், நோய் நொடியாம இருக்கணும் மேம். அதுதான் மேடம், வேற
1: ஒண்ணு கோயில போய் சாமிகிட்ட கேக்குற மாதிரி.
2: ஆமா, இதுக்கப்புறம் வேற என்ன மேம் வர வேணும்?
1: இப்ப நீங்க டக்குன்னு இன்விசிபிள் ஆயிட்டீங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க?
2: ஜாலியாயிடுவோம்.
1: இப்போ சரி, இன்விசிபிள் ஆவது, பீச்ல நீந்தி போறது, மீனா மாறுறது, பறந்து போறது, இந்த 4 ஆப்ஷன் இருக்கு. அந்த 4 ஆப்ஷன்ல என்ன ஆப்ஷன் வந்து நீங்க சூஸ் பண்ணுவீங்க?
2: இன்விசிபிளா மாறி பறந்து போயிடுவோம்.
1: இன்விசிபிள் ஆனா மறந்து மட்டும் தாங்க போனா, அது 2 ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் ஏ அண்ட் பி எல்லாம் சொல்லக்கூடாது. ஏ ஆர் சி, பி ஆர் சி, ஆல் த அபவ் ஆப்ஷனே கிடையாது.
2: இன்விசிபிள் ஆயிடும் மேம்.
1: ஓகே, எதனால இன்விசிபிள் ஆகணும்னு நினைக்கிறீங்க?
2: இருந்து என்ன மேம் பண்ண போறோம்?
1: ஓகே, ஃபர்ஸ்ட் பீச்சுக்கு வந்த அனுபவம் உங்களுக்கு? இப்ப வந்து நீங்க நிறைய பீச்சஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்க.

0: இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்தது இல்ல இந்த பீச்ல வந்து இது என்னோட பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா?
1: நான் ஒரு டைம் 12th படிக்கும்போது இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூல்ல கட் அடிச்சுட்டு வந்தேன் மேம். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பீச்.
0: என்ன ஒரு
1: பீச்ல தெரியாம ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச்ல வந்தது மேடம்.
0: ஓகே. வீட்ல மாட்டிட்டீங்களா?
1: இல்ல தெரியாது, இது வரைக்கும் தெரியாது.
0: வெரி குட்.
2: இவங்களோட பேரண்ட்ஸ் யாரும் எஃப்எம் கேட்டுருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கங்க, இவர் கட் அடிச்சுட்டு வந்திருக்காரு.
0: ஓகே. இப்போ சரி, அப்பா வந்து மாட்டிக்கல, அது மாதிரி கட் அடிச்சு போகும்போது நீங்க ஏதாவது மாட்டிருக்கீங்களா? மாட்டி ஸ்கூல்ல இல்ல காலேஜஸ்லாம் வந்து மாட்டி பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போயிருக்கீங்களா?
1: ஒரே ஒரு டைம் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போயிருக்கேன், ஆனா கட் அடிச்சு மாட்டே இல்ல.
0: ஓகே.
1: ஸ்கூல்ல ஏதாவது சேட்டப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு
0: கூப்பிட்டேன். ஓகே. சோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பீச்ல வந்து பெஸ்ட் மொமெண்ட். ஓகே. நீங்க வந்து ரொம்ப ஜாலியா ஜோவியலா பேசிட்டு இருக்கீங்க. அலைவண்டு விளையாண்டு வந்த நிகழ்ச்சியில வந்து சில கடிஜோஸ் எல்லாம் வந்து நாங்க கேட்போம் சரிங்களா? சோ அது மாதிரி நான் உங்ககிட்ட கடிஜோஸ் கேட்குமா? ஓகே. கிணத்துல கல்ல போட்டா ஏன் மிதக்குது? மிதக்குதோ உள்ள போதோ, ஆனா கிணத்துல கல்ல போட்டா ஏன் உள்ள போகுது?
1: ஏன்னா கல்லு வெயிட்டா இருக்கும், அதனால உள்ள போயிட்டு மேடம்.
0: இல்ல அதுக்கு நீங்க தெரியாத, அதனால உள்ள போகுது. அப்படி சொல்லணும் கடிச்சா வந்து இப்படி. ஓகேவா, சரி இதை நான் ட்ரையலா எடுத்துக்கிறேன். ஓகேவா, கல்யாண வீட்டுல ஏன் வாழை மரம் கட்டுறாங்க? போட்டோம்னா
1: ஒரே டைம்ல கீழே போட்டா எது ஃபர்ஸ்ட் வரும்
0: நூடுல்ஸ் தான் வரும். ஏன்னா அது ஃபாஸ்ட் ஃபுட் இல்ல, ஃபாஸ்டா வந்துடும். இல்ல ஒன்னும் கொஞ்சம் கேட்டா கடுப்பாயிடுவீங்க போல. இது கடிச்சது தான் கடிச்சிடலாம் இல்ல சரியா? சரி, காலையில எழுந்த உடனே பிரஷ் பண்றாங்களே
1: ஏன்
0: தெரியலையா? தூங்கும் போது பிரஷ் பண்ண முடியாது, அதனாலதான் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் பிரஷ் பண்றாங்க. சரி, இந்த கேள்விலாம் விட்டுட்டு சரி டிஃபரன்ஸ் வந்து பார்க்கலாமா? ஓகே. கடை தோசைக்கும் வீட்டு தோசைக்கும் என்ன வித்தியாசம்?
1: கடை தோசைக்கும் வீட்டு தோசைக்கும் என்ன வித்தியாசம்?
0: ரொம்பலாம் யோசிக்காதீங்க, டக்குன்னு யோசிங்க, அப்பதான் ஆன்சர் வரும்.
1: அது கடை தோசை, இது வீட்டு தோசை, வித்தியாசம்
0: கிடையாது. அது கடையில சொல்றாங்க கடை தோசை, இது வீட்டு. ஓகே, அப்ப சாமிக்கும் கோயிலுக்கும் என்ன வித்தியாசம் இதை சொல்லுங்க பாப்போம்.
1: தெரியல மேடம்.
0: சாமி விக்ரம் நடிச்சது, கோவில் சிம்மு நடிச்சது, அதாங்க வித்தியாசம். சரி, நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்க ரொம்ப யோசி யோசி சரியா பதில் சொல்லதுனால அடுத்து நம்ம என்ன விளையாட போறோம்னா ராங் ஆன்சர் வந்து. ஓகேவா, நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க தப்பதான் பதில் சொல்லணும். ஓகே. சரி, திரும்பி நூடுல்ஸ் ரெண்டே வருவோம். நூடுல்ஸ் எதுல செய்யறாங்க? தப்பா சொல்லணும் டக்குன்னு
1: போறேன்.
0: அதாவது அந்த மாதிரி ஆன்சர்ல நீங்க வந்து மாட்டியாசி விளையாடுறீங்க. ராங் ஆன்சர் வந்தீங்கன்னா கரெக்டா சொல்லணும், அதே தப்பா சொல்லணும். நூடுல்ஸ் எதுல செய்யறாங்க அப்படின்னா கேரட்ல செய்யறாங்க அப்படி சொல்லணும். ஓகேவா, வானாசில இருந்து என்ன வரும்?
1: கல்லு வரும்.
0: கல்லு எல்லாம் வரும். ஓகே, ஆபீஸ்ல என்ன பண்ணுவீங்க?
1: ஓடி பிடிச்சி விளையாடுவோம்.
0: ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கலாமா சேலரி தராங்க? என்ன பண்ணுவீங்க?
1: கேமரா வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா
0: ராங் ஆன்சர் தாங்க சொல்லுங்க.
1: கரெக்டா கேட்டிருந்தாலும் சொல்லிடுவோம், ராங் ஆன்சர் தான் யோசிக்கிறேன். கேமரா வந்து போட்டோ

0: என்ன
1: பாப்போம் டிவில? கபடி
0: கபடி தான் டிவில வரும். தப்பு இருக்கீங்க. வாட்ச்ல என்ன பாப்பீங்க?
1: வாட்ச்ல வந்து ட்ரெஸ் பாப்பேன்.
0: சரி, கபடி என்ன குடிக்கும்?
1: கவு வந்து பூஸ்டும் ஹார்டிக் குடிக்கும்.
0: சரி ஓகே. நாய் எப்படி கத்தும்?
1: நாய் வந்து வயால கத்தும்.
0: ஒன்னாலதான் அது வயால்தான் கத்தும். சரி ஓகே. உங்களுக்கு பிடிச்ச நம்பர் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இது ராங் ஆன்சர் ஒன்றும் இல்லை, இது வேற கேம் ஆக்சுவலி. உங்களுக்கு பிடிச்ச நம்பர் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நைனா? ரொம்ப பெருசா இருக்கு. ஃபைவ்ல
1: சொல்லுங்க. டூ.
0: ஓகே. உங்களுக்கு இப்ப லாஸ்டா நீங்க ரீசெண்டா பார்த்த தியேட்டர்ல பார்த்த படம் ரெண்டு சொல்லுங்க.
1: ரீசெண்டா பார்த்ததுன்னா ஒரு படம் தான் பார்த்தேன், முன்னாடி மட்டும் தான் பார்த்தேன்.
0: அதுக்கு முன்னாடி தியேட்டர்ல படமே பார்க்கலையா?
1: இல்லம்மா, ரொம்ப நாள் ஆச்சு.
0: ஓகே. சரி, உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு மியூசிக் டைரக்டர்?
1: இளையராஜன், ஏஆர் ரஹ்மான்.
0: ஃபுட்டு?
1: பிரியாணியும் சாம்பார் சாதம்.
0: பிரியாணி வேற சாம்பார் சாதம் ரெண்டு
1: தனித்தனியா சொல்றேன், முடிச்சு விடுங்க.
0: சரி ஓகே. நீங்க வந்து நான் கேட்ட உடனே வந்து சரி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் வந்து என் கடி தோக்கி வாங்கிட்டு நீங்க இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. எஸ்எம்லாம் கேட்டீங்களா?
1: கேட்போம் மேடம்.
0: சரி ஓகே, ரெகுலரா எஸ்எம் கேளுங்க. தேங்க்யூ சோ மச். நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்க கேட்டுட்டு இருக்கு தேசம் ரெயின்போ 102.8 அலையோடு விளையாடு.
2: Hey, இங்க தாதா கிங் கனா. இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
3: பாட்டு பாடவா?
4: வேணா வேணா.
3: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே. உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
4: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
3: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
4: மனம் விரும்புதே.

0: காலையோடு விளையாட்டு நிகழ்ச்சியோட நிறுவனத்துக்கு வந்தாச்சு. எக்ஸாக்டா நேரம் பாத்தீங்கன்னா 6:07 ஆயிட்டு இருக்கு. சோ நம்ம நிகழ்ச்சி நிறைவா ஆஜி சாண்டி என்ன சொல்றாங்க கேக்கலாம்.
1: நிறைவா நிறைவு பகுதி வந்துட்டோம் அப்படின்னு நானும் சொல்ல போறேன். எல்லாருக்கும் மிக்க நன்றி அப்படின்னே சொல்லணும். இன்னைக்கு பேசி கூட ஜாலியா நிறைய பேர் ஆனாங்க. சில பேர் என்னமா இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னே கேட்டு கடுப்பாயிட்டாங்க. நீ கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. என் கூட பேசி விளையாடின நேயர்களுக்கும் நன்றி. எனக்கு உள்ள இருந்து ஸ்டுடியோல இருந்து ஹெல்ப் பண்ண தீபா அவர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு வேறையோடு அலையோட விளையாட நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஆஜய் சாண்டி. டாடா பாய்.
0: தேங்க்யூ சாண்டி. டாடா பாய் பாய். சேஃபா வாங்க. உங்களுக்காக நிறைவா பாடல் வந்து கேட்கலாம். வாங்க சர்க்கார் திரைப்படத்துல இருந்து.

0: தொடர்பது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நடைபெற்ற 20வது வேலைவாய்ப்பு முகாமில் புதிதாக நியமிக்கப்பட்ட 51,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்கினார். புதுச்சேரியில் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் தூய்மைப் பணி இன்று நடைபெற்றது. பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா மேலும் 11 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய அவர், சுற்றுச்சூழல் பாதுகாப்புத் துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா முன்னேறி வருவதாக கூறினார். புத்தாக்க எரிசக்தி மூலம் பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். பிற நாடுகளை ஒப்பிடும்போது கரியமில வாயு வெளியேற்றம் இந்தியாவில் குறைந்த அளவே உள்ளது என்று கூறினார். வளர்ந்து வரும் நாடுகளில் கரியமில வாயு வெளியேற்றம் அதிகமாக இருப்பதாக வளர்ச்சியடைந்த நாடுகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி 3 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அணுமின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சி குறித்த கூடுதல் தகவல்கள்.
2: சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் பிரதமரை தொடர்ந்து உரையாற்றிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் ஒவ்வொருவரும் பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். சுற்றுச்சூழல் தீர்ப்பாயங்கள் அமைப்பதற்கு முன்பாகவே இந்தியாவில் அதனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வனம், ஏரி, ஆறுகள், வனவிலங்குகளை பாதுகாத்து சுற்றுச்சூழலை பேணி காப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்று திரு சூரியகாந்த் தெரிவித்தார். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ், நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவசியம் என்று தெரிவித்தார். உலக நாடுகள் மேற்கொள்ளும் முடிவுகளுக்கு ஏற்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். புதைப்படிவம் அல்லாத பொருட்களிலிருந்து மின்சார உற்பத்தி 54% அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உலக அளவில் இந்தியா புத்தாக்க எரிசக்தி திறனில் 3வது இடத்திலும் சூரிய மின் உற்பத்தியில் 2வது இடத்திலும் உள்ளதாக திரு பூபேந்திர யாதவ் கூறினார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்த இந்த 2 நாள் மாநாட்டில் தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் திரு பிரகாஷ் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் நிபுணர்கள், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மாநில சட்டக்கல்விக் கழகங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை சவால்கள் குறித்த கருத்தரங்குகள் இதில் இடம்பெறுகின்றன.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் நடைபெற்ற 20வது வேலைவாய்ப்பு முகாமில் பல்வேறு அரசு நிறுவனங்களில் புதிதாக நியமிக்கப்பட்ட 51,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு மோடி, சமீபத்திய ஆண்டுகளில் இளைஞர்களை எதிர்காலத்திற்கு தயார்படுத்துவதற்கு தேவையான திறன்களையும் வாய்ப்புகளையும் வழங்குவதில் மத்திய அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக

0: கூறினார். மாறிவரும் பொருளாதாரத்தின் தேவைகளுக்கு ஏற்ப நாட்டின் இளைஞர்களின் கல்வியும் திறன்களும் மேம்படுவதை உறுதி செய்வதும் அரசின் முயற்சியாக இருந்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். தனியார் துறையில் வேலை வாய்ப்புகளை விரைவாக விரிவுபடுத்தவும் அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். இந்த நோக்கத்திற்காக சுமார் 100,000 கோடி ரூபாய் செலவில் பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா தொடங்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா சுமார் 40 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது என்றும் இது நாட்டின் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளின் கதவுகளை திறக்கிறது என்றும் பிரதமர் கூறினார். இத்தகைய வர்த்தக ஒப்பந்தங்கள் நாட்டின் தொழில் முனைவோருக்கு புதிய கூட்டாண்மைகளுக்கும் சந்தைகளுக்கும் வழிவகுப்பதோடு இளைஞர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளையும் உருவாக்குகின்றன என்றும் அவர் கூறினார். இந்தியா இன்று உலகின் 3வது பெரிய ஸ்டார்ட் அப் சூழல் அமைப்பாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். 20வது வேலைவாய்ப்பு முகாம் நாடு முழுவதும் 45 இடங்களில் நடைபெற்றது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிதி, ரயில்வே, உள்துறை, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை, பாதுகாப்பு உள்ளிட்ட இந்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் சேருவார்கள். 20வது வேலைவாய்ப்பு முகாமின் மூலம் மொத்தம் சுமார் 12,75,000 இளைஞர்கள் நியமன கடிதங்களை பெற்றுள்ளனர். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் அவர்களின் பங்களிப்பை உறுதி செய்வதிலும் அரசின் தொடர்ச்சியான கவனத்தை இந்த வேலை வாய்ப்பு முகாம் பிரதிபலிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூ டியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து நீடிக்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டுக்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை இயக்கம் குறித்து காண்போம்.
2: மிஷன் லைஃப் என்னும் சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை என்பது ஒவ்வொரு காலநிலை ஒப்பந்தமும் அரசாங்கங்களுக்கும் தொழில்துறைகளுக்கும் இடையிலான ஒரு விவாதமாகவே இருந்து வந்தது. ஒரு சாதாரண தினத்தன்று ஒரு தனிநபர் என்ன செய்கிறார் என்பது ஒப்பந்தத்தின் உரையில் ஒருபோதும் இடம்பெற்றதில்லை. COP26 மாநாட்டில் விநியோகத்தை போலவே தேவையும் ஒரு முக்கிய காரணியாகும் என்றும், நுகர்வை கட்டுப்படுத்துவது என்பது ஒப்பந்தத்தால் திணிக்கப்பட்ட ஒரு தியாகம் அல்ல, மாறாக அது ஒரு பழைய இந்திய பழக்கம் என்றும் வாதிட்டு பிரதமர் திரு மோடி மிஷன் லைஃப் திட்டத்தை முன்மொழிந்தார். G20 புதுடெல்லி பிரகடனம் இதை ஏற்றுக்கொண்டது. அந்த மட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நடத்தையை மையமாக கொண்ட முதல் காலநிலை கட்டமைப்பு இதுவாகும். இது சேவையின் உணர்வை பூமி தாய்க்கு கொண்டு வந்து விழிப்புணர்வுடன் வாழ்வதை ஒரு தியாகமாக கருதாமல் ஒரு பகிரப்பட்ட பொறுப்பாக மாற்றியது. காலநிலை நடவடிக்கை என்பது அரசாங்கங்கள் மற்றும் தொழில்துறையிலிருந்து தனிநபர்களின் வாழ்க்கை முறை வரை விரிவுபடுத்தப்பட்டது.
0: சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை ஒட்டி இந்திய கடலோர காவல்படை சார்பில் புதுச்சேரி கடற்கரை தூய்மை பணி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கடற்கரை தூய்மை பணியை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், தலைமைச் செயலர் திரு சரத் சௌஹான், இந்திய கடலோர காவல்படை இயக்குநர் திரு தசீலா, செயலர் திருமதி ஸ்மிதா, கல்லூரி மாணவர்கள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக கடலோர காவல்படையின் செயல்பாடுகள் குறித்த புகைப்படங்களை துணைநிலை ஆளுநர் பார்வையிட்டார். சர்வதேச கடற்கரை தூய்மைப்படுத்தும் தினத்தை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரையில் மாபெரும் தூய்மைப்படுத்தும் பணி நடத்தப்பட்டது. காரைக்கால் இந்திய கடலோர காவல்படை நிலையம், காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் மற்றும் கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்துடன் இணைந்து இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா மேலும் 11 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது.

ஏற்கனவே இந்திய விமானப்படையின் 8 விமானங்களில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது 9வது விமானம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதில் அத்தியாவசிய மருந்துகள், தற்காலிக கூடாரங்கள், படுக்கை வெறிப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கும். இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், பேரழிவிலிருந்து நேபாளம் மீண்டு வருவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா தொடர்ந்து வழங்கும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள 5 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் ஜப்பானின் நகோயாவில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நடைபெற்ற 20வது வேலைவாய்ப்பு முகாமில் புதிதாக நியமிக்கப்பட்ட 51,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்கினார். புதுச்சேரியில் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் தூய்மைப் பணி இன்று நடைபெற்றது. பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா மேலும் 11 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேரம் 6:21. நேர்கள் ஆவல காத்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி உங்களோட ஃபேவரட் லைவ் அண்ட் போன் சாய்ஸ் ப்ரோக்ராம் தாங்க. ஆமா, இது உங்கள் மனம் விரும்புதே. லிஸ்னர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்கணும் அப்படின்னா டயல் பண்ணுங்க 0413-22-71-760 மற்றொரு எண் 0413-22-71-770. சோ நிகழ்ச்சியில முதலாவதா யாரு எங்கிருந்து பேச கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
2: எங்கள் தோழிக்கு வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறது?
2: கலையரசு, நல்லா பாடியம்.
1: ஓகே கலையரசு சார், எந்த படம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்க.
2: முன்னிரவு நேரம் செம்பருத்தி பூக்களை கூடை நிறைய கம்பீரமாய் கொண்டு வரும் 102.8 வானவில் பண்பலை சகோதரிக்காக ஒரு பாடல். இது வந்து கேட்காத பாடலை மக்களுக்கு தேடி கொடுத்த தங்களுக்குள் நின்று இது அரிதாய் பாடக்கூடிய ஒரு பாடல்.
1: ஓகே சார், நீங்க கேட்ட மாதிரியே அந்த பாடல் உங்களுக்காக இப்ப வந்துட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.

0: நேரம் 6:27. நான்கு நொடிகள். நேயர்களே, உங்கள் கவனத்திற்கு சைபோலன் இன்று ஒரு தகவல். நாளை காலை 8:55 கேட்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷவாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8. நேயர்களே, அடுத்ததா யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: கண்ணன் சார் சொல்லுங்க, என்ன படம், என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து பாண்டியன், பாடல் வந்து அன்பே என்ன வரி வருங்க. இந்த பாடல வந்து புவனகிரி தம்பி வீரமணி கொடுங்க மேடம்.
0: ஓகே சார், நீங்க கேட்ட அந்த பாடல் உங்களுக்காக இப்ப பிளே பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
1: நன்றி மேடம்,
0: நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. நேரம் 6:32. நேர்கள் அவங்களுக்கு பிடிச்ச பாடல் எல்லாம் கேட்டுட்டு இருக்க இந்த தருணத்துல அடுத்ததா யாரு எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்டுலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
2: சந்திரசேகர் சார், நாங்க நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: கண்டிப்பா
2: சார், ஸ்ரேயா கோஷல் மேம் வாய்ஸ்ல அந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
3: தேங்க்யூ மேம், பை பை
2: சார், பை சார்.

0: இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. மனம் விரும்புதேல உங்களுக்கு பிடிச்சமான ஃபேவரட்டான சாங், சூப்பர் ஹிட்டான சாங்ஸ் எல்லாமே கேட்கணும் அப்படின்னா டயல் பண்ணுங்க 0413-22-71-760 மற்றொரு எண் 22-71-770. ஸோ நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு கேட்டுடலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
0: ஓகே கங்காதரன் சார், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? மஹதி மற்றும் சைந்தவி குரல்ல உங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
1: நன்றி மேம்.
0: நன்றி.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம்

0: மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
1: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: நேரம் 6:49. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நேர்கள் உங்கள் விருப்ப பாடல கேட்கணும் அப்படின்னா டயல் பண்ணுங்க 0413-227-1760 மற்றொரு எண் 2227-770. நேர்களின் கனிவான கவனத்திற்கு விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
3: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிருமாம்பாக்கம் புதுச்சேரி.
2: சோ நாம நிகழ்ச்சியில அடுத்ததான் யாரு எங்கிருந்து என்ன பாடல் கேட்கறாங்க கேட்டுடலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க யாரு எங்கிருந்து பேசுறது?
4: ஏழுமலை முத்தரசன் குப்பம்.
2: முத்தரசன் குப்பம் ஏழுமலை சேர்க்காக என்ன படத்துல இருந்து எந்த பாடல் வேணும்?
4: புதிய பறவை சிட்டுக்குருவி முத்தம்.
2: பி சுசீலாமா குரல்ல அந்த பாடல் உங்களுக்காக பிளே பண்ணிடலாம் சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நன்றி.

ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நேர்கள் உங்களுக்கு பிடிச்சமான சூப்பர் ஹிட் சாங்ஸ் கேட்டு மகிழணும் அப்படின்னா டயல் பண்ணுங்க 0413-22-71-760 மற்றொரு எண் 0413-22-71-770. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 102.8.

ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நேயர்களே, சைபோலன் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேயர்கள் தொடர்ந்து அடுத்ததா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேவரட் சாங்ஸ் கேட்கணும்னா டயல் பண்ணுங்க 0413-227-1760 மற்றொரு 8-227-1770. இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: நேயர்களே, தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய அவர், சுற்றுச்சூழல் பாதுகாப்புத் துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா முன்னேறி வருவதாக கூறினார். புத்தாக்க எரிசக்தி மூலம் பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தீன்தயாள் உபாத்யாயா ஊரக திறன் பயிற்சி இயக்கத்தின் கீழ் 34,000 இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. தமிழகம், ஹிமாச்சல் பிரதேசம், மேற்கு வங்கம், பீகார் உள்ளிட்ட 14 மாநிலங்களைச் சேர்ந்த ஊரக இளைஞர்களுக்கு முதற்கட்டமாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் 3 முதல் 12 மாதம் வரை திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் நடைபெற்ற 20வது வேலைவாய்ப்பு முகாமில் பல்வேறு அரசு நிறுவனங்களில் புதிதாக நியமிக்கப்பட்ட 51,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்கினார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சென்னையில் இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசுகையில், தேச வளர்ச்சிக்கு பணியாற்ற அவர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இந்திய கடலோர காவல்படை சார்பில் புதுச்சேரி கடற்கரை தூய்மை பணி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கடற்கரை தூய்மை பணியை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், தலைமைச் செயலர் திரு சரத் சௌஹான், இந்திய கடலோர காவல்படை இயக்குநர் திரு தசீலா, செயலர் திருமதி ஸ்மிதா, கல்லூரி மாணவர்கள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். வடக்கு கடலோர ஆந்திரா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு வடக்கு தெற்கு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்சமான சூப்பர் ஹிட் பாடல கேட்கணும்னா டயல் பண்ணுங்க 04132271760 மற்றொரு எண் 22717770. சோ நேர்கள் ரொம்பவே அழகா தங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா ஒரு மெல்லிசை பாடல் வந்துகிட்டே இருக்கு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்குமே இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில தொடர்ந்து அவங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த தருணத்துல உங்க நினைவுக்கு சாய்போலன் என்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். சோ தொடர்ந்து அடுத்ததா யாரு எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம், புவனகிரில இருந்து வீரமணி பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கும் சார். வீரமணி சாருக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
3: ஊர் மரியாதை படத்துல இருந்து கிச்சடி சம்பா பாட்டு போட்டுருங்க மேம்.
2: ஏதோ தேடி புதுசா டிஃபரெண்டா கேக்குறீங்க. எஸ்பிபி சார் வாய்ஸ், கே எஸ் சித்ராமா வாய்ஸ், கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். உங்களுக்காக அந்த பாடல் வழங்கிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
3: நன்றி.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மகா வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் இதுவரை 12,75,000 இளைஞர்கள் அரசுத் துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இன்று தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதிகளில் தூய்மை சேவை பணி மேற்கொள்ளப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். மகா வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் இதுவரை 12,75,000 இளைஞர்கள் அரசுத் துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் இளைஞர்களின் பங்கை உறுதி செய்து அவர்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தருவதற்கான நடவடிக்கைகளில் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தின் கோவை குனியமுத்தூரில் இன்று நடைபெற்ற மகா வேலைவாய்ப்பு திருவிழாவில் கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு 25 பேருக்கு நேரடியாக பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு பூபதி ராஜு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். அரசு வேலைவாய்ப்பு மட்டுமின்றி தனியார் துறையில் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் மகளிருக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் தங்கள் திறமைகளை மேம்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றும் மக்களுக்கான சேவை செய்யும் ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணையை பெற்றது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த இளைஞர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள பணியில் சிறப்பாக கடமையாற்ற உள்ளதாக தெரிவித்தனர்.
2: வணக்கம், என் பேர் அருண்குமார். நான் இப்ப நடந்த SSCGL 25 இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டரா செலக்ட் ஆயிருக்கேன். நான் திருப்பூர்ல இருந்து வரேன். இந்த ரோஸ்கர் மேலால வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் கொடுத்தாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறேன். இந்த நேஷன் சர்வ் பண்றதுக்காக நான் இப்ப வில்லிங்கா இருக்கேன். எனக்கு கிடைச்சது கண்டிப்பா நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணும், முக்கியமா ஃபேமிலி மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற ஈவன் பிரைம் மினிஸ்டர்ல இருந்து கமிஷனல் மெம்பர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் எங்களுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணாங்களோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்.
3: என் பேர் ஸ்வாதி பிரியா, கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டியில இருந்து வர்றேன். ஆக்சுவலி இதுதான் எங்க ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், என்னோட ஸ்டெப்பிங் ஸ்டோன். இன்னும் நான் நிறைய ஹைட்ஸ் போகணும்னு விரும்புறேன். இந்த ஜாப் கிடைச்சது எனக்கு பினான்சியலாவும் சரி, எனக்கு சொசைட்டில ஒரு ரெஸ்பெக்டா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த ஜாப் வாங்கி கொடுத்துருக்கு. பிளஸ் தேங்க்ஸ் டு ஸ்ரீ நரேந்திர மோடி ஜி ஃபார் கிவிங் மீ திஸ்.
1: சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தமிழகத்தை ஆளும் தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக திகழும் மீனவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் இந்த திட்டம் அமைந்துள்ளதாகவும் தமிழக அரசு வேறு இடத்தை இதற்காக தெரிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
4: மீனவர்கள் கிட்டத்தட்ட அங்க வந்து 2,000 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த பகுதியில வசித்து வருகிறாங்க. மீனவர்களுடைய வாழ்வாதாரமே கடலை ஒட்டிதான். மயிலாப்பூர் ஆகட்டும், திருவல்லிக்கேணி ஆகட்டும், பட்டினம்பாக்கம் ஆகட்டும், 1,000 ஆண்டுகளுக்கு முன்னால இங்க சிங்காரவேலா ஐயர் தொடங்கி எவ்வளவோ மீனவர்கள் வந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய நாட்டுக்கு முன்னேற்றத்திற்காக பாடுப்போம். அப்படிப்பட்ட அந்த மீனவர்களினுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு பாதிக்கப்படுவதாக இருக்கிறது. மீனவர்கள் வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டும். தம்முடைய தலைமைச் செயலகத்தை அவர்கள் கட்டுவதை நிறுத்த வேண்டும், வேற இடத்தை தேர்வு செய்ய வேண்டும், மீனவர்களினுடைய நலனை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டும்.
1: கர்நாடகா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல்வேறு உயர்நீதிமன்றங்களுக்கு 14 புதிய நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடனான கலந்தாய்வுக்கு பிறகு இவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன்படி தில்லி உயர்நீதிமன்றத்திற்கு 2 பேர் நீதிபதிகளாகவும் 5 பேர் கூடுதல் நீதிபதிகளாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்திற்கு 3 நீதிபதிகளும் கர்நாடக உயர்நீதிமன்றத்திற்கு 3 பேர் கூடுதல் நீதிபதிகளாகவும் நியமிக்கப்பட்டிருப்பதுடன் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதி

0: நீதிமன்றத்திற்கு ஒரு நீதிபதியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இன்று தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதிகளில் தூய்மை சேவை பணி மேற்கொள்ளப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தூய்மை சேவை பணியில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடற்கரைகளில் தூய்மையை பராமரித்து சுற்றுப்புற பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும், கடல்வாழ் உயிரினங்களுக்கு உகந்த சூழலை உருவாக்கித்தர வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு உள்ளதாக குறிப்பிட்டார். கடற்கரையை தூய்மையாகவும் ஆரோக்கியமான வகையிலும் பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். கேரளத்தின் விழிஞ்சம் பகுதியில் உள்ள கடலோர காவல்படையினர் கோவளம் கடற்கரையில் தூய்மைப் பணியை மேற்கொண்டனர். இதேபோன்று திருவனந்தபுரம் சங்குமுகம் கடற்கரை, கொச்சி, கோழிக்கோடு, கண்ணூர் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளிலும் மாணவர்கள், தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணித்திட்ட தன்னார்வலர்களும் பொதுமக்களும் பெருமளவில் பங்கேற்று கடற்கரை பகுதிகளை சுத்தம் செய்தனர். புதுச்சேரியில் கடலோர தூய்மைப் பணியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காந்தி சிலையிலிருந்து தொடங்கிய இந்த தூய்மைப் பணியில் புதுவை உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், தலைமைச் செயலாளர் திரு சரத் சௌஹான், இந்திய கடலோர காவல்படையின் அதிகாரி கமாண்டர் எஸ் எஸ் தாசில்லா மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். பாதுகாப்புத்துறையில் நாட்டின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற உட்கட்டமைப்பை உருவாக்க இந்திய ராணுவ பொறியியல் சேவை வல்லுநர்கள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக இந்த அமைப்பின் சென்னை பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற இச்சேவையின் 77வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆயுதப்படைகளின் மாறிவரும் தேவைகளை பூர்த்தி செய்யவும் நவீன தொழில்நுட்பம், புத்தாக்கம், டிஜிட்டல் மயமாக்கம் போன்ற பொறியியல் நடைமுறைகளை அதிக அளவில் கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொறியியல் திறன், சிறந்த தலைமைத்துவம், பாதுகாப்பு தொடர்பான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது இந்திய பொறியியல் சேவை நிறுவனம் பெருமைமிக்க பாரம்பரியத்தை கொண்டிருப்பதாகவும் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தின் மால்வா மாவட்டத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பக்தர்களுடன் சென்று கொண்டிருந்த கார் மழை வெள்ளத்தில் சிக்கி விபத்துக்குள்ளானதில் 3 குழந்தைகள், 2 பெண்கள் உட்பட 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். மாணவர்கள் தங்களது கல்வி மற்றும் அதற்கு பிந்தைய வேலைவாய்ப்பு இலக்குகளை வெற்றிகரமாக அடையும் வகையில் அயராது முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். போபாலில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மின்சார ஸ்கூட்டர்களை வழங்கி பேசிய அவர், இந்த ஸ்கூட்டர்களை பயன்படுத்தும் மாணவர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். பின்னர் மாணவர்களுடன் கலந்துரையாடிய திரு மோகன் யாதவ் அவர்களது எதிர்கால திட்டங்கள் மற்றும் விருப்பங்கள் குறித்து கேட்டறிந்தார். நேபாளத்தில் பேரிடர் பாதிப்பு குறித்து முன்னெச்சரிக்கை செய்யும் சாதனங்களை நிறுவ உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அந்நாட்டின் பிரதமர் திரு பாலேந்திர ஷா கூறியுள்ளார். நேபாள அரசியல் சாசன தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர், அந்நாட்டில் ஏற்பட்ட சமீபத்திய வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவால் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பெரும் சேதம் ஏற்பட்டதை சுட்டிக்காட்டினார். இதனை தவிர்க்க பேரிடர்களால் நிகழக்கூடிய பாதிப்புகளை குறைத்தல் மற்றும் நிவாரணப் பணிகளில் அதிக கவனம் செலுத்தும் அணுகுமுறை பின்பற்றப்படும் என்றார். நேபாளம் அடிக்கடி இயற்கை பேரிடருக்கு ஆளாகும் நிலையில் பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பே அதனை எதிர்கொள்ள மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டியதன் அவசியத்தையும் திரு பாலேந்திர ஷா வலியுறுத்தினார். ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. தொடக்க விழாவின் வீரர்கள் அணிவகுப்பின்போது இந்தியாவின் சார்பில் மனு பாக்கர் மற்றும் பவன் ஷெஹ்ராவத் தேசிய கொடியை ஏந்திச் சென்றனா். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பெட்டோன் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 7-6 என்ற செட் கணக்கில்

கிள் ஆஸ்திரேலியாவின் ஜோஷ்வா சால்டோன் ஜப்பானின் யூட்டா ஷிமிசு இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகா வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் இதுவரை 12,75,000 இளைஞர்கள் அரசுத் துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக அரசு கைவிட வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சியை மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு எங்கேந்து என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்டுடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க சார், யாரு இங்க பேசுறது?
2: நான் தென்பேர் கணேஷ் ராஜா.
1: கணேஷ் ராஜா சாருக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? நேர்களின் கவனத்திற்கு, புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள இந்திய விளையாட்டு ஆணையத்தின் ட்ரெய்னிங் இந்தியா சென்டர் விடுத்துள்ள அறிவிப்பு, 2026-27 ஆண்டிற்கான விளையாட்டு பயிற்சி மையத்தில் சேர்க்கைக்கான பல்வேறு விளையாட்டுகளில் தேர்வு முகாம்களை நடத்த உள்ளது. பளு தூக்குதலில் சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சி 12-18 வரை இருக்க வேண்டும். கைப்பந்து வாலிபால் விளையாட்டில் சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சி 10-18 வரை. கபடியில் சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சியில் 10-18 வரை இருக்க வேண்டும். கொக்கோ சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சியில் 10-18 வரை இருக்க வேண்டும். இந்த தேர்வு முகாம்கள் நாளை நடைபெற உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் புதுச்சேரி லாஸ்பேட்டை ட்ரெய்னிங் இந்தியா சென்டருக்கு சென்று விளையாட்டுக்கான தேர்வு முகாமில் கலந்து கொள்ளலாம். மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0413-29-61-819. மின்னஞ்சல் முகவரி saicenterpondi@gmail.com saicenterpondy saicenterpondi@gmail.com. இப்போ நிகழ்ச்சியில தொடர்ந்து அந்த நேர்கிட்ட விருப்ப பாடல பிளே பண்ணிடுறேன். தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்சமான பாடல நீங்களும் கேட்கணும் அப்படின்னா டயல் பண்ணுங்க 0413-221-7760 மற்றொரு 8227-1770.

0: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்குமே இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க யார் எங்கிருந்து பேசுறது?
1: பண்பாளையின் பழச்சாறு வானாலயின் வண்ணத்தேரு பாரி அவர்களுக்கு வணக்கம் சொல்றது திருவண்ணை நல்லூர் தட்சிணாமூர்த்தி.
0: தட்சிணாமூர்த்தி சார், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம். மழைதான் ரொம்ப இடி தாக்கிக்கிட்டே இருக்கு. ஒரே
1: மழை பெய்யுது, நிறைய பெய்யுது.
0: ஓகே சார், இப்ப உங்களுக்கு என்ன பாடத்துல இருந்து எந்த பாடல் வேணும்?
1: மொழி பாட்டுல இருந்து காற்றின் மொழின்னு ஒரு பாடல், பாடலுக்கு ஒரு சின்ன கவிதை. கண்களுக்கு மொழி இயற்கை காட்சிகளின் வழி, கவிதைக்கு மொழி ஆழ்ந்த அழகிய கற்பனைகளின் வழி, செவிகளுக்கு மொழி சுக செந்தேன் இசை வழி, மொழிகளுக்கு மொழி, மொழிகளுக்கு மொழி மனித நேயங்களின் வழி, அன்பிற்கு மொழி அன்னையர்களின் அரவணைப்பின் வழி.
0: கண்டிப்பா
1: மொழி பகுத்தறிவின் வழி, இப்பாடலுக்கு மொழி புதுச்சேரி வானொலியின் வழி.
0: அப்படி போடுங்க. இது ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 தொடர்ந்து கேளுங்க சார்.
1: பாரி அவர்களுக்கு வணக்கம்.
0: நன்றி சார், தேங்க்ஸ்
1: பாரி அவர்களுக்கு வணக்கம்.
0: நன்றி, நீங்க கேட்ட பாடல உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங்.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: கவனத்திற்கு விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
3: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
2: இது ஆகாஷவாணி புதுச்சேரி NFM ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு எங்கிருந்து என்ன பாடல் கேட்க வந்திருக்காங்க? ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம் மேடம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: நலமா இருக்கீங்களா?
2: எல்லாரும் நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம்.
2: சொல்லுங்க மேடம், எந்த படம், என்ன பாடல்?
4: ஆரோவில் இடஞ்சாடி முத்தாள் இந்திரா பேசுறோம் மேடம்.
2: இந்திரா மேடம், சூப்பரா. மழை போதுமா?
4: சின்ன கவுண்டர்ல இருந்து முத்துமணி மாலை போடுங்க மேடம்.
2: ஓகே, பிளே பண்ணிடலாம். நீங்க கேட்டா

0: நிகழ்ச்சி ஆகாஷவாணி புதுச்சேரி NFM ரெயின்போ 102.8 மனம் விரும்புதே. சோ நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு எங்கிருந்து என்ன பாடல் கேக்குறாங்க கேட்டுடலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், சேதராப்பட்டில இருந்து தமிழ் செல்வி பேசுறேன்.
0: மேடம், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: எங்க ஊர் காக்காரன் படத்துல இருந்து பத்தி பத்தி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேவா பூவாயி.
0: ஆஹா, பாடிட்டீங்க, சூப்பர் மேம், கொடுத்துடலாம்.
1: நன்றி
0: நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நேர்களின் கவனத்திற்கு விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிருமாம்பாக்கம் புதுச்சேரி.
0: சோ நிகழ்ச்சியின் நிறைவா யாரு எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்,
0: சொல்லுங்க யார் எங்கிருந்து பேசுறது?
2: வேல் மாம்பட்டில இருந்து ராதாகிருஷ்ணன் பேசுறேன்.
0: ராதாகிருஷ்ணன் சார், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
2: படம் எங்க ஊர் ராதாச்சி. பாடல் பொன்மான பூவோடு வந்தேன் நான் அந்த வேலை.
0: ஓகே சார், மலேசியா வாசுதேவன் சார் பாடிய அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
2: தேங்க்ஸ் சார். ரொம்ப வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.

0: நிறைவாக அந்த பாடலுடன் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்தாச்சு. சோ இன்னைக்கு டயல் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை எல்லாம் சூப்பரா கேட்டு மகிழ்ந்த அனைத்து நேயர்களுக்கும் முயற்சி செய்து லைன் கிடைக்கலனா நாளைக்கு திரும்ப முயற்சி பண்ணுங்க இதே நிகழ்ச்சியில அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் விடைபெற்ற நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய நினைவு. இது விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிருமாம்பாக்கம் புதுச்சேரி.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. ஜப்பானின் ஹைச்சி நகோலியாவில் இன்று தொடங்கிய ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய அணிக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் தனது செய்தியில், ஒவ்வொரு விளையாட்டு வீரரும் கடுமையாக உழைத்து தங்களது அர்ப்பணிப்பையும் உறுதியையும் வெளிப்படுத்தியுள்ளனர் என்றும், அவர்களை நினைத்து இந்தியா பெருமை கொள்கிறது என்றும் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்கள் இந்த போட்டிகளில் சிறப்பாக விளையாடி இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய அவர், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா முன்னேறி வருவதாக கூறினார். புத்தாக்க எரிசக்தி மூலம் பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தீன்தயாள் உபாத்யாயா ஊரக திறன் பயிற்சி இயக்கத்தின் கீழ் 34,000 இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. தமிழகம், ஹிமாச்சல் பிரதேசம், மேற்கு வங்கம், பீகார் உள்ளிட்ட 14 மாநிலங்களைச் சேர்ந்த ஊரக இளைஞர்களுக்கு முதற்கட்டமாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் 3 முதல் 12 மாதம் வரை திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இந்திய கடலோர காவல்படை சார்பில் புதுச்சேரி கடற்கரை தூய்மை பணி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கடற்கரை தூய்மை பணியை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், தலைமைச் செயலர் திரு சரத் சௌகான், இந்திய கடலோர காவல்படை இயக்குநர் திரு தசீலா, செயலர் திருமதி ஸ்மிதா, கல்லூரி மாணவர்கள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். தமிழகம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள 5 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான காலக்கெடு இன்றுடன் முடிவடைந்ததை தொடர்ந்து வேட்பாளர்களின் பட்டியல் இறுதி செய்யப்பட்டுள்ளது. இத்தேர்தலில் மொத்தம் 11 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களின் கவனத்திற்கு, புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள இந்திய விளையாட்டு ஆணையத்தின் ட்ரெய்னிங் இந்தியா சென்டர் விடுத்துள்ள அறிவிப்பு, 2026-2027 ஆண்டிற்கான விளையாட்டு பயிற்சி மையத்தின் சேர்க்கைக்கான பல்வேறு விளையாட்டுகளில் தேர்வு முகாம்கள் நடத்தவுள்ளன. இதில் பளுதூக்குதலில் சிறுவர்களுக்கான தங்குமிடம் பயிற்சி 12 வயதிலிருந்து 18 வயது வரை இருக்க வேண்டும். கைப்பந்து விளையாட்டில் சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சி 10 லிருந்து 18 வயது வரை இருக்க வேண்டும். கபடியில் சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சியில் 10 வயதிலிருந்து 18 வரை இருக்க வேண்டும். கொக்கோ சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சியில் 10 லிருந்து 18 வயது வரை இருக்க வேண்டும். இத்தேர்வு முகாம்கள் நாளை நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் புதுச்சேரி லாஸ்பேட்டை ட்ரெய்னிங் இந்தியா சென்டருக்கு சென்று விளையாட்டுக்கான தேர்வு முகாமில் கலந்து கொள்ளலாம். மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0413-219-6189. மின்னஞ்சல் முகவரி saicenterpondi@gmail.com. மீண்டும் தொலைபேசி எண் 0413-219-6189.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்கவிருக்குமே இந்த நிகழ்ச்சி தேன்சி.

0: தேவானம் நிகழ்ச்சியில நம்ம சூப்பர் ஹிட்டான மெலடி சாங்ஸ், பிளாக் அண்ட் ஒயிட் டைம்ல இருந்து ரெட்ரோ சாங்ஸ், எல்லாமே சூப்பரான சாங்ஸ் கேட்க இருக்கோம். அதுல முதலாவதா நம்ம ஒரு பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள இந்திய விளையாட்டு ஆணையத்தின் ட்ரெய்னிங் இந்தியா சென்டர் விடுத்துள்ள அறிவிப்பு, 2026-27 ஆண்டிற்கான விளையாட்டு பயிற்சி மையத்தில் சேர்க்கைக்கான பல்வேறு விளையாட்டுகளில் தேர்வு முகாம்களை நடத்த உள்ளது. பளு தூக்குதலில் சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சிக்கு 12 வயதிலிருந்து 18 வயது வரை இருக்க வேண்டும். கைப்பந்து அதாவது வாலிபால் விளையாட்டு சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சி 10 வயதிலிருந்து 18 வயது வரை. கபடியில் சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சியில் 10 வயதிலிருந்து 18 வயது வரை இருக்க வேண்டும். கொக்கோ சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சியில் 10 இருந்து 18 வயது வரை இருக்க வேண்டும். இந்த தேர்வு முகாம்கள் நாளை நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் புதுச்சேரி லாஸ்பேட்டை ட்ரெய்னிங் இந்தியா சென்டருக்கு சென்று விளையாட்டுக்கான தேர்வு முகாமில் கலந்து கொள்ளலாம். மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0413-29-61-819. மின்னஞ்சல் முகவரி saicenterpondi@gmail.com. SAICENTREPONDY saicenterpondi@gmail.com. சோ வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்ப நம்ம தேன் சிந்துதே வானம்ல அழகான ஒரு தத்துவம் ததும்புற ஒரு பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சாங்குக்கு முன்னாடி இது நம்மளுடைய தினசரி நாள் எப்படி போகுது அப்படின்னா, சம்பளம் வந்த முதல் நாள்ல இருந்து அச்சோ அந்த இஎம்ஐ கட்டணும், இந்த வாடகை இருக்கு அப்படின்னு வாங்குற சம்பளத்துக்கு மேலேயே நம்மளுடைய செலவினங்கள் அதிகமா இருக்கு. சேமிப்பை விட செலவினம் அதிகமா இருக்கிறதுனால அந்த குடும்பம் என்ன பாடுபடுது அப்படிங்கறத ரொம்பவே தத்ரூபமா அழகான ஒரு துள்ளலான இசையிலையும் அழகான வார்த்தைகள்லயும் அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. பாம விஜயம் படத்திலிருந்து வரவு எட்டனா அப்படிங்கிற ஆரம்பிக்கிற அந்த பாடல் தான் முதல்ல நம்ம இப்போ கேட்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. ஆகாஷவாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8.
1: வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா. Five, six, seven, eight.

துள்ளலான இசையில ஒழித்த அந்த பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலாவும் எல் ஆர் ஈஸ்வரி அவர்களும் இசை எம் எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசன் வரிகளில் ஒழித்த அந்த பாடலை தொடர்ந்து மற்றும் ஒரு துள்ளலான பாடல் உங்களுக்காக கருந்தேல் கண்ணாயிரம் படத்திலிருந்து

0: அருமையான இசையில நம்ம இப்போ கேட்ட அந்த பாடல் பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் மனோரமா அவங்களுடைய சொந்த குரல்ல பாடின அந்த பாடல் இடம்பெற்ற படம் கருந்தேல் கண்ணாயிரம். அடுத்ததாக ஒரு இனிமையான பாடல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. நாளை காலை 8:55 சைபோலன் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். சோ தொடர்ந்து கேளுங்க, இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8.
1: ஆகும் தலை நீ கனயாளி அழிக்காதே

நம் வாழ்வில் துர்வாசம் இல்ல இல்ல நம் வாழ்வில் துர்வாசர் வரவே மாட்டார். யாரு? உன் மாமே.

0: சகுந்தலை சகுந்தலை, நீ துஷ்யந்தன் நான் இருக்கும் போது நீ அழுது கொண்டிருக்கின்றாய். ஏ மாணவியா,
1: ஓஹோ அவன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கான், என்ன வேணும்?
2: எனக்கு ஒண்ணும் வேண்டாம், கால் போன் மோதிரத்தை வாங்கிட்டு காலமெல்லாம் கஷ்டப்பட்டா சகுந்தல. நான் ஒண்ணு அப்படி இருக்க விரும்பல.
1: சரி, நானும் துஷ்யந்தனா இருக்க விரும்பல. தோபா,
2: இது என்ன வேஷம்?
1: அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. நேரா உள்ள போய் ஒரு இரும்பு ஆயுதம் எடுத்துக்கிட்டு
2: வா. ஐயோ, அந்த வியாதி உங்களுக்கு அடிக்கடி வருமா?
1: என்ன வலிப்பா? எனக்கு ஏன் வருது? உன் மாமனுக்கு வரும், உன் மாமா மகளுக்கு வரும், எனக்கு ஏன் வருது? போய் எடுத்துட்டு வா, அந்த இரும்பு ஆயுதத்துக்கு வேலை இருக்கு, போ
2: சொல்றேன்.
1: சீக்கிரம் கொண்டா. இதான் ஆயுதமா?
2: கிடைச்சது.
1: உன் மாமன் எதுக்கு முன்னாலும் முட்டாய் கடை வச்சிருந்தானா? சரி, போனா போது, போ, தற்சமயம் வச்சுக்கோ. இங்க வா. இப்ப நான் சத்தியமா, நீ சாவித்திரி மைடியர்.
3: மைடி

0: நோ நோ நோ நோ நோ, உங்களை நான் பிரியவே மாட்டேன்.
1: ஐயோ பிரிய மாட்டேன், எங்கே போறிய? ரூப சித்திர மாமர குயிலே உனக்கு ஒரு வாசகண்டனை நான் உரைத்திட நாடி நிற்பதினால் அன்பினால் இன்பமாய் இங்கே வா.
0: அப்படியா? இதோ
1: இப்படியா? இன்னும் வா. கண்டாதை மீறி உண்டான மோகம் இங்கே தீராமல் எங்கே நான் போவேன்?
0: நீங்க என்ன கேக்குறீங்க?
1: ஒன்னே ஒண்ணு, என் கண்ணே கண்ணு, கண்ணத்தில ஒன்னே ஒண்ணு.
0: போங்க சத்தியமா, நான் சாவித்ரியா. வேண்டாம் வேண்டாம், யமனே எங்கே கண்டு தேடுறது?
1: ஓஹோ, அவன் வேற வருவான்ல. அப்ப சத்தியமா பேசமும் ஃபெயிலியர் தான். சரி, இத புடி, இத வர்றேன்.

0: மட்டும் தரிகம பதனித தனிதப மகரிசா பெண்ணே
1: ஒரு கோளாறுதா
2: மேடா. என்ன வளர்த்தவர் வந்தால் என்ன செய்வாய்?
0: செவ்வாய் புதன் தியானாவது வெள்ளி வந்தால் வரட்டும்.

0: உன்னுடைய பெண்ணை அப்படியே உன்னை வளர்த்தவன் வந்து விட்டாதி, கவலைப்படாதே. நான் உடனே எங்கு வரலாக உருமாறி மறைந்து நிற்பேன்.
1: ஓடுற வேண்டா, நானா வேங்க மரம் வேண்டா, நான் வேங்க மரம் இல்லடா, பேங்க பேங்க யாரா பாத்திருக்கியா? என்னடா நினைச்சுக்கிட்ட நீ? டே பரிதாரி பயல, இந்த ஒரு சட்டைய போட்டுக்கிட்டு எத்தனையோ அவதாரம் எடுக்கிறேன். ஏய், நீ அன்னைக்கு லாரியை கூப்பிட போன, இன்னைக்கு உனக்கு லாரி கிடையாதரா, உன்னை நடத்த கூட்டு போட்டோம்.
2: ஐயா வேணா, ஐயா என்ன விட்டுடு,
1: நீங்க போய் இல்லக்கே. ஏமா வள்ளி நாயகி, நீ என்ன பண்ணுவ? என் வீட்டு சோத்த தின்னு சுப்பிரமணியரா தேர்ற, நீ சுப்பிரமணியர் போத்தனப்புறத்துக்குள்ள போ.
2: என்ன போ சொன்னீங்களே
1: அண்ணன்,
2: போ சொன்னது அது போன அவதாரத்துல சத்தியமா வச்சுக்கிட்டு
1: சமைச்சவா
2: இல்ல கோடாளி
1: வேண்டா.
3: ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் மிகவும் தத்ரூபமா அழகா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு நாடகமே அரங்கேறிச்சுங்க. சோ சூப்பரான அந்த பாடல் அன்புக்கு ஒரு அன்னி படத்துல இருந்து கே ஏ தங்கவேலு, எம் சரோஜா மற்றும் டி எஸ் பாலையா குரல்ல ஒலிச்சது. அதனுடைய பாடல் ஆசிரியர் ஆ மருதகாசி அவர்கள். இதனைத் தொடர்ந்து அடுத்ததா ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்க. லிதா கஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்ட அந்த பாடல் பி சுசீலா குரலில் ஒலித்தது சந்திரோதயம் படத்திற்காக. நேயர்களே, இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க, இது ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8.
1: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.

ஒலித்த அந்த பாடலை தொடர்ந்து வீர திருமுகன் படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரலில் ஒலிக்க வருகிறது ஒரு மெல்லிசை பாடல்.

ஒலித்த அந்த பாடலை தொடர்ந்து அடுத்ததாக ஒரு மெல்லிசை பாடலும் உங்களுக்காக அன்பு எங்கே படத்திலிருந்து.

0: வி சீதாராமன் வரிகளில் வேத இசையில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் அன்பு எங்கே. இது ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு சைபோலன் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
0: இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் எம் எஸ் ராஜேஸ்வரி குரலில் ஓ ரசிக்கும் சிமானே என தொடங்கும் அந்த பாடல் பராசக்தி படத்திலிருந்து உங்களுக்காக.

நேரம் 9:58, 39 நொடிகள். நேர்களின் கனிவான கவனத்திற்கு. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள இந்திய விளையாட்டு ஆணையத்தின் ட்ரெய்னிங் இந்தியா சென்டர் விடுத்துள்ள அறிவிப்பு, 2026-27 ஆண்டிற்கான விளையாட்டு பயிற்சி மையத்தில் சேர்க்கைக்கான பல்வேறு விளையாட்டுகளில் தேர்வு முகாம்களை நடத்தவுள்ளது. பளுதூக்குதலில் சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சி 12-18 வரை இருக்க வேண்டும். கைப்பந்து வாலிபால் விளையாட்டில் சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சி 10-18 வரை, கபடியில் சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சியில் 10-18 வரை இருக்க வேண்டும். கொக்கோ சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சியில் 10-18 வரை இருக்க வேண்டும். இந்த தேர்வு முகாம்கள் நாளை நடைபெற உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் புதுச்சேரி லாஸ்பேட்டை ட்ரெய்னிங் இந்தியா சென்டருக்கு சென்று விளையாட்டுகளுக்கான தேர்வு முகாமில் கலந்து கொள்ளலாம். தகவலுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04132961819. மின்னஞ்சல் முகவரி saicenterpondi@gmail.com.

நேர்கள் இதுவரை கேட்டது 20வது ஆசிய விளையாட்டு போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் ஜிக்கி மற்றும் குழுவினர் பாடியது.

நேரம் 10:23:36. இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு மெல்லிசை பாடல் TM சவுந்தரராஜன் குரலில் உங்களுக்காக. சவாஷ்மீனா படத்திலிருந்து சித்திரம் பேசுதறி பாடல் வருகிறது.

0: எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலித்த அந்த பாடலை தொடர்ந்து மற்றும் ஓர் பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குரலில் ஒலிக்க வருகிறது. எதிர்நீச்சல் படத்திலிருந்து.
1: ஏன்னா நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா மறுப்பேளா.
2: ஏண்டி புதுசா கேக்குற

0: மந்திரமந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வேள்?
0: சொன்னத்தை செய்வேன்.

இது ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. நேரம் 10:31:31. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள இந்திய விளையாட்டு ஆணையத்தின் ட்ரெய்னிங் இந்தியா சென்டர் விடுத்துள்ள அறிவிப்பு, 2026-27 ஆண்டிற்கான விளையாட்டு பயிற்சி மைதானத்தில் சேர்க்கைக்கான பல்வேறு விளையாட்டுகளில் தேர்வு முகாம்களை நடத்தவுள்ளது. பளு தூக்குதலில் சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சி 12 வயதிலிருந்து 18 வயது வரை இருக்க வேண்டும். கைப்பந்து வாலிபால் விளையாட்டில் சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சி 10 வயதிலிருந்து 18 வயது வரை. கபடியில் சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சியில் 10 வயதிலிருந்து 18 வயது வரை இருக்க வேண்டும். கொக்கோ சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சியில் 10 வயதிலிருந்து 18 வயது வரை இருக்க வேண்டும். இந்த தேர்வு முகாம்கள் நாளை நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் புதுச்சேரி லாஸ்பேட்டை ட்ரெய்னிங் இந்தியா சென்டருக்கு சென்று விளையாட்டுக்கான தேர்வு முகாமில் கலந்து கொள்ளலாம். மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0413-29618-19. மின்னஞ்சல்

முகவரி saicenterpondi@gmail.com. SAICENTREPONDY saicenterpondi@gmail.com. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷவாணி புதுச்சேரியின் தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு மெல்லிசை பாடல் உங்களுக்காக. அமரதீபம் படத்திலிருந்து ஏ எம் ராஜா மற்றும் பி சுசீலா குரலில் ஒலிக்க வருகிறது.

ஒலித்த அந்த பாடலை தொடர்ந்து மற்றும் ஓர் இன்னிசை பாடல் உங்களுக்காக உடுமலை நாராயணகவி வரிகளில் ஆர் சுதர்சனம் இசையில் எம் எஸ் ராஜேஸ்வரி பாடியுள்ள அந்த பாடல் இடம்பெற்ற படம் பெண்.

0: நேரம் 10:40 8 நொடிகள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போவில் தேன் சிந்துதே வானம். அடுத்ததாக மாயாபஜார் படத்திலிருந்து ஒரு துள்ளலான இசையில் பாடல் கேட்கலாம்.
1: கல்யாணம் டும் டும் என் கல்யாணம், உங்களுக்கு திண்டாட்டம் உலகம் எல்லாம் கொண்டாட்டம், டாம் டாம் டாம் டும் டும் என் கல்யாணம், டும் டும் என் கல்யாணம்.

pa pa pa pa pa.

அம்மி இன்னால்

அழகான அந்த பாடலை தொடர்ந்து எம் எல் வசந்தகுமாரி மற்றும் திருச்சி லோகநாதன் குரலில் ஒலிக்க வரும் பாடல் வைரமாலை படத்திலிருந்து கூவாமல் கூவும் கோக்லமே உங்களுக்காக இதோ.

ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் இது சத்தியம். இது ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தீன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஒரு மெல்லிசை பாடல்.

அழகான அந்த இனிசை பாடலோடு ஒரு தத்துவம் ததும்பிய ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு தத்துவ பாடலோடவே முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு தேன் சிந்து தேவானமில் அழகான பாடல்களை கேட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க, இது ஆகாஷவாணி புதுச்சேரி NFM Rainbow 102.8.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்களே, நமது எஃப்எம்

0: ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். சப்போட்டா சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். மக்கள் பல்லுயிர் பதிவேடு வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுல் ஹமீது அவர்கள். 7:02 புதுவை புதுமை செய்தி மலர். இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அவர்கள் பங்கேற்ற பல்கலைக்கழக மாணவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி. மேலும் இந்திய ராணுவத்தின் நவீன மயமாக்கல் குறித்து புதுச்சேரி முன்னாள் படைவீரர்கள் நலவாழ்வு சங்கத்தின் தலைவர் திரு மோகன் தரும் தகவல்கள். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ அழகு சாதனங்களும் சரும ஆரோக்கியமும் பியூட்டியை பாதுகாப்பாக அனுபவிப்பது எப்படி விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே அன்பரசி. 8:55 சைபோலன் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். 10:02 கெட் அண்ட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள் மேக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். மதியம் 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 ஆலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சீனிவாசன். 6:20 முதல் 7:00 வரையிலும் மீண்டும் 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நகர்ப்புறத்தில் மூலிகை தோட்டம் அமைத்தலும் வருமானம் பெருக்குதலும் குறித்து புதுச்சேரி வில்லியனூர் ஆர் முருகன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். ஆரோக்கியமான வாழ்விற்கு இயற்கை வேளாண்மை குறித்த தகவல்களும் இதில் இடம்பெறும். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 10:00 வரையிலும் மீண்டும் 10:20 முதல் 11:00 வரையிலும் தேன் சிந்துதே வானம். 10:00 முதல் 10:20 வரை 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 புதுவை வானொலியின் எஃப் எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 9:30 10:30 பின்னர் 12:30 முதல் 4:30 வரை மணிக்கொரு முறையும் மாலை 6:30 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்து.
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari. Prime Minister Narendra Modi today distributed more than 51,000 appointment letters to newly appointed youths in various government organizations at the 20th Rozgar Mela through video conferencing. Speaking on the occasion, Mr. Modi emphasized the pivotal role of youth in building a developed and self-reliant India. He said that in recent years, the central government has consistently focused on equipping the youth with the skills and opportunities needed to prepare for the future.
2: मैं आप सभी युवा साथियों को और आपके परिवारजनों को बहुत बहुत बधाई देता हूं. आज आप सभी एक ऐसे समय में भारत सरकार से जुड़े हैं जब देश एक बहुत बड़े लक्ष्य की ओर आगे बढ़ रहा है और ये लक्ष्य है 2047 तक विकसित भारत बनाने का.
1: Prime Minister Modi said the government

இந்தியா ரேடியோ. டைம் வந்து 4:58, 52, 53, 54, 55. சவுண்ட் வருதா, கிளியராக வருதா?